0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: பார்த்துட்டேன்.
1: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
2: நேற்று இன்று நாளை, நேற்று இன்று நாளை.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: எந்த நேரமும் சுறுசுறுப்புடனும் ஆர்வத்துடனும் செயல்படுகிறவருக்குத்தான் இந்த உலகம் சொந்தம். எமர்சன். வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நான் விஜயபிரியா. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை அப்படின்ற ஒரு பாட்டை நம்ம நிறைய டைம் கேட்டிருப்போம். ரீசெண்டாக ஒரு லெட்டர் ஒன்று படித்தேங்க, அந்த லெட்டரை அப்படியே நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்களே. மனித பிறவிக்கு ராஜினாமா கடிதம். ஐயா, நான் இந்த பூமிக்கு வந்தபோது வாழ்க்கை என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டேன். ஆனால் அதில் இவ்வளவு வழிகளும் ஏமாற்றங்களும் பொய்களும் இருக்கும் என்று நீங்கள் விதிமுறைகளில் குறிப்பிடவில்லை. தினமும் சிரிப்பது போல் நடிக்க வேண்டும், பிடிக்காதவர்களிடம் பேச வேண்டும், பணத்திற்காக ஓட வேண்டும். இந்த நாடகம் எனக்கு சலித்து விட்டது. மனிதனாக இருப்பதை விட ஒரு மரமாக இருப்பதே மேல். என் மூளையில் இருக்கும் நினைவுகளை அழித்து விடுங்கள், என் இதயத்தில் இருக்கும் பாரத்தை இறக்கிவிடுங்கள். இந்த மாத கடைசியோடு நான் என் மனித பதவியை ராஜினாமா செய்கிறேன். தயவு செய்து என்னை ஒரு மேகமாக மாற்றிவிடுங்கள். நான் எங்கும் நிற்காமல் மிதந்து கொண்டே இருக்க ஆசைப்படுகிறேன். இப்படிக்கு விடுதலை விரும்பும் உன் படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதமானது முடிஞ்சிருக்கும். ஒரு புத்தகத்தில் தான் இப்படியான ஒரு கடிதம் எழுதியிருப்பாங்க. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தனக்கான வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறதே கிடையாது. மற்றவங்கள மாதிரியும் வேற ஒரு உயிரினம் மாதிரியும் வாழவே ஆசைப்படுறோம். ஆனால் அதது இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் அதனுடைய வழிகள் வேதனைகள்லாம் என்ன அப்படின்றது. எல்லாருக்குள்ளாருமே வழிகள் வேதனைகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் நமக்கான அந்த முயற்சி, அந்த வடிவம், அதெல்லாம் வந்துட்டு அந்த உருவம், அந்த உயிர், அந்த இதெல்லாம் வந்துட்டு மாற்றிக்கவே முடியாது. அதனால் மற்றவங்க மாதிரி இருக்க ஆசைப்படாமல் நாம நாமளாவே இருக்க முயற்சிப்போம். இன்று வானிலை நிலவரமெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். மழைக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருச்சி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. வரும் 5 மற்றும் 6 தேதிகளில் கோவை மலை மாவட்ட பகுதிகளிலும் நீலகிரி தேனி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய நாளுக்கான சிறப்பு தினம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக விலங்குகள் தினம். நமக்கு நிறைய விலங்குகள் எல்லாமே பிடிக்கும். குறிப்பாக எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி, பூனைக்குட்டி எல்லாம் நம்ம இன்றைக்கி வளர்த்துவோம். ஸோ உலக விலங்குகள் தினத்தில் நாம் நம்மளுடைய செல்ல பிராணிகளெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா உயிர்களையுமே நாம் பாதுகாப்பாக வச்சுருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில விலங்குகள் பார்த்திங்கன்னா அழிந்து வரக்கூடிய நிலையிலலாம் இருக்குது. அதை எல்லாம் காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமையாகவும் இருக்கிறது. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல் உள்ளங்களையும் வாழ்த்துகிறது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்தே இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன் பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல், இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்ல இருந்து முழுமையா வெளிவந்து நிம்மதியா எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கர்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழ்ல கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பு நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கர்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கு இல்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கர்னகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டால் அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கர்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம், என் பெயர் மோனிகா, நான் சேலத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. யாதும் ஊரே யாவரும் கேளிர்.
3: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
4: நான் மச்சான் ரொம்ப யோசனையா இருக்க போல.
5: ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு கேள்வி காலையிலேருந்து உறுத்திக்கிட்டே இருக்குது.
4: எங்கள் கேளு.
5: சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் என்ன வித்தியாசம்?
4: கண்டுபிடிச்சிட்டேன், ரெண்டு தினத்துக்கும் முட்டாய் தருவாங்க.
5: அதான் இல்லை, ரெண்டுக்குமே 6 மாதம் தான் வித்தியாசம்.
6: நோட் பண்ணுங்கப்பா.

0: இப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
4: நேரம் காலை 7:18 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நான் விஜயப்ரியா. இந்த காலை வேளையில் ஒரு சில வேலை வாய்ப்பு தகவல்களை எல்லாம் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். முதலாவதாக என்ன வேலை வாய்ப்பு தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகில இந்திய தொழில் தேர்வில் தனி தேர்வராக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுங்க. அகில இந்திய தொழில் தேர்வில் தனித்தேர்வர்களாக கலந்து கொள்ள இந்த வாய்ப்பு, அதாவது 2027 ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் டிஜிடியில் நடத்தப்படக்கூடிய அகில இந்திய தொழில் தேர்வில் தனி தேர்வர்களாக கலந்து கொள்ள விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்காக எப்படியெல்லாம் அப்ளை பண்ண, ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் அட்டாச் பண்ணணும், இதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் www.skilltraining.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இதுக்காக செலுத்தக்கூடிய கட்டணம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். இதை வந்துட்டு www.karuvulam.tn.gov.in அப்படின்ற வெப்சைட் மூலமாக இச்சலான் மூலமாக நீங்கள் செலுத்தி நீங்கள் ஃபில் பண்ண அந்த ஃபார்ம் எல்லாத்தையுமே சேலம் அரசு தொழில் பயிற்சி நிலைய துணை இயக்குனர் முதல்வர் அவர்கள்கிட்ட சமர்ப்பிக்கணும். இதை இதற்கான அந்த முதல்நிலை தேர்வுக்கான எழுத்து தேர்வு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 26 கிண்டி அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் நடத்தப்பட இருக்கிறதும். இந்த தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெற்றுட்டீங்க அப்படின்னா அடுத்த நாளே இதற்கான செய்முறை தேர்வுகளும் நடைபெற இருக்கிறதும். இதற்கான முழு வழிகாட்டுதல்களும் பார்த்திங்கன்னா www.skilltraining.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தனித்தேர்வராக விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி இந்த மாதம் 9 அதற்கு பின்னாடி வரக்கூடிய எந்த ஒரு விண்ணப்பங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேளாண் இயந்திர பயிற்சி இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட இருக்கிறதுங்க. என்ன மாதிரியான இயந்திரம்? இப்போது வேளாண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிராக்டர்லாம் ஓட்டுவோம், அதெல்லாம் வந்துட்டு பழுது பார்க்கணும் அப்படிங்கும்போது, அது நம்ம வயல்வெளிகளில் ஓட்டிகிட்டு இருக்கும் பொழுதே ஏதாச்சும் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா அதையெல்லாம் அந்த இடத்துல பழுது பார்க்கணும் இல்லைங்களா, சரி செஞ்சு மறுபடியும் நம்ம அதை சரியாக ஓட்டுறதுக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி விளை நிலங்கள்லேயே பழுது நீக்கி பராமரிக்கிறதும் அது இயக்கிறதுக்குமான திறன் வாய்ந்த இளைஞர்களை உருவாக்கம் இந்த செயல்முறை விளக்க பயிற்சி அளிக்கப்பட இருக்கு. எந்த இடத்துல கேட்டீங்கன்னா சேலம் அரசு இயந்திர கலப்பை பணிமனையில் தான் பயிற்சி நடக்க இருக்கிறது. ஒரு 16 வேலை நாட்களில் ஒரு 16 இந்த இதற்கான பயிற்சி அளிக்கப்படும். இதில் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 18 45 இருக்கிறவங்க, கல்வி தகுதி 10 தேர்ச்சி பெற்றிருப்பவர்கள் இதில் கலந்து கொள்ளலாம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் மேலும் டவுட்ஸ்லாம் இருக்குது, சந்தேகங்கள்லாம் இருக்குது, மேலும் தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேலம் குமாரசாமி பட்டி மாவட்ட செயற் பொறியாளர் அலுவலகத்தை அணுகலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு தொலைபேசி எண்ணையும் கொடுத்திருக்காங்க, 0427-290-6266 அப்படின்ற எண்ணை தொடர்பு கொண்டும் நீங்கள் உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இன்று காலை 11 அழைப்பது யாரோ நிகழ்ச்சி வர இருக்கிறது. இன்றைக்கான தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ஆபத்து அல்லது பயம் வரும்போது உங்கள் மனசை தைரியப்படுத்த என்ன செய்வீங்க? ஒரு ஆபத்து அல்லது ஏதோ ஒரு இடத்துல பயமாக உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் உங்கள் மனசை தைரியப்படுத்த என்ன செய்வீங்க? யாராச்சும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுவீங்களா? இல்லை ஏதாச்சும் மனசுக்குள்ளாரே நிறைய மந்த்ராஸ்லாம் நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்களா? கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி கடவுளை கூப்பிடுவீங்களா? இல்லை பக்கத்தில் இருக்கவங்களை கூப்பிடுவீங்களா? இல்லை அந்த இடத்துல இருந்து வெளியேறதுக்கு நீங்களே ஏதாவது உங்கள் சமயோஜித புத்தியை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி வெளியே வந்துடுவீங்களா இல்லை தப்பிச்சிருவீங்களா? அந்த மாதிரி நிறையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஜாலியாக இன்றைக்கி நம்ம பேசலாம். 11 மணிக்கு கால் பண்ணிங்க 9787700178 என்று எனக்கு. இப்போ உங்களுக்காக 2 பாடல்கள் வர காத்திருக்கிறது. பாடல்களை தொடர்ந்து நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம்.

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
1: நடைபெறும் இடம் சோனா வலியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664633.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
2: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
3: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
2: அட நான்

0: டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ, அப்படியா? சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: நேரம் காலை 7:31 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த விளையாட்டு விளையாகத்தில் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 7 வரைக்கும் இராணுவ ஆட்சேர்ப்பு பேரணி நடைபெற இருக்குங்க. கோயம்புத்தூர் இராணுவ ஆட்சேர்ப்பு அலுவலகம் சார்பில் கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் அக்டோபர் மாதம் 7 நடத்தப்பட இருக்கிறது. ஆன்லைன் பொது நுழைவுத் தேர்வில் அந்த தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களை அக்னிவீர் கிளர்க், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பொது பணிப்பிரிவு, அக்னிவீர் தொழில்நுட்ப பிரிவு, இந்த மாதிரியான பிரிவுகளிலெல்லாம் ஆட்களை பணி அமர்த்தத்துக்கான அந்த ஆட்சேர்ப்பு பேரணி நடைபெற இருக்கிறது. 10 தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அனைத்து ஆயுத பிரிவுகள், அக்னிவீர் டிரஸ்ட் மேன், இந்த மாதிரியாக 8 தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுகளையும் ஆட்களை சேர்க்க இருக்கிறாங்க. இந்த விண்ணப்பதாரர்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, www.joinindianarmy.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் பதிவேற்றப்பட்டுள்ள சம்பந்தப்பட்ட ஆட்சேர்ப்பு பேரணி அறிவிப்பில் என்னென்ன ஆவணங்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்களோ அதையெல்லாம் நீங்கள் கொண்டுட்டு வரணும். என்றைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் 7 ஆவணங்களில் தேவையான வடிவங்கள், அது எல்லாமே எந்தெந்த சைஸில் இருக்கணும் எல்லாமே இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்ஸ். அதை எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள்லாம் இருக்குது, உதவியெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இராணுவ ஆட்சேர்ப்பு அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதற்கான தொலைபேசி எண் 0422-222-2202. இந்த எண்களை நீங்கள் தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இந்த டெங்கு ஃப்ளூ காய்ச்சல் இதெல்லாம் வருது. ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முகக்கவசத்தை அணிந்து கொள்வது மிக மிக முக்கியம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சுகாதாரத்துறையும் எச்சரித்து இருக்கிறாங்க. மழைக்காலம் வர தொடங்க இருக்குங்க. அதாவது இந்த பருவமழையெல்லாம் வரும் இல்லைங்களா, அதற்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னேற்பாடுகள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காகலாம் நிறைய தொலைபேசி எண்களையுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். நான் அது என்னென்ன தொலைபேசி எண்கள் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இந்த பருவமழை பற்றி ஏதாச்சும் புகார்கள்லாம் தர விரும்புனீங்க அப்படின்னா, நம்ம சேலத்துக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தாலுக்காவுக்குமே நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நீங்கள் ஒரு 2 செயலியையும் பயன்படுத்தலாம். தமிழக அரசுக்கான சாஷே மற்றும் TN அலர்ட் அப்படின்ற 2 மொபைல் செயல்களையுமே உருவாக்கி இருக்கிறாங்க. நீங்கள் பிளே ஸ்டோரில் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு நீங்கள் வானிலை நிலவரம்லாம் எப்படி இருக்குது, கனமழையெல்லாம் வருமா, புயல், இந்த மாதிரியான எச்சரிக்கைகள் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் இந்த ஆப்லேயே தெரிஞ்சுக்கலாம். இயற்கை பேரிடர் தொடர்பான புகார்களை தெரிவிக்கவும் அவசர உதவிக்கும் அவசர கட்டுப்பாட்டு மையம் செயல்பட்டுட்டே இருக்கு. அதனால் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா 1077 அப்படின்ற இலவச உதவியினையும் அணுகலாம். 0427-245-2202 அப்படின்ற தொலைபேசி எண்ணிலையும் தொடர்பு கொள்ளலாம். 0427-245-2202 இதுதான் தொலைபேசி எண். அந்த அவசர கட்டுப்பாட்டு மையத்துக்கான எண் பார்த்தீங்கன்னா 1077. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிறதுனால அது தொடர்பான ஏதாவது புகார்கள்லாம் அது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இந்த எண்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக என்ன தகவல் உங்களுக்காக தர இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காக பாடல்கள் வர காத்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி இன்னொரு தகவலும் உங்களுக்காக இருக்குது. என்னென்னா, இந்த வீட்டு வரி, இந்த மாதிரியான வரிகள்லாம் நீங்கள் கட்டாயம் செலுத்த வேண்டும். அதற்காக பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த சொத்து வரி, குடிநீர் வரி, இது மாதிரியான வரிகளெல்லாம் நீங்கள் தினசரி 3 17 வரைக்கும் தினசரி ஒரு வார்டு அலுவலகத்திற்கு 1 இடம் வீதம் சிறப்பு முகாம் எல்லாம் நடத்தப்பட இருக்கு. என்னென்ன நாட்கள்லாம் அந்த முகாம்கள்லாம் நடக்க இருக்குது அப்படின்றதையும் நான் இப்போ சொல்லிடுறேன். மொத்தமாக நேத்திலேருந்தே அதை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நீங்கள் கண்டிப்பாக யாரெல்லாம் இந்த உதவித்தொகையெல்லாம் உதவித்தொகை அப்படின்ற பாருங்கள், இந்த வரியெல்லாம் நீங்கள் செலுத்திட்டீங்க அப்படின்னா, முன்னாடியே செலுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊக்கத்தொகையாக 5,000 வழங்கப்பட இருக்கிறது. முகாம்கள்லாம் நடைபெறக்கூடிய இடத்த நான் சொல்லிடுறேன். நேற்று பார்த்தீங்கன்னா நேரு கலையரங்கத்தில் நடந்தது. 4 இன்னைக்கு செட்டிக்கார மண்டபம், 5 மாதையன் திருமண மண்டபம், 6ஆம் தேதி சௌடேஸ்வரி திருமண மண்டபம், 7ஆம் தேதி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானம், 8ஆம் தேதி ராஜசேகர் திருமண மண்டபம், 9ஆம் தேதி சௌராஷ்டிரா திருமண மண்டபம், 10ஆம் தேதி ஐயாச்சாமி பூங்கா வளாகம், 11ஆம் தேதி கன்னட வீர சைவ சைனிகர் மண்டபம், 12ஆம் தேதி மாரியம்மன் கோவில் மண்டபம் காமராஜர் நகர், 13ஆம் தேதி செங்குந்தர் மண்டபம் யூனிட் 2, 14ஆம் தேதி பாவடி ஆண்கள் மேல்நிலை பள்ளி சேலம், 15ஆம் தேதி சோழ வேளாளர் திருமண மண்டபம், 16ஆம் தேதி தனசிவா திருமண மண்டபம், 17ஆம் தேதி நேரு கலரங்கத்தில் நடைபெற இருக்கிறது. சேலம் மாநகராட்சி அம்மாப்பேட்டை மண்டலத்தில் இப்போ இந்த சொத்து வரி சிறப்பு முகாமானது நடைபெற இருக்குங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் நீங்கள் இந்த வரியெல்லாம் செலுத்துறீங்களோ உங்களுக்காக ஊக்கத்தொகையாக பார்த்தீங்கன்னா 5% வீதம், அதாவது 5000 ரூபாய் உங்களுக்கு ஊக்கத்தொகை எல்லாமே வழங்கப்பட இருக்கிறாங்க. மறக்காமல் உங்களுக்கான அந்த சொத்து வரி இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் செலுத்துறது அவசியம். இப்போ உங்களுக்காக பாடல்கள் வரை காத்திருக்கிறது. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
2: நேரம் காலை 7:47 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. ஜப்பானில் ஆசிய விளையாட்டு போட்டி நடந்துக்கிட்டு இருக்குங்க. 20வது ஆசிய விளையாட்டு போட்டி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதனுடைய ஆழத்தில் உங்களை மூழ்கடிச்சாலும் மூழ்கும் போதே ஒரு முத்தையாவது எடுத்துக்கொண்டு மேலே வா அப்படின்ற ஒரு அழகான வரிகள் இருக்குது. அந்த மாதிரி அந்த விளையாட்டில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் எப்படியாச்சும் ஒரு பதக்கத்தையாச்சும் வின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வீரர்கள், நம்மளுடைய தமிழக வீரர் வீராங்கனைகள் எல்லாம் பயங்கரமாக விளையாடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய தங்க பதக்கங்கள், வெள்ளி, வெண்கலம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விளையாட்டிலையுமே நிறைய பதக்கங்கள் வந்துட்டு அள்ளி குச்சிக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருந்தது, 5வது இடத்துல இருந்தது, அதாவது 17வது இடத்துலேருந்து 10வது இடத்துக்கு வந்தது. நம்ம எப்படியாச்சும் டாப் 5 வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 4th பிளேஸ்க்கு வந்துடுச்சு நம்மளுடைய இந்தியா. மொத்தம் பார்த்தீங்கன்னா 85 பதக்கங்களோடு இருக்காங்க. இன்னும் அது முடியறதுக்குள்ளார எத்தனை பதக்கங்கள்லாம் வாங்கி இன்னும் முன்னாடி போகிறாங்களா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா தங்கத்தில் இந்த ஹாக்கியில் பார்த்திங்கன்னா தங்கம் வென்றிருக்கிறாங்க. இந்தியா மீண்டும் தங்க பதக்கத்தை வென்றிருக்கிறது. ஸ்குவாஷில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா வெண்கல பதக்கம் பரணிகா வின் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கோல் ஊன்றி தாண்டுதல் போட்டியில். இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்தவங்க. அதுக்கப்புறமா இந்த தடகளத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெள்ளி, வெண்கலம், தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பதக்கங்களையுமே, கோல்டு மெடல் எல்லாத்தையுமே வின் பண்ணியிருக்கிறாரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களும் நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த வித்யா ராமராஜ் அவங்க தான். முக்கியமாக பிடி உஷா அவர்களுடைய அந்த ஒரு பாயிண்ட்டை, புள்ளியை வந்துட்டு முன்னேற்றி இவங்க வந்துட்டு வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய செட் பண்ணின அந்த இடத்தையும் தாண்டி இவங்க வின் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ஒரு 55.75 அந்த மாதிரி இதில் வந்துட்டு வின் பண்ணியிருந்தாங்க. இவங்க பார்த்திங்கன்னா அப்படியே 54.02 வந்துட்டு இவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க போன தூரத்தை விட கொஞ்சம் முன்னாடியே இவங்க வந்துட்டு அந்த டைமிங்கில் வின் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது. அதுக்காக அவங்களுடைய உழைப்பு அப்படின்றது பாராட்டக்கூடியதாக இருக்குது. அதுக்காக கடுமையாக அவங்க வந்து உழைச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய நிறைய பதக்கங்களை எல்லாம் வின் பண்ணணும். கிரிக்கெட்லேயும் தங்கம் வென்றிருக்கிறாங்க நம்மளுடைய இந்திய அணி. அது மட்டும் இல்லாமல் கோல்ஃப் வில்வித்தையிலையும் தங்கம் கிடைச்சிருக்கிறது. இன்னும் நிறைய போட்டிகள்லாம் இருக்குங்க. எல்லா போட்டியிலுமே இந்தியா செமையாக விளையாடிக்கிட்டு அசத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆசிய விளையாட்டு போட்டி ஜப்பானில் நகோயா அப்படின்ற இடத்துல தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இது 20வது ஆசிய விளையாட்டு போட்டி. வெற்றி பெற்ற எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்களை சொல்லிடலாம். நிறைய தங்கப்பதக்கங்கள்லாம் சொல்லுவாங்க. கபடி போட்டியில் தங்கம் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்கள் கபடி, மகளிர் கபடி, மகளிர் ஹாக்கி, ஆண்கள் ஹாக்கி, மகளிர் கிரிக்கெட், ஆண்கள் கிரிக்கெட்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே எல்லா பிரிவுகள்லையுமே நம்மளுடைய இந்தியா டீம் தங்க பதக்கத்தை வின் பண்ணியிருக்குங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. தொடர்ந்து அவங்க விளையாடணும். நிறைய பதக்கங்களை எல்லாம் சேர்த்து அடுத்ததாக இப்போ பார்த்திங்கன்னா 4வது இடத்துல இந்தியா இருக்கா. அடுத்ததுன்னு டாப் 3 நம்மளுடைய இந்தியா வரணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்கான ஆசையுமாக இருக்கிறது. இப்போ வரைக்கும் 85 பதக்கங்கள் மொத்தமாக நம்முடைய இந்திய அணி வந்துட்டு விற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடல்களுக்கு பிறகு. இணைந்தீர்கள், இது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: டாப் 10 மியூசிக் டாப் 10 மியூசிக்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
3: நேரம் காலை 7:54 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. சிறிய இலக்குகள் நம்மை ஒரு இடம் வரை அழைத்து செல்லும், ஆனால் பெரிய கனவுகள் தான் நம்முடைய எல்லைகளை தாண்ட செய்கின்றன அப்படின்னு ஒரு ஆனவரி இருக்குங்க. ஸோ நம்முடைய இலக்கு எப்போவுமே சின்னதாக இருக்க வேண்டாம், ரொம்ப பெருசாக இருக்கட்டும், நம்முடைய கனவுகள் ரொம்ப பெருசாக இருக்கட்டும், லட்சியங்கள் ரொம்ப பெருசாக இருக்கட்டும், எப்போவுமே அந்த லட்சியத்தை நோக்கிய பயணத்திலேயே நாம் பயணிப்போம் அப்படின்னு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இன்றைக்கி 11 மணிக்கு அழைப்பது யாரோ நிகழ்ச்சி வர இருக்குது. என்ன தலைப்பில் வர இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆபத்து அல்லது ஒரு பயம் வரும்போது உங்கள் மனசை தைரியப்படுத்த என்ன செய்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குங்க. நம்ம நிறைய இடத்துல வந்துட்டு பயந்துருப்போம், இப்போ என்னடா பண்ணுறது, இப்போ வந்துட்டு ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, மிஸ்கிட்ட வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணலை அப்படிங்கும் பொழுது பயம் இருக்கும், அச்சச்சோ இன்றைக்கி நம்ம அடி வாங்க போகிறது உறுதி அப்படின்னு. ஒரு சிலங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் சொல்ல சரி ஓகே 2 அடி தானே வாங்கிட்டு போயிடலாம் அப்படிம்பாங்க. ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பயந்து அந்த அடிக்க வரும்போது கையை எடுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளார இன்றைக்கி டேவை எப்படி ஓட்டுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளார 1000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி ஒரு பயம் வரும்போது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ண

எங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே இனிமேட் நம்ம எழுதிட்டு வந்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை எடுப்பாங்க. இனிமேட்டு மிஸ்கிட்ட அடியே வாங்கக்கூடாது, நம்ம இந்த மாதிரி பயப்படவே கூடாது, தைரியமாக நம்ம இருக்கணும், எழுதிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு அவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியில் போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு பெரிய லாரி இருக்கும், நம்மளை விட அப்படியே பல மடங்கு ஹைட்டில் இருக்கும், நம்ம இங்கே குட்டியோண்டு ஒரு லண்டியில் உட்காந்துட்டு இருப்போம், அப்படி கிராஸ் பண்ணும்பொழுது இப்போ மட்டும் இந்த வண்டி என் மேலே விழுந்தால் எப்படி இருக்கும், சாஞ்சிச்சுன்னா அவ்வளவு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். எப்படியாச்சும் நம்ம வண்டி விட்டு இறங்கி ஓடிடலாம் நம்ம அப்படி விழுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்லாம் மைண்டுக்குள்ளே தோணும். ஆனால் நிஜத்தில் அப்படிலாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பயமான சுச்சுவேஷன்லாம் வரும்போது நம்ம மனசுக்குள்ளார என்னென்னலாம் தோணும், நம்ம மனசை எப்படி தைரியப்படுத்தும், சரி ஓகே இருந்தா பூமிக்கு இல்லாட்டி சாமிக்கு அப்படின்னு போக வேண்டியதா அப்படின்னு நினைப்பீங்களா, இல்லைன்னா ஹெல்ப்புக்கு யாராச்சும் கூப்பிடணும்னு நினைப்பீங்களா, அந்த இடத்த வந்துட்டு எப்படி அந்த பயத்தை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டீங்க அப்போ அந்த இடத்துலேருந்து வெளியேறதுக்கு என்ன மாதிரி உங்கள் மனசை வந்துட்டு தைரியப்படுத்திக்கிட்டு இருப்பீங்க, அதையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் 11 மணிக்கு கால் பண்ணி சொல்லலாம் என் கூட. 9787770778 அப்படின்ற நண்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய எண்ணங்கள்லாம் என்னவா இருக்கும், மன ஓட்டங்கள்லாம் எப்படி இருக்கும், அதையெல்லாம் நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். உண்மையாவே நீங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்க, இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எங்கேயும் மாட்டலைங்க, பட் ஆனால் மனசுக்குள்ளார இப்படி எல்லாம் தோணும் அப்படின்னு சொல்லலாம், இல்லை உங்களுடைய நிஜமாவே இந்த மாதிரி ஒரு ஆபத்தில் என்ன மாட்டிக்கிட்டேன் அப்பெல்லாம் என் மனசுல இருந்தது சொல்லவே முடியாதுங்க, என்னென்னலாம் நடக்கும், என்னென்னலாம் நான் திங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, உங்களுடைய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க என்னோட பகிர்ந்து கொள்ளலாம் காலையில 11 மணிக்கு. இப்போ இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, அடுத்ததான் உங்களுக்காக டாப் 10 மியூசிக் வரை இருக்கிறது. காலை 8 மணிக்கு 9 மணிக்கு சினி சினி சினிமா, 10 மணிக்கு வானொலி நாடகம் தெனாலிராமன் கதைகளை நீங்கள் கேட்கலாம், 11 மணிக்கு அழைப்பதியாறு நிகழ்ச்சி, 12 மணிக்கு ஊரை சுற்றி ஓர் உலா. தொடர்ந்து சோனா வானொலியுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையுமே கேளுங்க, கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறுகிறேன், மீண்டும் 11 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன், அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜயபிரியா, நன்றி நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் டாப் 10 மியூசிக் சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் டாப் 10 மியூசிக்
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க ஓட் பண்ண பாடலாம் போட்டு காட்ட வந்துட்டேன் திவாகர். எல்லோரும் அருமையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரமும் சூப்பரான அருமையான பாடல்களுக்கெல்லாம் ஓட் பண்ணியிருக்கீங்க. இந்த பாடல்கள்லாம் செலக்ட் பண்ணுறப்பயே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. சூப்பரான பாட்டுக்கெல்லாம் ஓட் பண்ணியிருக்கீங்கன்ட்டு சரி ரொம்ப நேரம் தாமதிக்காமல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்திலும் 10வது இடத்திலும் என்ன பாட்டுருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? நான் 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துல சாய் நரேஷோட கண்முன்னே சிரிக்கிறாய் அப்படிங்கிற பாடல் தான் அனுப்பிட்டு இருக்கு. சாய் நரேஷோட இசையில ஏதோ ஒரு பாட்டு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் வந்திருக்கு அப்படின்னாலே பொதுவாக பெரும்பாலும் ஸ்ட்ரீட் பிளான்லேருந்து எல்லாக்கா தான் கால் பண்ணி ஓட் பண்ணுவாங்க. ஏன்னா அவரோட எல்லா பாட்டுமே மனப்பாடமே வச்சிருப்பாங்க போல. அந்த அளவுக்கு அவர் பாடல் எந்த பாடல் போட்டாலும் முதல் ஆளாக வந்து ஓட் பண்ணிடுறாங்க. இந்த பாடல் வந்து ஒரு மெலடி சாங், கேட்கறதுக்கு அருமையாக இருக்கும். இந்த பாடலை எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பாடலோட வரிகள் தான். இது வரைக்கும் இந்த பாடல் நீங்கள் கேட்குறப்ப அந்த வரிகளை கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, இந்த டைம் கவனிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பாடலில் நடுவில் ஒரு லைன் வரும், நீ என் ஜீவதாகம் என் இதயம் இசைக்கும் ராகம் அப்படின்னு ஒரு வரி எழுதியிருப்பாரு. எப்படி இந்த மாதிரிலாம் யோசிச்சு எழுதுறாங்கன்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது, கேட்கறதுக்கும் அருமையாக இருக்குது. அந்த இடத்துல வந்து பெரும்பாலான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கம்மி பண்ணிவிட்டு அந்த வரிகளுக்கு மட்டும் ஹைலைட் பண்ணி பாடியிருப்பார், சூப்பராக இருக்கும், கேட்டு பாருங்கள். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்துல ஊடல் நெசவு அப்படிங்கிற பாடல் தான் அனுப்பிட்டுருக்கு. ஸ்ரீனிவாசன் தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய இந்த ஊடல் நெசவு பாடலுக்கு மேட்டூர் வட்டம் 50லேருந்து கலை செல்வியக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா அந்த பாடல் கோட் பண்ணதுக்கு. ஸ்ரீனிவாசன் வச்ச பேர் தான் இந்த பாடல் ஊடல் நெசவு. ஆனால் நம்ம மக்களுக்கு கண்ணுக்குள்ளே உன்னை வச்சு காப்பாற்ற தானே அப்படின்னு சொன்னதான் புரியும். ஏன்னா அந்த பாடலோட முதல் வரி வந்து கண்ணுக்குள்ளே உன்னை வச்சு காப்பாற்ற தானே அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும். ரொம்பவே ஒரு யதார்த்தமான வரிகள் போட்டு ஃபுல்லாக தமிழில் மட்டுமே வரிகளை போட்டு அருமையாக பாடியிருப்பார். பாடல் கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும், இனிமையாக இருக்கும். இதுவும் ஒரு மெலடி சாங் தான். தரியோட இணைச்சி ஒரு காதல் பாடல் கொடுத்துருப்பார் ஸ்ரீனிவாசன். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
2: Number 10.

0: தாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2 பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 8 பாட்டு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் 8வது இடத்துலையும் 7வது இடத்துலையும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறது கேட்டலாம். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்துல ஹேவக் பிரதர்ஸோட காராட்டே அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. கொஞ்சம் பெரிய பாடல் தான், ஒரு துள்ளலான இசையில் கிட்டத்தட்ட இந்த பாடல் கேட்குறப்ப அங்கங்கே மோட்டிவேட் ஆகும், நமக்கு கூஸ் பம்ப்ஸ்லாம் வரும், அந்த மாதிரியான ஒரு ஃபயரான பாட்டு. ஹேவக் பிரதர்ஸ், அதாவது ஹேவக் மதன் ஹேவக் நவீன் ரெண்டு பேருமே சூப்பராக சிறப்பாக பாடியிருப்பாங்க. இந்த பாடலுக்கு தாது கபட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. சூப்பரான இந்த ஹேவக் பிரதர்ஸோட பாட்டு இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திவாகர், பால்து சபையர் மற்றும் ஸ்வேதா இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்க ஆதாம் ஏவால் அப்படிங்கிற பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. அன்பில்லா வரிகள் எழுதி திவாகர் இசையமைச்சு, பார்த்து சஃபையர் மற்றும் ஸ்வேதா பாடியிருக்க இந்த பாடல் ஒரு காதல் பாடல். அதாவது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டு பேரும் தொலைவில் இருப்பாங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க மனதளவில் ரொம்பவே நெருக்கமாக இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பிரிவு அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பை இன்னும் அதிகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பண்ண பாடல் தான் இது. இந்த பாடலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஸ்வேதா பாடுற அந்த போர்ஷன் தான். அந்த பகுதி ஸ்வேதா மனம் உருகி அப்படியே உருகிற மாதிரி பாடியிருப்பாங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும், கேட்குறதுக்கும் அவ்வளோ இதமாக இருக்கும். ஒரு துள்ளலான இசையை தொடர்ந்து ஒரு மெலடியான சாங்கு, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த 2 பாடலும் இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அது வாக்கரனுடன்.
0: Music number 8.

0: அப்பா அப்பா
1: கயல், என்னாச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட். அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி.

0: பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? ஃபர்ஸ்ட் நான் ஆறாவது இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐந்தாவது இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் ஆறாவது இடத்துல அச்சுவோட ஒரு சூப்பரான பாட்டு. அச்சுவோட நிறைய பாடல்கள் எனக்கு பிடிக்கும். அதாவது கை கை கைன்னு ஒரு பாட்டு இருக்கும், லை லை லைன்னு ஒரு பாட்டு இருக்கும், அதுக்கப்புறம் அன்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டெல்லாம் தாண்டி ஒரு பாட்டு சொல்லணும்னா இப்போ நான் போட போகிறேன் இந்த பாடலை தான் சொல்லுவேன். அச்சுவோட தேஜாவு அப்படிங்கிற பாடல். பாடல் கேட்கறதுக்கே செமையாக இருக்குங்க. அதில் அச்சுவோட குரல் வேற லெவலில் இருக்கும். இவர் எழுதுகிற வரிகள், அந்த பாடலில் வர டியூன் எல்லாமே அப்படியே சூப்பராக மேட்ச் ஆகி செமையாக பண்ணியிருக்காரு. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அதாவது ஆறாவது இடத்துல அச்சுவோட தேஜாவு அப்படிங்கிற பாடல் தான் இடம் பெற்றிருக்கு. இதனை தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் ஐந்தாவது இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ருத்ராவோட வேட்டை புலி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் ஏழாவது இடத்து பிடிச்சிருக்கு. ரொம்ப ஒரு சூப்பரான பாட்டு. ருத்ராவோட மற்ற பாடல்கள் கேட்குறப்பையும் என்ன ஃபீல் வந்துச்சோ அதே மாதிரி ஃபீல் தான் அதிலேயே வருது. இதில் முக்கியமாக இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாடலில் சின்ன புண்ணாக்கா பாடியிருப்பாங்க. சினிமா பாடகர் சின்ன புண்ணாக்கா இந்த பாடலில் பாடியிருப்பாங்க. அவங்களோட குரலோட இந்த பாடல் கேட்குறப்போ ஒரு தனி ஃபீலே குடிக்குதுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு பாடல், மோட்டிவேட்டிங்கான ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் ஐந்தாவது இடத்து பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு பாடலும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டுவாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் துபாகர் என்னுடன்.
1: டாப் 10 மியூசிக் நம்பர் 6.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 6 பாடலை தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில அடுத்து 4வது இடத்திலும் 3வது இடத்திலும் என்ன பாடல் இருக்கு அப்படிங்கறத கேட்க போறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில திவாகரனுடன். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 4வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாய் நரேஷோட இன்னொரு பாடல், இது எங்க சேலம் அப்படிங்கிற பாடல். சேலத்துக்காக இப்ப நிறைய பாடல்கள் வந்திருக்கலாம், சேலத்துக்காக நிறைய வரிகள் போட்டு பாடல்கள் பண்ணியிருக்கலாம், ஆனா முதல்ல சேலத்துக்காக ஒரு பாடல் அப்படின்னா இது எங்க சேலம் அப்படிங்கிற பாடல் தான். கிட்டத்தட்ட தோராயமா 2016-17 அந்த மாதிரி ஒரு சமயத்துல ரிலீஸ் ஆன பாடல் இது. அவ்வளோ அருமையான ஒரு வரிகள் போட்டு அற்புதமாக பண்ணியிருப்பார் சாய் நரேஷ். இந்த ஒரு பாடலில் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான விஷயம் என்னென்னா, இதில் கர்நாடிக் மியூசிக்கும் வரும், வெஸ்டர்னும் வரும், ரேப்பும் வரும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கலந்து சூப்பராக பண்ணியிருப்பார் மியூசிக்கல் ஜேர்னரில். அது மட்டும் இல்லாமல் இதில் சேலத்தில் இருக்க முக்கியமான பகுதிகள் மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் எல்லா பகுதிகளையும் கவர் பண்ணி அதுக்கான வரிகள் எழுதி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த பாடலுக்கு மேட்டுப்பட்ட மைமுந்தூர்லேருந்து கலைசெல்வியை கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா அந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த பாடலில் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்துல என்ன பாட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்தி சிவமணி பண்ணியிருக்கக்கூடிய மையா அப்படிங்கிற பாடல் தான் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலக்கா கால் பண்ணி இந்த பாடல் கோட் பண்ணியிருக்காங்க. சக்தி சிவமணி மற்றும் ஜனனி பாடியிருக்க இந்த பாடல் வந்து ஒரு காதல் பாடல். எலக்ட்ரானிக் மியூசிக்கில் அருமையாக பண்ணியிருப்பார் சக்தி சிவமணி. இந்த பாடலில் இருக்கக்கூடிய வரிகளும் சரி, பின்னணியில் வர இசையும் சரி, அவங்களோட குரலும் சரி, அவ்வளோ பொருத்தமாக இருக்கும். இவங்க எல்லாமே சேர்ந்து இந்த பாடலை உருவாக்குறப்ப அதை கேட்கறதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். பின்னணியில் வர இசை எலக்ட்ரானிக் மியூசிக்காக இருந்தாலும் அந்தளவுக்கு காட்டிக்காமல் சூப்பராக பண்ணியிருப்பார். எலக்ட்ரானிக் மியூசிக்னே தெரியாத அளவுக்கு பண்ணியிருப்பார் சக்தி சிவமணி. இந்த ரெண்டு பாடலும் இப்போ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகரனுடன்.
2: Number 4.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் என்னுடன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இன்னும் ரெண்டு பாட்டு இருக்கு. அந்த ரெண்டு பாட்டு என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு கிளம்பிடுறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய பாடல் பேர் என்ன தெரியுமா? அடி ராட்டினம் போல் அப்படிங்கிற பாடல் தான். அசோக் சரவணன் பாடி தயாரிச்சிருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு ருக்மணி பாட்டி ஓட் பண்ணியிருக்காங்க தாதகாப்பட்டியிலிருந்து. ரொம்பவே சூப்பரான பாடல் இது. ஒரு சூப் சாங். அவர் எழுதி பாடியிருக்கிறது ரொம்பவே அருமையாக இருக்கும். இது ஒரு குத்து பாட்டு தான். இது அருமையான ஒரு குத்து பாட்டு. நீங்கள் இந்த பாட்டு கேட்டிங்கனாலே கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுருவீங்க. அந்த மாதிரியான பீட் போட்டு கொஞ்சம் லோக்கலான ஸ்டைலில் செமையாக பண்ணியிருப்பார். வரிகளும் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அப்பப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான வரிகள்லாம் போட்டு ரொம்பவே அருமையாக பண்ணியிருப்பார் இந்த பாடல். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் சோனா எஃப்எம் 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? நீங்கள் சோனா எஃப்எம்ல விருப்பப்படுற பாடலும் இந்த நம்ம நிகழ்ச்சியில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே 9787 70 107.8 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் இல்லைனா மெசேஜ் பண்ணி உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பாடலுக்கு நான் ஓட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனீங்கன்னா போதும். நீங்கள் விருப்பப்பட்ட பாடலும் வார இறுதியில் டாப் 10 மியூசிக்கில் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். மெசேஜ் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபி நேவிஸ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடிய பிரேக்கப் அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு முதல் இடத்துல. பாடல் பெயரே பிரேக்கப் தான். இந்த பாடல் காதல் ஆரம்பிச்சு தோல்வியில முடியும். பொதுவா காதல் தோல்வி பாடல்னா தோல்வியில ஆரம்பிச்சு தோல்வியிலே தான் முடியும். ஆனா இந்த பாடல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த பாடல் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வர்ணிச்சு அந்த பொண்ணுக்காக இவர் எப்படி எப்படிலாம் ஏங்குறாரு அப்படிங்கிறத பத்தி பாடியிருப்பாங்க. அப்படியே போக போக போக போக கடைசியில் அந்த பாடல் வந்து காதல் தோல்வியில முடியும். இந்த பாடல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான பகுதி அப்படின்னா இந்த பாடல்ல நடுவில் வரக்கூடிய அந்த வயலின் மியூசிக் தான். ரொம்ப அருமையா யோசிச்சிருப்பாங்க. எலக்ட்ரானிக் மியூசிக்ல ஒரு வயலின் இன்க்ளூட் பண்ணி அந்த பீட்டு கூட வயலின் இசையை கேட்குறப்ப இதமா இருக்கு, அற்புதமா இருக்கும். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு பாடலும் இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. இதோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787 70 107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டாப் 10 மியூசிக். நன்றி மக்களே.
0: Number 2.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன். நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் ஏகப்பட்ட சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க. என்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அசோக் செல்வன் அண்ணாவோட நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் அன்பில் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படம் வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் கலந்த ஆக்ஷன் ட்ராமா சப்ஜெக்டில் உருவாகியிருக்கு. இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா சுந்தீப் கிஷான் இருக்கார்ல, இவரோட நடிப்பில் சிக்மா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம சிஎம் விஜய் சாரோட பையன் சஞ்சய் இருக்கார்ல, அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட டைரக்ஷனில் இந்த சிக்மா படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கலந்த ஒரு படமாக வந்து இருக்கும். ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி என்ன ஹீரோவாக நடிச்சிருக்கிற படம் தான் பக்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு 80s காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி ஒரு படமாக வந்து இருக்கு. ஸோ இந்த படம் இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தை நம்ம டைரக்டர் அட்லி இருக்காருல்ல, அவர் தான் இந்த பக்தா படத்தை ப்ரொடியூஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கான ட்ரெய்லர்லாம் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து வேற லெவல் ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருந்தது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம சாய் அபியங்கர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சாங் வந்து ஒரு கானா சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் வேற லெவலில் ஹிட் ஆயிருந்தது. நிறைய பேர் ரீல்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக வந்து பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பாட்டாக இருந்தது. ஸோ இந்த பக்தா படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம டைரக்டர் ராம் இருக்கார்ல, அவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் 7 கடல் 7 மலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தில் நம்ம நிவின் பாலி, சூரி, அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான ட்ரெய்லர்லாம் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டைரக்டர் ராம் சார் வந்து ஒரு படத்தை எடுக்கிறார் அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த 7 கடல் 7 மலை படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இந்தந்த படங்கள் தான் இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்த ஒரு சில படங்கள் இன்னும் ஒரு சில ஸ்க்ரீன்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஓடிடியிலும் ஒரு சில படங்களை ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீக்கெண்டுக்கு ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாம் இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, பேக் டு பேக்கில் கேட்டு வந்துடுங்க. சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நாம் பேசலாம்.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்?
2: நான் மச்சான் ரொம்ப யோசனையா இருக்க போல.
3: ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு கேள்வி காலையிலேருந்து உறுத்திக்கிட்டே இருக்குது.
2: எங்கள் கேளு.
3: சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் என்ன வித்தியாசம்?
2: கண்டுபிடிச்சிட்டேன், ரெண்டு தினத்துக்கும் மிட்டாய் தருவாங்க.
3: அதான் இல்லை, ரெண்டுக்குமே 6 மாதம் தான் வித்தியாசம்.
4: நோட் பண்ணுங்கப்பா.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா FM 107.8 சமுதாய வானொலி சினி சினி சினிமா.
2: இப்போ நாம ஒரு சில படங்கள்லாம் வந்து பார்க்குறோம், அந்த படத்துக்காக அந்த ஹீரோஸ்லாம் வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு உடலை வருத்தி நிறைய ஹீரோஸ் அவங்களோட படங்களில் நடிச்சிருப்பாங்க. அப்படி பண்ணால் ஒரு சில ஹீரோஸை மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும், ஆனால் அதெல்லாம் தாண்டி நிறைய ஹீரோஸ் அவங்களோட உடலை வருத்தி பயங்கரமாக கஷ்டப்பட்டு 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஹார்ட் ஒர்க்லாம் போட்டு ஒரு சில படங்களில் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில ஹீரோஸை பற்றி நம்ம அப்படியே வந்து இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் அப்படியே வந்து கேட்டலாம். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது எல்லோரும் அவன் இவன் படத்தை பார்த்துருப்பீங்க, நம்ம டைரக்டர் பாலா சார் இருக்கார்ல, அவரோட டைரக்ஷனில் நம்ம விஷால் அண்ணா ஆரியா அண்ணா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த இந்த அவன் இவன் படம் நல்ல ஹிட்டானுச்சு. இந்த படம் வந்து நம்ம விஷால் அண்ணாக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஆரியா அண்ணாக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்த படம் அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஸோ இந்த படத்தில் நம்ம விஷால் அண்ணா வந்து மாறுக்கன் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் அவர் வந்து இருப்பார். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு லென்ஸ் போட்டு எடுத்துப்பாங்க, இது வந்து வேற ஏதாவது பண்ணி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி வந்து கிடையாது. இந்த படத்துக்காக நம்ம விஷால் அண்ணா இருக்கார்ல, யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயம், எந்த ஹீரோஸும் பண்ண தயங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம விஷால் அண்ணா ரொம்பவே போல்டாக அவர் வந்து எடுத்து பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா, அவர் ஒரிஜினலாகவே கண் அந்த மாதிரி தான் வச்சுட்டு படம் ஃபுல்லாக நடிச்சிருப்பார். நமக்கு வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷமே அந்த மாதிரி கண்ணெல்லாம் வைக்க முடியாது, ரொம்ப வலிக்கும் கண், தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் விஷால் அண்ணா நினச்சி பாருங்கள், அந்த படம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கணும், ஸோ எவ்வளோ நேரம் அப்படியே இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து நினச்சி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து நடந்திருக்கு அந்த படம் ஷூட்டிங் அப்போ. என்ன அப்படின்னா, விஷால் அண்ணா வந்துட்டு அந்த கண் அப்படியே தானே வச்சுட்டு இருப்பாரு. ஸோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கண் அப்படியே வச்சுட்டு இருந்ததுனால திருப்பி ரூமுக்கெலாம் கேரவனுக்கெலாம் போயிட்டு ட்ரெஸ்லாம் காஸ்டியூம்லாம் மாற்றினதுக்கு அப்புறமும் நம்ம விஷால் அண்ணாவுக்கு கண் வந்து கரெக்டாக செட் ஆகியிருக்காது, நரம்பெல்லாம் வந்து புடச்சிக்கிட்டு அவர் கண்ணிலிருந்து தண்ணியாக வந்திருக்கும். ஸோ இதை பற்றியுமே ஒரு சில இடங்களில் பதிவு வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையிலேருந்து இன்ன வரைக்கும் அவரால் வெளியே கூட வர முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி பண்ணார் இல்லை, ஸோ இதுக்காக ஒரு கின்னஸ் ரெக்கார்டையும் இடம் வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ நிஜமாலுமே இந்த அவன் இவன் படத்துக்காக நம்ம விஷால் அண்ணா போட்ட எஃபர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருசுங்க, சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுக்கப்புறமா அந்த 90s காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ளை வேணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அரவிந்த் சாமி சார் வந்து 90s அவ்வளோ ஒரு சாக்லேட் பாயாக அவ்வளோ ஒரு கிரேஸ் வந்து இருந்தது உமன்ஸ்க்கு மத்தியில், கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறமா 1990 அப்புறமா, அதுக்கப்புறம் 1999 அப்புறம் அவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி விட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டாரு, பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் மேனாக அவர் வந்து வளம் வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் வந்து அவருக்கு நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்டில் அவருக்கு பயங்கரமான அடியெலாம் வந்து படுது, முதுகு தண்டுவளத்தில் அடியெலாம் வந்து படுது, படுத்த படுக்கையாக கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருந்தார். ஸோ அவரோட பர்சனல் லைஃப்லையுமே நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து வந்ததுங்க. அதுக்கப்புறம் ஹேர் லாஸ்லாம் ஆகி ஆள் வந்து ரொம்ப வெயிட்லாம் போட்டார், அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள், இதுவா நம்ம அரவிந்த் சாமி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் கேட்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் டேரக்டர் மணிரத்னம் சார் இருக்கார்ல, அவர் வந்து கடல் படத்துக்காக நம்ம அரவிந்த் சாமி சாரை வந்து கால் பண்ணியிருக்காரு, கால் பண்ணி நீங்கள் இந்த கேரக்டரில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கு அரவிந்த் சாமி சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து வெயிட்டு போட்டேன், நான் வந்து ஃபிட்டாக இருப்பேனான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம டேரக்டர் மணிரத்னம் சார் வந்துட்டு, இல்லை இல்லை நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் அரவிந்த் சாமி சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 1.5 மாதம் பயங்கரமான ஒர்க் அவுட்லாம் பண்ணி 18 கிலோ அவர் வந்து குறைச்சி திருப்பி ஒரு மாசான லுக்கில் கடல் படத்தில் அவர் வந்து அப்பியர் ஆகிருப்பார். அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிதுங்க அவருக்கு, தனி ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் பயங்கரமாக பண்ணியிருப்பார், செம்ம மாசான ஒரு கம்பேக்காக அவர் வந்து கொடுத்துருப்பார். நீங்க நினைச்சு பாருங்களேன், அவர் வந்து அவ்வளவுதான் என்னோட கரியர் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தாரு அப்படின்னா இப்போ இந்த அளவுக்கு அவர் வந்து வளர்ந்துருக்க மாட்டாரு. சினிமாலையும் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாரு, பிஸ்னஸ் மேனாவும் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா அவர் வந்து மாறி இருக்கிறாரு அப்படின்னு நாங்க வந்து சொல்லணும். ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி மற்ற மொழிகள்ல ஒரு சில படங்கள்லாம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு, மலையாளம், தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அந்த படங்களும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா தியேட்டர்ஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓடிடிலையும் ஒரு சில படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நாம இன்னும் சின்னி சின்னி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, பேக் டு பேக்கில் கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிகிட்டு இருக்கேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
1: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664633.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
3: இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட அப்டேட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. என்னென்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியுமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம் அப்படின்னா நம்ம ரஜினி சாரோட ஜெயிலர் 2 படம் தாங்க. ஸோ இந்த படத்துக்கான சாங்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கான ட்ரெய்லரை அக்டோபர் 5 திங்கட்கிழமை இந்த படத்துக்கான ட்ரெய்லரை ரிலீஸ் வந்து பண்ண இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது. இந்த படமும் அக்டோபர் 15 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ நம்ம ரஜினி சாரோட இந்த ஜெயிலர் 2 படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா மரகத நாணயம் படம் இருக்குல்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு செம்மையாக வந்து ஹிட் ஆனிச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னே வந்து சொல்லலாம், அந்தளவுக்கு செம்மையாக வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த படத்துக்கான பார்ட் 2 வந்து எடுக்கிறாங்க. இந்த படத்தையுமே டேரக்டர் சரவணன் அவர்கள் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இப்போது என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மரகத நாணயம் படத்துக்கான பார்ட் 2 இருக்குல்ல, இந்த படத்தோட எல்லா ஷூட்டிங்கும் வந்து முடிச்சிட்டாங்க. இந்த விஷயத்த இப்போ அஃபீஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படமும் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மரகத நாணயம் பார்ட் 2 படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தனுஷனா நமக்கே தெரியும், ஒரு பிஸியான ஒரு ஆக்டர் கோலிவுட்டில் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அவர் அதுக்கப்புறமா மம்முட்டி சார் இவங்களோட நடிப்பில் உருவாகிற படம் தான் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படம் வந்துட்டு 1 அக்டோபர்லாம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. ஆனால் இப்போது இந்த படத்துக்கான ரிலீஸிங் டேட்டை தள்ளி வச்சிட்டாங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நவம்பர் 20 இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இருக்குது. ஸோ இந்த படத்துக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம சாய் அபியங்கர் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. நம்ம தனுஷ் அண்ணாவோட இந்த ஓம் படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஃபைனலி யூடியூப் சேனலில் செம ஃபேமஸாக இருந்தவர் தான் ஃபைனலி பாரத் அவர்கள். ஸோ அவரோட நடிப்பில் உருவாகிற படம் தான் மிஸ்டர் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு படம். இந்த படம் வந்துட்டு அக்டோபர் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான டாக்ஸ்லாம் வந்து இருந்தது. ஸோ இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கான ரிலீஸிங் டேட்டை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரமே தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பாரத் அண்ணாவோட இந்த மிஸ்டர் பாரத் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் இருக்காருல்ல, ஸோ அவர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த

அப்டேட் தான் இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாம் இன்னும் சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் சினிமா சம்மந்தப்பட்டதை அப்படியே வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிகிட்டு இருக்கேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போது நம்ம ஒரு சில படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சில ஃபீலிங்ஸ் வந்து வரும். என்ன மாதிரியான உணர்வுகள் அப்படின்னா, எப்படா இந்த படத்தை இப்போல்லாம் வந்து எடுத்தாங்க, இந்த படத்தில் இப்படி ஒரு கதையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டோட நுனியில் உட்காந்து நம்ம படங்கள்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு படங்கள் வந்து ரொம்ப ரேராக வந்து ரிலீஸ் ஆகும். அந்த படங்களோட அந்த காட்சியமைப்பு, அந்த படங்களில் வந்த கேரக்டர்ஸ், அந்த படத்தில் வந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வருஷம் ஆனாலும் நம்ம மனசை விட்டு போகாது, நம்ம நினைவுகளில் எப்பயுமே வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை பற்றி தான் நான் இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் கண்டிப்பாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறேன். எந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 2022 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு டார்க் ஃபேண்டசி ஹாரர் த்ரில்லர் படம் தான். ஸோ இந்த படத்தில் அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது 2022 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன படம் தான் குமாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தில் ஐஸ்வர்யா லட்சுமி, அதுக்கப்புறமா ஷைன் டாம் டாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு ஜேக்ஸ் பிஜாய் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்துக்கான கதை என்ன அப்படின்றத நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு வந்து போவாங்க. ஸோ அந்த வீடு, அந்த ஊர் எப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இடமா வந்து இருக்கும். அந்த ஊருக்கு ஒரு சாபம் இருக்கும், அந்த வீட்டுக்கும் ஒரு சாபம் இருக்கும். இது தெரியாமல் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து போகிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு. போனதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து ரியலைஸ் ஆகுது, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாந்திரீகம் செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ரியலைஸ் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஹீரோயின் எப்படி அந்த இடத்துலேருந்து தப்பிச்சாங்க, எதனால இந்த ஒரு சம்பவங்கள்லாம் வந்து நடக்குது, என்னென்ன மாதிரியான அமானுஷயங்கள்லாம் அந்த இடத்துல நடந்தது அப்படின்றது தான் இந்த குமாரி படத்துக்கான கதையாகவே வந்து இருக்குது. இப்போது ஒரு சில படங்கள்லாம் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா தான் கதை வந்து புரியும். அதே மாதிரி இந்த குமாரி படத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 15 போர்ஷன் வந்து வருங்க. ஒரு பாட்டியை வந்து ரெண்டு கதை சொல்லுவாங்க, அந்த ரெண்டு கதை வந்து சொல்லுவாங்கல்ல, அது வந்து அவ்வளவு சுவாரஸ்யமாக, அவ்வளவு சூப்பராக வந்து இருக்கும். அங்கேருந்து நம்ம மைண்டு எங்கேயுமே வந்து போகாது, அடுத்து என்ன வரும், அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத அந்த கதையில் அவ்வளோ இதாக வந்து காட்டியிருப்பாங்க. இப்போ சின்ன வயசில் நம்ம தாத்தா பாட்டிலாம் கதை சொல்லும் போது நம்ம எங்கேயுமே வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் நம்ம பாட்டு கதையை கேட்டுட்ருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை இந்த படத்தில் அந்த ஃபஸ்ட்டு வர 15 கொடுக்குங்க. அதில் 12 முன்னாடி என்ன நடந்தது, அதுக்கப்புறம் அந்த கதையில் என்ன நடந்தது அப்படின்றத ரொம்பவே சூப்பராக வந்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்கான வெயிட்டேஜ் அந்த கிளைமேக்ஸ் தான் வந்து கொடுக்கும். ஸோ அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த குமாரி படத்தில் அந்த வெயிட்டேஜ் அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் வந்தாச்சு. ஸோ நீங்கள் ஒரு நீட்டான ஒரு ஃபேண்டசி ஹாரர் த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக இந்த குமாரி படம் ஒரு வர்த் டு வாட்ச் அப்படின்னே வந்து சொல்லலாம். அவ்வளோ விஷயங்கள் இந்த படத்தில் வந்து இருக்குது. இந்த படத்தில் நடித்த ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங், மியூசிக் எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்கும். அவ்வளோ சூப்பராக அந்த குமாரி படத்தை மேக் பண்ணியிருப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா பார்த்து என்ஜாய் வந்து பண்ணுங்க. ஸோ நாம இன்னும் சின்ன சின்ன சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துடுங்க.

0: 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போ ஒரு சில தியேட்டர்ஸ்லாம் வந்து இருக்குங்க, அந்த தியேட்டர்லாம் வந்து மக்களோட ரொம்ப அன்பான வரவேற்பை பெற்று மக்கள் ஒரு காலத்தில் பயங்கரமாக அந்த தியேட்டரில் படங்கள்லாம் பார்த்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு திருவிழா மாதிரி, கோவில் மாதிரி செலிப்ரேட் பண்ண தியேட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு தியேட்டரை பற்றி தான் நான் இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எந்த ஒரு தியேட்ரு, அந்த தியேட்டருக்கு அப்படி என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திருநெல்வேலி இருக்குல்ல, திருநெல்வேலி அப்படின்ற அந்த ஊர் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ்க்கும் வந்து ஃபேமஸு. அவங்க பேசுகிற ஸ்லாங்கே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கும். நம்மளாம் வந்து கேட்டு தெரிஞ்சிட்ருப்போம், நிறைய படங்களில் பார்த்துருப்போம். ஸோ திருநெல்வேலி ஊரில் நிறைய பழமையான தியேட்டர்லாம் வந்து இருந்திருக்கு. ஸோ அங்கே அப்படி இருந்த ஒரு தியேட்டரை பற்றி தான் நான் இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு காலத்தில் திருநெல்வேலி மக்களோட ஒரு அன்பான வரவேற்பை பெற்றிருந்த ஒரு தியேட்டர் அப்படின்னா ராயல் டாக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தியேட்டரை வந்து சொல்லலாம். குறிப்பாக ஆரம்ப காலத்தில் சினிமா தியேட்டரில் முக்கியமான ஒரு தியேட்டராக இந்த ராயல் டாக்கீஸ் அப்படின்ற இந்த ஒரு தியேட்டர் வந்து இருந்திருக்கு. இந்த தியேட்டர் 1944 கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த வருஷத்துலேருந்து இந்த ராயல் டாக்கீஸ் தியேட்டர் வந்து படங்கள்லாம் ஸ்க்ரீன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதே ஆண்டு, அதாவது 1947 எம் கே தியாகராஜ பாகவதர் இருக்கார்ல, அவர் நடித்த ஹரிதாஸ் படத்தை இந்த ராயல் டாக்கீஸ் தியேட்டரில் ஸ்க்ரீன் வந்து பண்ணுறாங்க. அப்போ வந்து பயங்கரமான வரவேற்பு வந்து கிடச்சிருந்தது. எந்த அளவுக்கு வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த படம் பார்க்க ஒரு கூட்டம் வந்து வரும்ல, அந்த கூட்டம் அளவுக்கே வந்து தியேட்டருக்கு வெளியில் அவ்வளோ கூட்டம் வந்து சேர்ந்துச்சான். எதுக்காக அப்படின்னா, அந்த படத்தில் இருக்கிற சாங்ஸை வந்து போடுவாங்கள்ல, அப்போது வந்து வெளியே கேட்குறதுக்காகவே மக்கள்லாம் கூட்டமாக தியேட்டருக்கு பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு இருந்தாங்க, அந்த ராயல் டாக்கீஸ்க்கு பக்கத்தில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ராயல் டாக்கீஸ்க்கு இன்னொரு பேரும் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, வடக்கு கொட்டகை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருந்திருக்கு. ஸோ காலம் மாற மாற இந்த தியேட்டருக்கான பேரும் வந்து ராயல் டாக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய படங்கள் வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. நிறைய படங்கள், வெள்ளி விழாக்கள், 100 நாட்கள், 150 நாட்கள், 200-250 நாட்கள் ஓடிய திரைப்படங்களும் இருந்திருக்கு. ஸோ எம்ஜிஆர் சாரோட படங்கள், சிவாஜி சாரோட படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான படங்கள் வந்து ஓடி இருக்குங்க. ஸோ அவ்வளோ பீக் டைமில் இருந்த ஒரு தியேட்டருக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து வருது. அதாவது தியேட்டர் லைசன்ஸ் தொடர்பான பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து வருது. ஸோ அதுக்கப்புறம் தியேட்டரும் வந்து கை மாறப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் காலம் போக போக இந்த ராயல் டாக்கீஸில் படங்களை வந்து ஸ்க்ரீன் பண்ணுற டைமிங் வந்து குறைச்சாங்க. ஒரு காலத்தில் 4 காட்சிகள் ஸ்க்ரீன் பண்ணிட்டு இருந்த இந்த தியேட்டரில் போக போக 2 காட்சிகள் மட்டும்தான் வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. அதுக்குமே மக்களோட வரவேற்பு வந்து அதிகமாக கிடைச்சிது. அதுக்கப்புறம் போக போக என்ன, இந்த தியேட்டரில் படம்லாம் போடல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து வேறு தியேட்டர் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 காட்சிகளாக ஓடிட்டு இருந்த இந்த ராயல் டாக்கீஸில் இப்போது எந்த ஒரு படமும் வந்து ஓடலை. ஒரு காலகட்டத்தில் ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது இந்த தியேட்டர் இருந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த தியேட்டருக்கான கட்டிடங்கள் எல்லாமே இடிச்சுட்டு இந்த தியேட்டர் இருந்த சூடர்களே தெரியாமல் ஒரு பிரம்மாண்டமான துணிக்கடையை இப்போது அந்த ராயல் டாக்கீஸ் இருந்த இடத்துல கட்டியிருக்காங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், திருநெல்வேலியில் ஒரு மிக முக்கியமான தியேட்டராக இருந்த ராயல் டாக்கீஸ் இப்போது இருந்த இடம் கூட தெரியாமல் அப்படியே வந்து மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறைய தியேட்டர்ஸ்லாம் வந்து இருக்குது. வாரம் வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நம்ம அப்படியே வந்து பேசலாம். ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களோட நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம அப்படியே வந்து பேசலாம். ஸோ பாய் பாய்.

0: எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.
1: விஜயநகரத்தை கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த காலம் அது. அவருடைய புகழ் எதிரி நாடுகளுக்கு கூட ஒரு பயத்தை ஏற்படுத்தினுச்சு. ஒரு நாள் கோல்கொண்டா மன்னன் ஒரு திட்டம் போட்டான்.
2: கிருஷ்ணதேவராயரை நேருக்கு நேர் போரில் வெல்ல எவராலும் முடியாது. ஒரு ஒற்றனை அனுப்பி அவரை கொல்ல வேண்டும்.
1: அதன்படி ஒரு ஒற்றன் விஜயநகரத்துக்கு வந்தான். அங்க தெனாலிராமனுக்கு மன்னரிடம் இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான்.
3: ராமா, என்ன தெரியலையா?
4: யார் நீங்க? எனக்கு நினைவு இல்லையே.
3: நான் உன்னோட நெருங்கிய உறவுக்காரன்ப்பா. ரொம்ப தூரத்துல இருந்து உன பார்க்க வந்திருக்கேன்.
4: அப்படியா? சரி, வாங்க வாங்க. உறவுக்காரங்க வீட்டுக்கு வந்தா வெளியேவா தங்குவாங்க? இங்கே தங்கிக்கோங்க.
1: அந்த நபர் யார் அப்படின்ற அந்த உண்மை தெரியாம தெனாலிராம அவனுடைய வீட்டிலேயே அவரை தங்க வச்சிட்டான்.
3: இதுதான் சரியான நேரம்.
1: உடனே தெனாலிராம எழுதுறது போல ஒரு கடிதத்தை தயாரிச்சான்.
3: அரசே, உடனே எங்க வீட்டுக்கு தனியா வாங்க, உங்களுக்கு ஒரு வினோதமான விஷயத்தை காட்டணும்.
1: அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு மன்னரிடம் போனான்.
5: தெனாலிராமன் ஏதோ புதுசா ஒன்றை காட்டப் போகிறான் போல் இருக்கிறதே. சரி, அவன் வீட்டுக்கே போய் பார்ப்போம்.
1: மன்னர் யாரையும் அழைத்து போகாம தனியா தெனாலிராமன் வீட்டுக்கு போனாரு.
6: ராமா, ராமா, எங்க இருக்கிறாய்?
3: அரசே, வந்துட்டீங்களா?
6: தெனாலிராமன் எங்கே?
3: அவர் இப்போ இங்க இல்ல அரசே.
6: என்ன அப்படின்னா இந்த கடிதம்? என்ன செய்கிறாய்? நீ யார்?
1: திடீர்னு அந்த ஒற்றன் மன்னரை தாக்க முயன்றான். நல்ல வேளையா மன்னர் தப்பிச்சுக்கிட்டாரு.
6: காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், இவன் என்னை கொல்ல பார்க்கிறான்.
1: மக்கள் அந்த ஒற்றனை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. விசாரிச்சதுல அவன் எதிரி நாட்டை சேர்ந்தவன் அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு. இந்த செய்தி அரண்மனைக்கு சென்றதும் ராஜகுரு தெனாலிராமன் மீது கோபமடைந்தார்.
7: அரசே, எதிரி நாட்டிலிருந்து வந்த ஒற்றனை தெனாலிராமன் தன் வீட்டிலே தங்க வைத்திருக்கிறான். அவன் மூலமாகத்தான் உங்களை கொல்ல முயற்சி நடக்கிறது. அதனால் தெனாலிராமனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும்.
1: தெனாலிராம அமைதியா மன்னரிடம் நடந்ததை விளக்கினான்.
4: அரசே, அவன் யார் என்றே எனக்கு தெரியாது. உறவுக்காரன் என்று சொல்லி வீட்டுக்கு வந்தான், அதனால் தான் நம்பி தங்க வைத்தேன். நான் செய்தது தவறுதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அரசே.
6: ராமா, நடந்தது சாதாரணமான விஷயம் இல்லை. உன்னை அப்படியே மன்னிக்கவும் முடியாது. ஆனால் உன்மேல் இருக்கிற அன்புக்காக ஒரு சலுகை தருகிறேன்.
4: என்ன சலுகை அரசே?
6: நீ எப்படி சாகணும் என்று நினைக்கிறாயோ அப்படியே சாகலாம்.
4: அரசே, அப்படியா?
1: இதை கேட்டதும் தெனாலிராமன் கொஞ்சம் கூட பயப்படல. சிரிச்சுக்கிட்டே மன்னரை பார்த்தாரு.
6: ஆமாம், சொல்லு, எப்படி சாகணும்?
4: அரசே, எனக்கு வயசாகி உடம்பெல்லாம் தளர்ந்து தொண்டு கிழவனாகி இந்த தலை கழுத்தை விட்டு போகணும்னு ஆசைப்படுகிறேன்.
1: தெனாலிராமன் பதில கேட்டதும் மன்னரால சிரிப்பு அடக்கவே முடியல.
6: ராமா, உன்னால மட்டும்தான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும்.
4: அரசே, உயிர் போகக்கூடாது என்பதற்காக தானே சிறிது யோசிக்கணும்.
6: சரி சரி, நீ சொன்னபடியே தொண்டு கிழவனாகும் போது சாகலாம். இப்போ நீ விடுதலை.
1: இப்படியாக ஆபத்தான சூழ்நிலையிலையும் பயப்படாம சமயோஜிதமா யோசிச்ச தெனாலிராம தன்னுடைய உயிரையே காப்பாற்றிக்கிட்டான். ஆபத்து நேரத்துல பதற்றப்படாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சா பெரிய பிரச்சனைக்கும் ஒரு வழி கண்டுபிடிக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன் பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல், இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்ல இருந்து முழுமையா வெளிவந்து நிம்மதியா எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கர்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழ்ல கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பு நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கர்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கு இல்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கர்னகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டால் அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கர்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நான் மச்சான் ரொம்ப யோசனையா இருக்க போல.
2: ஒன்னும் இல்லை மச்சான், ஒரு கேள்வி காலையிலேருந்து உறுத்திக்கிட்டே இருக்குது.
1: எங்க கேளு.
2: சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் என்ன வித்தியாசம்
1: கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டு தினத்துக்கும் மிட்டாய் தருவாங்க.
2: அதான் இல்லை, ரெண்டுக்குமே 6 மாசம் தான் வித்தியாசம்.
3: நோட் பண்ணுங்கப்பா.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது. சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.
2: கிருஷ்ணதேவராயர் பீஜப்பூர் மன்னரை வெற்றி பெறதுக்காக துங்கபத்திரை நதியை கடந்து படையெடுக்க தயாரானார். எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சிருந்தது. அப்ப பகைவரிடம் 100,000 பொன் லஞ்சம் வாங்கியிருந்த அரண்மனை ஜோதிடர் அரசை தடுக்க ஒரு சதி திட்டத்தோட வந்தார்.
3: அரசே, தாங்களோ தங்கள் படையோ இன்னும் ஒரு வருட காலத்திற்கு துங்கபத்திர நதியை கடக்கக்கூடாது. அப்படி சென்றால் தங்களுக்கு மரணம் சம்பவிக்கும் என்று சோதிடம் கூறுகிறது.
2: ஜோதிடருடைய பேச்சை கேட்ட மன்னர் வேறு வழி இல்லாம ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்.
4: இந்த ஜோதிடம் முழுவதும் பொய் என்று இங்கு யாராவது நிரூபித்தால் அவர்களுக்கு 100,000 பொற்காசு வழங்கப்படும். அதே நேரத்தில் இந்த ஜோதிடனுக்கும் மரண தண்டனை விதிக்கப்படும்.
2: மன்னர் அறிவித்ததும் தெனாலிராம துள்ளி எழுந்து ஜோதிடர் நோக்கி ஒரு கேள்வி கேட்டான்.
5: ஜோதிடரே, உமது ஜோசியத்தில் இன்னும் ஆயுள் காலம் எவ்வளவு இருக்கிறது என்று கூறுகிறது?
3: எனக்கு இன்னும் 30 வருடங்கள் ஆயுள் இருக்கிறது.
2: அடுத்த நொடியே தெனாலிராம அவனோட வாளை வந்து உருவினான்.
5: இல்லை, இந்த ராஜ துரோகியின் ஆயுள் இப்போதே முடிய போகிறது.
2: தெனாலிராம ஜோதிடரோட தலையை வெட்டி வீழ்த்திட்டான். இது மூலமா ஜோதிடரோட கணிப்பு பொய்யானது அப்படின்றதையும் நிரூபிச்சிட்டான்.
4: தெனாலிராமா, உன் புத்திசாலித்தனத்தால் நாட்டின் வெற்றிக்கு வழி கிடைத்தது. இந்த வெற்றி புகழ் உன்னையே சேரும்.
2: இப்படி தெனாலிராம அவனுடைய சமயோஜித புத்தியால ஒரு சதியை முறியடிச்சு மன்னரோட வெற்றிக்கு காரணமானவனானான்.
1: சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.

0: சலண்டா.
1: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
2: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி,
1: 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
2: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
1: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
2: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
1: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
2: நடைபெறும் இடம் சோனா வலியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
1: தொடர்புக்கு 9566646633.
2: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரி தான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா, பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: நீங்கள்
1: விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது. சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.
2: ஒரு நாள் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை பார்த்து கேலி பண்ணாரு.
3: தென்னாலிராமா, நீ வாய் வார்த்தை ஜாலங்கள் செய்ய தெரிந்த வெறும் விகட கவியே தவிர உன்னால் நடைமுறையில் எந்த ஒரு சிறப்பான காரியத்தையும் செய்ய முடியாது.
4: அரசே, தங்களிடம் அதிக பக்தியும் மரியாதையும் கொண்ட ஒருவரே தம் பாதராட்சையை கழற்றி தங்கள் மீது வீசி எறியும்படி என்னால் செய்ய முடியும்.
3: அப்படியா? அதை எப்படி நிரூபிக்க போகிறாய்?
4: 3 மாதத்திற்குள் இதை நிரூபித்து காட்டுகிறேன். முடியாவிட்டால் எனக்கு தண்டனை அளியுங்கள்.
2: தெனாலிராம சபதம் செஞ்சான். 2 மாசங்கள் கடந்துச்சு. அப்ப மலைநாட்டு தலைவன் ஒருவருடைய மகளான சாரதாம்பால கிருஷ்ணதேவராயர் திருமணம் செஞ்சு கொள்ள நிச்சயித்தாரு. திருமணத்தை அரச குல சம்பிரதாயங்கள் எதுவையும் விடாம நல்லபடியா நடத்தணும் அப்படின்னு மணப்பெண்ணோட தந்தை விரும்பினார். இதையெல்லாம் அறிஞ்ச தெனாலிராம மலைநாட்டு தலைவனை சந்திச்சான்.
5: மலைநாட்டு தலைவரே, மலைநாட்டு தலைவரே, நமது ராயரின் அரச பரம்பரை பரதாழ்வார் வழிபட்ட பாதுகா பட்டாபிஷேகத்தை அடிப்படையாக கொண்டது. அதனால் பழைய சம்பிரதாயப்படி மணப்பெண் கிரகப்பிரவேசத்திற்கு முன்னால் தன்னுடைய பாதராட்சியை கலற்றி மணமகன் மீது வீசி எறிய வேண்டும்.
6: அப்படியா? இது போன்ற சம்பிரதாயம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே.
5: போர்த்துகீசியார்களின் திருமணங்களில் கூட செருப்பேறியும் சடங்கு இருப்பதை பார்த்திருப்பீர்கள். இது நமது பழைய சம்பிரதாயம். திருமணத்தில் இதை செய்ய மறுக்கக்கூடாது.
2: தெனாலிராமனுடைய பேச்ச உண்மை அப்படின்னு நம்பி மலைநாட்டு தலைவன் அந்த சடங்கை திருமணத்தில் நடத்த ஏற்பாடு செஞ்சான். திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. மணப்பெண் சாரதாம்பா கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி தன்னோட காலில் அணிஞ்சிருந்த அழகிய வெல்வெட் செருப்பை கலட்டினாங்க. அடுத்த நொடியே அந்த செருப்பை மணமகனான கிருஷ்ணதேவராயர் மீது வீசி எறிஞ்சிட்டாங்க. தெனாலிராம கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட்டான். தன் பக்தி உள்ள ஒருவரையே மன்னர் மீது பாதரட்சியைய வீசி எறிய செய்தான்.
3: தெனாலிராமா, நீ சொன்னதை நிரூபித்து விட்டாய், அதனால் உன்னை மன்னிக்கிறேன்.
2: மன்னர் வெளிப்படையாக அவனை மன்னிச்சாலும் உள்ளுக்குள்ளார தெனாலிராம மேல ஒரு கோபம் இருந்தது.
1: 107.8 தெனாலிராமன் கதைகள்.

0: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது. சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.
1: விஜயநகர அரண்மனையில ராயர் முன்னிலையில ஒரு சிறப்பான கூத்து நடக்க போகுது. குச்சிப்பட்டி நாட்டில இருந்து வந்திருந்த ஒரு கூத்தாடி ஒருத்தர் கிருஷ்ணன் வேடம் அணிஞ்சு கிருஷ்ணலீலா கூத்த நடத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா தெனாலிராமன் மட்டும் இந்த கூத்த பார்க்க கூடாதுன்னு ராயர் நினைச்சாரு.
2: தெனாலிராமன் இந்த கூட்டத்தை பார்த்துட்டா இதையும் கோமாளி கூத்தாக்கிடுவான், அதனால அவனை உள்ள விடக்கூடாது
1: அப்படின்னு சொல்லி வாசல் காவலர்களுக்கும் உத்தரவு போட்டுட்டாரு. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட தெனாலிராமன் சும்மா இருப்பாரா? ஒரு கிழட்டு இடையனை போல வேடம் போட்டுட்டு அரண்மனைக்கு வந்துட்டாரு. முதல் வாசல் காவலாளி அவனை தடுத்தான்.
3: ஏய், யார் நீ? எங்க போற?
4: அரசரை பார்க்கத்தான் போறேன் ஐயா.
3: அரசரை பார்க்கவா? உன்னை உள்ளே விடக்கூடாதுன்னு அரசரோட உத்தரவு.
4: ஓ, அப்படியா? சரிங்க ஐயா, நான் உள்ளே போய் அரசர்கிட்ட ஏதாவது வெகுமதி வாங்கினா அதுல பாதி உங்களுக்கு தரேன். சொல்ல விடுறீங்களா?
3: அப்படியா, சரி போயிட்டு வா.
1: ஆசைப்பட்ட காவலாளி ராமனை உள்ள விட்டுட்டான். ஆனா இன்னொரு வாசல் அங்கிருந்த காவலரிடமும் அதே வார்த்தையை சொன்னார் ராமன்.
4: அரசர்கிட்ட எனக்கு வெகுமதி கிடைச்சா அதுல சரி பாதி உங்களுக்கு தான்.
1: அப்படியே கூத்து நடக்கும் இடத்துக்குள்ளார நுழைஞ்சிட்டாரு தெனாலிராமன். அங்க கிருஷ்ண மேடத்துல இருந்த கூத்தாடி நடிச்சுக்கிட்டு இருந்தாரு.
5: ஐயோ, என்னையா அடிக்கிறீங்க?
1: அந்த கிருஷ்ண வேசக்காரன் வழி தாங்காம அலற ஆரம்பிச்சிட்டான்.
4: அடடா, எத்தனையோ கோபிகைகள் மத்தால கிருஷ்ணன் அடிச்சப்ப கூட கிருஷ்ணன் கொஞ்சம் கூட அளவே இல்லையே. நான் வெறும் கம்பால கொஞ்சம் அடிச்சதுக்கே நீ இப்படி அலறையே. அப்ப நீயும் ஒரு கிருஷ்ணனா?
1: அவ்வளவுதான், அங்கிருந்த சபையே சிரிச்சிருச்சு. ஆனா ராயருக்கு மட்டும் சிரிப்பு வரல, அவருக்கு கோபம் வந்துருச்சு.
2: இந்த கோமாளிக்கு 24 சவுக்கடிகள் தண்டனையாக கொடுங்கள்.
1: தண்டனை அறிவிக்கப்பட்டதும் தெனாலிராமன் கொஞ்சமும் பயப்படல, மாறா சிரிச்சுக்கிட்டே ராயரை பார்த்து சொன்னாரு.
4: அரசே, என்னோட நகைச்சுவைக்கு நீங்கள் கொடுத்த இந்த வெகுமதிக்கு ரொம்ப நன்றி.
2: வெகுமதியா?
4: ஆமாம் அரசே, நான் உள்ளே வரும்போது முதல் வாசல் காவலாளிக்கும் இரண்டாவது வாசல் காவலாளிக்கும் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். அரசர்கிட்ட எனக்கு கிடைக்கிற வெகுமதியில் சரிப்பாதி அவங்களுக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு 24 சவுக்கடிகள் வெகுமதியாக கிடைக்க போகுது இல்லையா, அதனால 12 சவுக்கடி முதல் வாசல் காவலாளிக்கும் மீதமுள்ள 12 சவுக்கடி இரண்டாவது வாசல் காவலாளிக்கும் கொடுங்க.
1: ராயர் உட்பட சபையில் இருந்த எல்லாரும் அதிர்ச்சி அடைந்தாங்க. தெனாலிராமனை தடுக்க ஆசைப்பட்ட இரண்டு காவலாளிகளும் இறுதியில தெனாலிராமன் சொன்ன வெகுமதியை பெற்றுக்கிட்டாங்க. இப்படிதான் தன்னுடைய புத்திசாலித்தனத்தாலும் நகைச்சுவையாலும் எதிரிகளையே மாட்ட வைப்பாரு தெனாலிராமன்.
0: சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.

0: வணக்கம் நேயர்களே. முற்பகல் 11 மணி அப்படின்னு சொன்னாலே அழைப்பது யாரோ நிகழ்ச்சி தான் வலம் வரும். இன்னைக்கு என்ன தலைப்பில் வலம் வர இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆபத்து அல்லது ஒரு பயம் வரும்போது உங்கள் மனசை தைரியப்படுத்த என்ன செய்வீங்க அப்படின்றது தான் இன்னைக்கான தலைப்பு. யாருமே ஆபத்து ஒரு ஆபத்தில் கூட நான் மாட்டினது கிடையாது அப்படின்னு சொல்லிட முடியாது. நான் எப்போவுமே பயந்ததும் கிடையாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த பயம் அப்படின்றது வெளியே காட்டாமல் இருக்கலாமே தவிர, ஆனால் மனசுக்குள்ளார ஏதோ ஒரு வித பயம் இருக்கத்தான் செய்யுது. இந்த பயம் அப்படின்றது வந்துட்டாலே மனசெல்லாம் பக்கு பக்கு பக்குன்னு அப்படி திக்கு திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டோம். அதுவே அம்மா கிட்ட நம்ம ஏதாச்சும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாலே அப்போ ஒரு பயம் வரும் பாருங்க. ரொம்ப ரொம்ப ரொம்ப அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பயம்ன்ற மாதிரி நமக்கு தோணும். பட் இந்த பயம்லாம் வரும் பொழுது அதுக்கு நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் நமக்கான கெத்தே இருக்கும். ரீசெண்டாக நடந்த ஒரு உண்மை சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய துபாயில் இருந்து இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் நகருக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளை துபாய் அப்படின்ற ஒரு ஃப்ளைட் வந்துட்டு செப்டம்பர் 30 பயணம் செஞ்சது. அப்போது அந்த விமானம் பார்த்திங்கன்னா 34,000 அடி உயரத்தில் பறந்துட்டுருக்கு. அப்போது அந்த விமானத்தை ஓட்டின பைலட்டை கோபைலட் வந்துட்டு தாக்கியிருப்பார். இப்போ வந்துட்டு அந்த பைலட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் எப்படியாச்சும் பயணிகளை எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு காக்பிட் அப்படின்ற ஒரு அறையை திறந்துருவார். அதன் மூலமாக சக பணியாளர்கள் பயணியர்கள் எல்லாருமே வந்துட்டு அவரை காப்பாற்றுவாங்க. அவரால் பயணிகளுமே காப்பாற்றப்படுறாங்க. ஒரு 170க்கும் மேற்பட்ட உயிர்களை காப்பாற்றிய அந்த விமானத்தை இயக்கிய இந்திய விமானி கேப்டன் ஸ்மித் மச்சார் அப்படின்றவங்க தாங்க. இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு பயம் இருந்திருக்கும் இல்லைங்களா. அந்த பயத்துக்கு அவரை வந்துட்டு அவர் மனசை நான் எப்படி தைரியப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. நான் வந்துட்டு கடவுளை தான் பிரார்த்தனை பண்ணினேன். அவருக்கு பிடிச்ச ஒரு இஷ்ட தெய்வத்தை அவர் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாரு. நம்மளுடைய நாட்டு பிரதமர் அவர்களுமே அவருக்கு கால் பண்ணி ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களை காப்பாற்றினதுக்காக வாழ்த்துக்களையுமே சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் அவரை பாராட்டிட்டும் இருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய அழைப்பது யார் நிகழ்ச்சியுடைய தலைப்பும் கூட, ஒரு ஆபத்து அல்லது ஒரு பயம் வரும் பொழுது உங்கள் மனசை தைரியப்படுத்த என்ன செய்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்கிறது. இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட நாம் பேசிடலாம். வணக்கம்.
1: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் மேட்டூர் வட்டம் 50 கலைச்செல்விங்க அன்பு ஸ்ரீத்ரி அவர்களே. வணக்கம்.
0: வணக்கம் கலைச்செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்க்கா. நீங்க சொல்லுங்க. பயம்லாம்
1: தகவல் சொன்னீங்க, நானும் பேப்பர்ல பார்த்தேன். பிரதமர் அவர்கள் கூட அவங்களோட அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள பாராட்டுவாங்க.
0: கண்டிப்பா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பயம்
1: நம்ம பண்பலை சார்பாகவும் பாராட்டிடலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா பாராட்டிடலாம்.
1: நல்ல உடல் நலம் தூரி நல்லபடியா வரணும் அப்படின்னு நம்ம இறைவனை வேண்டிக்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா வேண்டிக்கலாம். நீங்க சொல்லுங்க.
1: நிறைய குறும்பு பண்ணுவேன். குறும்புக்கு அல்லவே இருக்காது.
0: ஓகே.
1: பக்கத்து வீட்டு பசங்களை எல்லாம் பிடிச்சி அடிச்சு விட்டு வர்றது, இந்த மாதிரி வம்பு சண்டை எல்லாம் கொண்டு வருவேன்.
0: ஓகே.
1: அப்பெல்லாம் அடிச்சுட்டு வரும்பொழுது பாத்தீங்கன்னா, அப்புறம் அந்த ஸ்கூல் போகும்பொழுதெல்லாம் வழியில போகும்பொழுது பாத்தீங்கன்னா, கொய்யா மரம் மாங்காய் மரம் இதெல்லாம் திருடி சாப்பிடுவோம். அந்த மரத்துல எல்லாம் நிறைய பசங்க எல்லாம் திருடி சாப்பிடுவோம். கள்ளக்கா பிடுங்கி சாப்பிடுறது அது மாதிரி.
0: காட்டுக்காரன் கிட்ட மாட்டனா அவ்வளவுதான்.
1: நிறைய பண்ணுவோம் நாங்க. எங்க தோட்டத்திலயும் இருக்கு. இருந்தாலும் போற வழியில ஸ்கூல் போற வழியில அதை திருடி சாப்பிட்டுட்டே போலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவோம் நாங்க. அப்ப வந்துட்டு மாட்டிக்கிட்டோம் தோட்டக்காரர்கிட்ட. ஒரு நாள் மாட்டிக்கிட்டோம். மாட்டிக்கிட்டு போய் வீட்டுல போய் சொல்றதுக்குள்ள நாங்க எல்லாம் நான் போய் போய் எல்லாம் ஒண்டிக்கிட்டோம். போய் வேற இடத்துல போய் ஒண்டிக்கிட்டோம்.
0: அவ்வளவு பயம் மனசுல.
1: பயத்துல போய் காடுகள்ல காடுகள்ல போய் ஒண்டிக்கிட்டோம். நாட்டுல போய் தெரியாத ஒண்டி அவங்க எல்லாம் தேடி தேடி தேடி, ஐயோ பிள்ளைங்களை காணமே அப்படின்னு தேடி தேடினு தேடி, பிள்ளைங்க வந்து நமக்கு கிடைச்சா போதும், நாங்க ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டோம், நம்ம நம்மள தேடிட்டோம், தேடிட்டு பிள்ளைங்களை காணான்ட்டு அவங்களே வருத்தப்படும் பொழுது போனா நம்ம நம்மள அடிக்க மாட்டாங்கல்ல, கண்டுபிடிச்சா நம்மள அடிக்க மாட்டாங்களேன்னு ஒரு ஐடியா
0: பண்ணிக்கிட்டோம். நிறைய சுட்டித்தனமான விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே, ஒளிஞ்சிக்கிறீங்க நீங்க.
1: பிள்ளைங்களை காணாம எங்கேயாவது கிணத்துல விழுந்துட்டாங்க, போனாங்க எங்க போனாங்க, ஐயோ காணாம போயிட்டாங்களா, வேற எங்கேயாவது போயிட்டாங்களான்னு அவங்க ஒரு பதட்டத்தோட எல்லாம் தேடி எங்களை கண்டுபிடிச்சாங்க.
0: ரொம்ப நன்றிக்கா உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு.
1: வாசாமி எங்க சாமி போயிட்டு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு அடியெல்லாம் உழுவுல.
0: நன்றி நன்றி நன்றிக்கா உங்களுடைய அனுபவங்களை நிகழ்ச்சியில பகிர்ந்து கொண்டதற்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றிக்கா.
1: நன்றி
0: நன்றி நன்றி. தொடர்ந்து பேசலாம் பாடல்களுக்கு பிறகு. இணைந்தே இருங்கள். இது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன் ரோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994663030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்?
2: நான் மச்சா ரொம்ப யோசனையா இருக்க போல.
3: ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு கேள்வி காலையிலேருந்து உறுத்திக்கிட்டே இருக்குது.
2: எங்க கேளு.
3: சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் என்ன வித்தியாசம்?
2: கண்டுபிடிச்சிட்டேன், ரெண்டு தினத்துக்கும் முட்டாய் தருவாங்க.
3: அதான் இல்லை, ரெண்டுக்குமே 6 மாசம் தான் வித்தியாசம்.
4: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாப்பா.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
6: FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
8: நேரம் முற்பகல் 11:14 ஆகிறது. கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ நிகழ்ச்சி. இன்னைக்கான நிகழ்ச்சிக்கான தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆபத்து அல்லது ஒரு பயம் வரும்போது உங்க மனசு தைரியப்படுத்த என்ன செய்வீங்க அப்படின்றது தாங்க இன்னைக்கான தலைப்பாவே இருக்கும். முக்கியமா நம்ம வண்டி எல்லாம் ஓட்டிட்டு போகும்போது, அதுவும் ஸ்டார்டிங்ல அந்த கத்துக்கிட்டு இருந்த போதெல்லாம் பாத்தீங்கன்னா, யார் மேலேயாச்சும் நம்ம வண்டியை விட்டுருவோமா அப்படின்னு சொல்ற ஒரு பயம் வரும் பாருங்க. அப்போ வந்துட்டு அந்த வண்டியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்போம் அப்படின்றது இப்ப யோசிச்சோம்னா ரொம்ப சிரிப்பாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி மாட்டிக்கும் பொழுது உங்கள் மனசுடைய என்ன ஓட்டங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 9787070108 என்ற சோனா வானொலியுடைய நிலைய எண்ணிற்கும். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற தலைப்பு, உங்களுடைய மனசில் அதாவது ஒரு ஆபத்து அல்லது ஒரு பயம் வரும் பொழுது உங்கள் மனசை தைரியப்படுத்த என்ன பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்னைக்கான தலைப்பாகவே இருக்குங்க. இந்த பயம் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே, அது போக்குறதுக்குள்ளார நம்ம படுற பாடு, ஒரு அவஸ்து இருக்கு பாருங்க, அதெல்லாம் யாராலையுமே சொல்லிக்கவே முடியாது. அந்த மாதிரி நாங்கள் நிறைய பயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் ரியல் லைஃப்லேயே நிறைய பயப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பயம்லாம் வரும்பொழுது நீங்கள் அதை எப்படி சமாளிச்சிங்க? இப்போ இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆக போகுது இல்லைங்களா? காலாண்டு அந்த விடுமுறையெல்லாம் முடிஞ்சிட்டு அடுத்ததான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போக போகிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அச்சோ நாளைக்கு வந்துட்டு ஸ்கூல் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான பயத்தோடையே ஒரு சிலவங்களாக இருப்பாங்க. ஒரு சில மாணவர்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க, ஒரு சில மாணவர்கள் வந்துட்டு சே நாளையிலேருந்து ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தத்தோடு இருப்பாங்க, ஒரு மாதிரி பயத்தோடு இருப்பாங்க. அவங்களாம் எப்படி மனசை திடப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம், கால் பண்ணுங்க 9787070107 அப்படின்ற நம்பருக்கும். இப்போ ஒரு நேர் இணைப்பில் நினைச்சிட்டாங்க, அவங்கக்கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம். புரியல, பயத்திலயும் உங்களுக்கு வீடியோவா?
9: ஆமாங்க, என்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வீடியோ இருக்குங்க. அதாவது ஈஸ்வரனை கும்பிட்டுட்டு சாமி உங்களுடைய வாகனம் வந்து என்னை வந்து பாத்துக்கிட்டு இருக்குது, என்னை வந்து எதுவும் பண்ணிடாத, நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துனுங்க.
8: ஓ சரி சரி.
9: வெளிய உள்ள பயம் இருந்தாலுமே வெளியில வந்து பயம் இல்லாத காட்டிக்கிட்டு என்னை திருப்பி பாத்துட்டு இருந்துட்டு கிளம்பி இருக்குங்க.
8: ஓகே ஓகே, எதுவும் பண்ணாம போயிடுச்சு. ரொம்ப நன்றி அண்ணா, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு. இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். நிறைய விஷயங்களுக்கு பயந்துருப்பீங்க, நிறைய ஆபத்துக்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அந்த நேரத்துல எல்லாம் நீங்க எப்படி சமாளிச்சிங்க, அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தீங்க, அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணினீங்க அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நீங்க ஜாலியா பேசலாம். கால் பண்ணுங்க 9787070107 என்ற எண்ணிற்கு. இப்போ உங்களுக்காக பாடல்கள் வர காத்திருக்கிறது. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ? நேரம் முற்பகல் 11:26 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில அழைப்பது யாரோ நிகழ்ச்சி. இன்னைக்கு என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆபத்து அல்லது ஒரு பயம் வரும் பொழுது உங்க மனசை எப்படி நீங்க தைரியப்படுத்துவீங்க, என்னெல்லாம் அதுக்காக செய்வீங்க அப்படின்றதுதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்கிறது. இப்போ ஒரு நேயர் இணைப்புல இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட நாம பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம் சந்திரசேகர் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: இருட்டான ஒரு இடம் வந்தது. அங்க முகம் தெரியாத ஒரு 3 நபர்கள் வந்திருந்தாங்க. அவங்க வந்து கண்டிப்பா எங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பறிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நாங்க எல்லாருமே நன்றாக உணர்ந்தோம். அவங்க 3 பேரு, நாங்க 4 பேர் இருந்தோம். அப்போ அவங்களுடைய அந்த நடவடிக்கை அது இது எல்லாம் பார்த்த உண்மையுமே கண்டுபிடிச்சிட்டோம், ஏதோ சம்திங் ஃபிஷியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. என்ன பண்ணோம்னா, நாங்க 2 பேரும் இந்த பைக்ல தான் டிராவல் பண்ணிட்டு வந்திருந்தோம். அப்ப என்னுடைய ஃப்ரெண்ட் கிட்ட நான் சொன்னேன், டேய் இது ஏதோ சரியில்லை சகுனம், நம்ம இந்த இடத்துல

0: நான் இருட்டுல பொதுவா வரவே மாட்டேன். அப்படியே சப்போஸ் இருட்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கூட நமக்கு தெரிஞ்சவங்க மெயின் ரோட்ல ஒரே ஸ்டாப் தானே, அப்ப இறங்கினாங்கன்னா அவங்க கூட பேச்சு கொடுத்துட்டே நான் வந்துருவேன். அதனால இந்த ரெண்டு தருணங்களும் என்னுடைய லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு தருணம் அப்படின்ட்டு சொல்லுவேன்ப்பா.
1: ஓகே ஓகே. ஒரு பயம் ஏற்படும் போது நண்பர்கள் எல்லாம் பக்கத்துல இருக்காங்க, அதனால ஒரு அளவுக்கு பயம் வந்துட்டு உங்களுக்கு தைரியப்படுத்தி இருக்கு, நண்பர்கள் உங்களை தைரியப்படுத்தி இருக்காங்க.
0: ஆமா, அப்புறமா முகம் சரின்னா நம்ம சுற்றத்தினர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட நம்ம பேச்சு கொடுத்துட்டே வரும் பொழுது அதுவும் ஒரு தைரியம் அப்படிங்கறது கொடுக்கும். ஒரு ஆள் துணை அப்படிங்கறத, ஒரு மாரல் சப்போர்ட் அப்படிங்கறத அவங்க இருக்கிறாங்க, அவங்க எதுவும் செய்ய வேணாம், அவங்க ஒரு ஆள் இருக்கிறாங்க
1: ஏற்பட்டிருக்கும். அந்த நேரத்துல நீங்க எப்படி சமாளிச்சீங்க, உங்களுடைய என்ன ஓட்டங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்றது எல்லாம் பகிர்ந்து கொள்ள கால் பண்ணுங்க 9787707 என்ற சோனா வானொலியுடைய நிலைய எண்ணிற்கு. இப்போ உங்களுக்காக இரண்டு பாடல்கள் வர காத்திருக்கிறது. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: தாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்கவேனும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
1: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664663.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ? முற்பகல் 11:38 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில அழைப்பது யாரோ நிகழ்ச்சி. இன்னைக்கு என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆபத்து அல்லது ஒரு பயம் வரும்போது உங்க மனசை தைரியப்படுத்த என்ன பண்ணுவீங்க அப்படின்றதா இன்றைக்கான தலைப்பு. நீங்களும் கால் பண்ணலாம், 9787-7070 என்ற எண்ணிற்கு. நம்ம வந்து ஒரு நிறைய ஒரு பெரிய இடத்துக்கு ஒரு ட்ரிப்பு போகிறோம்னு வச்சுக்கோங்களே, அங்கே நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடமாவும் இருக்குது. ஆனால் அந்த நேரம் பார்த்தா எந்த அனிமல்ஸும் கிடையாது, எல்லாருமே நடந்து போயிட்டுருக்காங்க. திடீர் நம்ம பக்கத்தில் ஒரு யானை, ஒரு சிங்கம், ஒரு சிறுத்தை வந்து கிராஸ் பண்ணுச்சுன்னா எப்படி இருக்கும்? உங்களுடைய அனுபவங்களை என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட நாம பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அம்பட்டி மாரித்தாயனார் நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாருமே நல்லா இருக்கோம் மாரித்தாய் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, நீங்க எது எதுக்கெல்லாம் பயப்படுவீங்க, எந்த மாதிரி ஆபத்து எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டது?
1: எனக்கு அடிக்கடி ஆபத்து வந்து திடீர்னு அம்மா காட்டுக்கு கிளம்பிட்டேனா, மழை பெஞ்சு எவ்வளவு மழைனாலும் தாங்கிடுவேன், கடைசிதான் வீட்டுக்கு போவேன். ஆனா அந்த இடி காத்து மின்னல் வந்து செத்து போயிட்டமோ என்னமோ, இப்படி விழுதே மேல விழுதே இடி விழுதே, மரங்களா இருக்கு, மாடுகள்லாம் இருக்கு, நம்ம மாடு என்ன ஆகுமோ, நம்ம என்ன ஆகுமோ, அதுல ஒரு பயம்.
0: இடி மின்னலுக்கு ஒரே பயமா இருக்கு, மனசுல என்ன ஆகுன்றது என்ன ஓடிட்டே இருக்கு.
1: நல்ல நேரம் ஆயிடுச்சுன்னா ஆளுகளுக்கு பயப்பட மாட்டேன், இந்த கல்லன் திருடனுக்கு பயப்பட மாட்டேன்.
0: மாரித்தாயக்கா பயப்படாம இருப்பாங்களா?
1: கொஞ்ச நாளைக்கு முன்னால அப்பாவுக்கு பாம்பு கடிச்சிருச்சு.
0: அச்சோ, அப்புறம் என்ன ஆச்சு?
1: எடுத்து கண்ண சொக்கு சொக்குன்னு சொக்கி போய்கிட்டு இருக்கோம் வண்டியில. பாக்க முடியாது, உங்க பிள்ளை எல்லாம் வர சொல்லுங்க, நான் ஒரே கிட்டு கிட்டு நடுங்கிட்டு காயாடல காடாடல கலாடல அழுது சாவுறேன். பயம் மூணாம் நாள் நல்லா கலந்து முழிச்சு பேசிட்டாரு, நல்லா ஆயிருச்சு.
0: எப்படியோ பிழைச்சிட்டாரு.
1: பாத்தீங்கன்னா என் பிள்ளை என் மகள டெலிவரிக்கு கூட்டிட்டு வந்தேன், 7 மாத்தில கூட்டிட்டு வந்துட்டேன். கூட்டிட்டு வந்தது ஆணி மாசம் 7 மாத்தில கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒன்பது பிறகு 8 மாசம் கடைசி ஆடி கடைசி செய்வேன், கையாடலா காலாடலா பயம்னா பயம். அந்த அவங்க வீட்டுல வந்து ஏதாவது ஒண்ணுன்னா அவ்வளவுதான், என் பையனை நல்ல பிள்ளைய தாயும் பிள்ளைய நல்லா கூட்டு போற, சரி நல்லா பாத்து விடணும், நாங்க பாக்கோம் அப்படின்னுங்காத. என்ன செய்ய, ஆஸ்பத்திரி பிரச வலி அப்படிங்கவும் துணிமணி எல்லாம் வாங்கி எடுத்துட்டு வாங்க, ஒரு மெடிசன் எழுதி கொடுக்க வாங்கிட்டு வாங்கன்னு மெடிக்கல்ல போய் வாங்கிட்டு உள்ள கொடுக்க, என் பேரை கரெக்டா ஒன்னையும் கவலவுல பிறந்து கையில கொடுக்காங்க.
0: அவ்வளவு பயத்திலயும் ஒரு இன்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
1: காலு கையெல்லாம் சின்ன சின்ன இருக்கு, ஐயோ இது எப்படி வளர்க்க போறோமோ, 10 படிக்க எனக்கு மேல இருக்கான். இவ அவனை பார்த்து கையில வாங்க முடியல, கையில தொடாதீங்க, பாத்துட்டு கொடுங்க, கண்ணாடி படிக்க வைக்க போறேன்ட்டாங்க. அந்த பையன் அவனை வளர்த்து அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போகண்டி 3 மாசம் நான் பயந்துட்டு கிடந்த பாத்தீங்கன்னா அப்படி பயந்தேன். எல்லா பயமும் சரியாயிருச்சு, ஆனா அதுக்கு மேல பயம் வந்தா எனக்குள்ள எனக்கு பிடிச்ச சாமி
0: ஏற்பட்டிருக்கும், அந்த பயங்கள் எல்லாம் எப்படி சமாளிச்சீங்க, அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தீங்க, அந்த நேரத்துல உங்க மனசுல என்ன மாதிரியான என்ன ஓட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு, அதையெல்லாம் நீங்க என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். கால் பண்ணுங்க, 9787-7070 என்ற எண்ணிற்கு. இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் வரை காத்திருக்கிறது, பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ? நேரம் முற்பகல் 11:47 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ நிகழ்ச்சி. இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பயம் ஒரு ஆபத்து வரும்போது உங்க மனசு தைரியப்படுத்த என்ன பண்ணுவீங்க அப்படின்றதுதான் இன்றைக்கான கேள்வியா இருக்கும். சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பயம் வந்துச்சு வச்சுக்கோங்களேன், இப்படி பயங்கரமா சிரிப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பயத்தை வந்துட்டு போக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு சிரிப்பாங்களா, அது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பயம் வரும்பொழுது அந்த ரிவர்ஸில் வந்துட்டு நம்பர்ஸை கவுண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களாம். அதுமாரி சிலர் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுளை கும்பிடுவாங்களாம். மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்களாம் பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிடுறது கத்துறது இந்த மாதிரியெல்லாம் சிலர்லாம் அவங்களுடைய பயத்தை வந்துட்டு வெளிப்படுத்துவாங்க. இப்போ ஒரு நேயர் எதுக்கெல்லாம் பயப்படுறாங்க, அது எப்படி சமாளித்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட நாம பேசிடலாம். வணக்கம்.
1: கோயில் பண்டிகை சமயத்துல வேஷம் போட்டுட்டு அனுமார் மாதிரி குரவ மாதிரி பின்னால போய் ஒழிஞ்சுப்பேன் வேண்டுக்குள்ள நான் பயப்படுறேன்னு தெரிஞ்சு. ஆனா சொந்தக்காரங்க தானே, சின்ன வயசுல சொல்றேன், வேண்டுக்குள்ள கதவை திறந்துட்டு வருவாங்க. ஐயோ ஏன் கத்து கத்துன்னு கத்துவேன். நான் சொல்லாதீங்கன்னா இருட்டுல போனா பயம், அப்ப ஏதோ சுலோகம் சொல்லிட்டே போவேன், அந்த தாண்ட வரைக்கும் அந்த சுலோகத்தை சொல்லிட்டே போவேன்.
0: ஓகே ஓகே, ரொம்ப சூப்பரா உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி பாட்டி. அது ஒரு சில பயம் வந்துட்டு நம்ம கிட்ட எப்பவுமே நேச்சரா இருக்கும். ரொம்ப நன்றி பாட்டி உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு. இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய பயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் எப்படி சமாளிச்சிங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளலாம். சில சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு அது என்னன்னே தெரியாமலே ஒரு விதமான பயம் நடுக்கம் எல்லாம் வந்துடும். அந்த நேரத்தை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் சவாலான விஷயமாகவே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க, என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம எப்படி சமாளிச்சிங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசலாம். இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இணைய இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நாம் பேசிடலாம். வணக்கம்.
2: திருப்பூர் மாவட்டம் மூணு
0: வணக்கம் வணக்கம்மா, நான் சொல்லுங்க, நீங்க எது எதுக்கெல்லாம் பயப்படுவீங்க? ஒரு பயம் வந்துருச்சு, ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்ல திடீர்னு ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு, அந்த இடத்துல நீங்க உங்களுக்கு பயம் வருது, அது எப்படி நீங்க சமாளிப்பீங்க? ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்கும். அடுத்ததாக இன்னொரு நேயர் நம்ம கூட பேசுறதுக்காக இணைப்புல இணைய இருக்காங்க, அவங்க கிட்டயும் நம்ம பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் குருமிகள் இருந்து கஸ்தூரி பேசுறேங்க.
0: வணக்கம் கஸ்தூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கோம் அண்ணா. சொல்லுங்க, நீங்க எது இதுக்கெல்லாம் பயப்படுவீங்க? ஏதாச்சும் ஆபத்து ஏற்பட்டிருக்கா உங்களுக்குலாம்?
2: அதாவது ஒரு ஆபத்துள்ள மாட்டி மறுபடியும் தப்பிச்சிருக்கேன். எப்படிங்க அப்படின்னா, பழனியிலிருந்து தெக்க ஒரு 5 கிலோ தொலைவில் ஒரு கோயில் இருக்குதுங்க, கண்ணாடி பெருமாள் கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டோம்ங்க. அப்ப வந்து அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு பெரிய குளம் இருக்குது, அதுல தண்ணி வந்து இந்த வயலுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் போய் அதுல தாமரை இலை இப்ப சாப்பிட்றதுக்காக தாமரை இலை புடிங்க சொன்னாங்கட்டு போனீங்க. போய் இந்த தண்ணி வந்து மதத்துல போய்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியல. நான் அந்த இடத்துல அப்படியே இறங்கி உள்ள போகவும் அப்படியே வேகமா தண்ணி உள்ள எழுத்துட்டு மதகுல அப்படி கையை வீசும்போது ஒரு இந்த இண்டங்கொடி முள் செடிதான் அதுதான் கை திக்கிட்டுங்க, கையில புடிச்சுக்கிட்டேன். அடைச்சிட்டு அப்புறம் வந்து என்னை முள்ள வெளியில எடுத்து விட்டாருங்க. எடுத்து விட்டு பார்க்கும்போது ரெண்டு கையில அப்படியே இந்த முள்ளுக
0: முள்ளு குத்துனது அப்படியே முள்ளையும் விடாம புடிச்சிருக்கீங்க.
2: ஆமாங்க, அந்த கிண்ட முள் இல்ல அப்படின்னா அன்னைக்கு என்ன ஆகுனா தெரியலங்க. மரத்துல உள்ள போய் வெளியே வரும்போது உயிரோடு இருக்கணும். அந்த ஆபத்துலையும் நான் பயக்கலைங்க. எனக்கு அந்த இந்த முள் கை கிடைச்ச ஒரு தைரியத்திலையும் கிடைக்கணுங்க.
0: துணைக்கு ஒரு ஆறுதலுக்கு தைரியப்படுத்துறதுக்கு அந்த ஒரு முள் தான் உங்களுக்கு உதவி பண்ணி இருக்கு, உயிரை தப்பிச்சிருவோண்டா அப்படின்றதுக்கு.
2: ரெண்டு கையில அப்படியே பூரா அந்த முள்ள ஏறிட்டுங்க.
0: நன்றி. ரொம்ப அழகா நேயர்கள் இன்னைக்கு அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாங்க. எது எதுக்கெல்லாம் பயப்படுவாங்க, அந்த நேரத்துல அவங்க என்னென்னலாம் பண்ணனாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. சிலர் வந்து நண்பர் வந்துட்டு அவங்களுக்கு உதவியாக இருந்ததுனால அந்த ஒரு நண்பர்கள் எனக்கு தைரியப்படுத்தினாங்க. லாஸ்ட் நேர் வந்துட்டு அந்த முள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே குத்தும், ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதறிட்டு போவோம். ஆனால் நம்ம எதை உதறணுமோ அந்த முள் தான் அவருடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு உதவி பண்ணியிருக்கு, அதுதான் உதவியாக இருந்தது. அந்த முள் தான் எனக்கு தைரியத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிலருக்கு வந்து இருட்டுனா பயம், பேய்னா பயம், நிறைய அந்த உடல் இறந்து போன உடலை பார்த்தா எனக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பாம்பு பார்த்தா எனக்கு பயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இடிமின்னல் பயம், இந்த மாதிரி டைம்ல நான் வந்துட்டு பிரார்த்தனை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய நேயர்கள் சொல்லியிருந்தாங்க. அம்மா கிட்ட அடி வாங்குறது, சின்ன சின்ன விஷயங்கள், சண்டைகள்லாம் போட்டுட்டு அப்படி கொஞ்சம் பயந்த நாட்கள், ஓடி அந்த நேரத்தில் நான் ஒளிஞ்சிக்குவேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அருமையா இன்னைக்கு நிகழ்ச்சியில் எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பயம் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னா, நல்லா மூச்சை இழுத்து விட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு நிதானம் அப்படின்றது கிடைக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். அதே மாதிரி நம்ம கண்ணில் தெரியக்கூடிய அந்த பொருட்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் கூட அந்த ஆபத்துக்களை நம்மளால் வந்துட்டு தடுக்கிறதுக்கு, நம்ம மனசை தைரியப்படுத்துறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வளோ பேர் இருக்கும் பொழுது நம்மளை வந்துட்டு நம்ம எப்படி அந்த இடத்துல மாட்டிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு ஒரு தைரியம் நமக்கு நாமே சொல்லிக்க வேண்டும். ஏன்னா சில மந்திரங்கள் சொல்லலாம், சில நமக்கு தைரியப்படுத்தக்கூடிய நிறைய பேருடைய ஹிஸ்ட்ரியெலாம் அந்த இடத்துல நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இப்போ ஒரு நேயர் நிறைவு நேயராக நம்ம கூட பேசி இருக்காங்க, அவங்கக்கிட்டையும் நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், நிகழ்ச்சியில் இணைஞ்சாச்சு, பேசலாம். வணக்கம் சுப்பிரமணிய அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: அண்ணனா,
0: நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம், நாம பேசலாம்.
3: வணக்கம் வணக்கம். அப்படிங்களா?
0: ஆமா பேசலாம்.
3: என்ன தலைப்பு இன்னைக்கு?
0: இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆபத்து அல்லது ஒரு பயம் வரும்போது உங்க மனசை எப்படி தைரியப்படுத்திக்குவீங்க அப்படின்றதுதான் இன்றைக்கான தலைப்பா இருக்கு. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்க போறேன். நீங்க வந்துட்டு ஒரு இடத்துக்கு ட்ரிப்பு போறீங்க, அங்க வந்துட்டு
3: அங்க தர்மபுரி 102.5 நேயர் விருப்பம் அந்த இதுல மீட்டிங்ல கேறேன்.
0: நன்றி நன்றி.
3: வாழ்க்கை கேட்கல, அதான் பேசிக்கலாமா?
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
3: நன்றி நன்றி நன்றி.
0: இந்த மாதிரியான டைம்களில் நம்ம வந்துட்டு சில விஷயங்களை நம்ம பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய சத்தங்கள் நமக்கு கேட்கும் பொழுது ஓகே, நமக்கு அந்த கேள்வி ஞானம் அப்படின்றதெல்லாம் இருக்குது, நம்ம காது கேட்டுட்டு தான் இருக்குது, நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்றது நம்ம ஒரு மனசுக்குள்ளார ஒரு விதமான தைரியத்தை கொடுக்கும். இப்போ நடக்கிற விஷயம் எல்லாமே தற்காலிகமானது தான், இந்த சூழ்நிலையும் நம்மளால் கடக்க முடியும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளார வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் ஒரு தைரியம் ஒரு சக்தி நமக்குள்ளார கண்டிப்பாக வந்துடும். எதுவுமே வந்துட்டு நிரந்தரம் கிடையாது, கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்மளால் மீள முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் நமக்குள்ளார ஏற்படும். அதனால ஒரு கான்ஃபிடென்ட்டான திங்ஸை ஒரு எண்ணங்களை தான் நம்ம மனசுக்குள்ளார கொண்டுட்டு வரணும். நிறைய பேருடைய அந்த கோட்ஸில் நம்ம மைண்டுக்கு வரும், அதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த மாதிரி ஒரு பயம் ஒரு ஆபத்து வரும்பொழுது நம்மளை நாமளே காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு தைரியத்தை நம்மளாலே உருவாக்கி கொள்ள முடியும். அதனால் எதுக்குமே நீங்கள் பயப்படாதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் பயம் வந்தாலும் கூட பெரிய பெரிய விஷயங்களை நாம் வந்துட்டு சாதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பயங்களை எல்லாம் கடந்து தான் வர வேண்டியது இருக்குது. இது எல்லாமே ஒரு வித அனுபவம், ஒரு அனுபவத்தில் இருந்து தான் நமக்கு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவே நமக்கு கிடைக்கும். அதனால் அனுபவமே சிறந்த ஆசான், அதனால் எதுக்குமே நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நல்லதொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் விஜயபிரியா. அடுத்ததா உங்களுக்காக வரக்கூடிய நிகழ்ச்சி ஊரை சுற்றி ஓர் உலா. சத்யா அவர்கள் உங்களுக்காக வழங்க இருக்காங்க. சோனா எஃப்எம் உடைய அனைத்து நிகழ்ச்சிகளையுமே கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில உங்க கூட பேச வந்துட்டேன் நான் உங்க சத்யா. தொடர் விடுமுறை 3 நாட்கள் வந்துட்டு நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாரத்துடைய கடைசி நாள் அதே நேரத்துல, அதே மாதிரி காலாண்டு விடுமுறைக்கான கடைசி நாளும் கூட இந்த நாள் தான். இப்போ இந்த நாள் மட்டும் போயிடுச்சு அப்படின்னா நாளை எழுந்து எல்லாருமே வந்துட்டு காலேஜ் ஸ்கூலு அதுக்கப்புறம் வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த நாளை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா மாத்தணும் இல்லையா, அதுக்காகவே இன்னைக்கு நம்ம ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில ஒரு ஊரை சுற்றி தாங்க உலா போக போறோம். இந்த ஊரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிட்டின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கிராமம்னு சொல்ல முடியாது, ரொம்ப வளர்ச்சி அடைந்த பகுதின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வளர்ச்சி இல்லாத பகுதின்னு சொல்ல முடியாது. அது மாதிரியான ஒரு ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி காமிநாயக்கன் பட்டி அப்படிங்கிற இந்த ஊரை பத்தி பார்த்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரிதான், அது கிட்டத்தட்ட அதே மாதிரி பேர் தான் வரும். ஆனா இந்த ஊருடைய பெயர் சாமிநாயக்கன் பட்டி. கண்டிப்பாக இந்த ஊர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய சேலம் மாவட்டம் கருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இல்லையா, அதோட ஹைவேல அந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ரோடு கட்டாகும், அதுக்குள்ளார போனோம்னாவே இந்த சாமிநாயக்கன் பட்டி அப்படிங்கிற இந்த ஊர் வருங்க. இந்த ஊருக்கு அந்த ஒரு வழி தான் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இன்ஜினியரிங் காலேஜுடைய இன்னொரு கேட் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்துட்டு இந்த ஊருக்கு போகக்கூடிய ஒரு வழியாக தாங்க இருக்குது. இந்த ஊரில் புகழ்பெற்ற லிங்க பைரவி கோவில், அதுக்கப்புறமா இந்த ஊரில் மிகவும் புகழ்பெற்ற கண்ணனூர் மாரியம்மன் கோவிலுமே வந்துட்டு அமைஞ்சிருக்கு. இந்த ஊருடைய ஸ்பெஷலே வந்துட்டு இதுதான். அது மட்டும் இல்லாம இந்த ஊர் வந்து மிகப்பெரிய பரப்பளவை கொண்டதா இருக்குது, அந்த அளவுக்கு மிகப்பெரிய பரப்பளவை கொண்டதுதான் இந்த சாமிநாயக்கன் பட்டி அப்படிங்கிற இந்த ஊர். இந்த ஊருக்கு வந்துட்டு எப்படி வரணும் அப்படின்னா, நம்மளுடைய சேலத்துல இருந்து, அதாவது சேலம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்புறீங்க அப்படின்னா ஓமலூர் போற ஹைவே, அந்த பெங்களூர் ஹைவேலேயே ஸ்ட்ரைட்டா வந்துகிட்டே இருந்து இன்ஜினியரிங் காலேஜ் வந்துட்டு இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு ரோடு கட்டாகும், அந்த ரோட்ல உள்ள போனோம்னாவே இந்த ஊருக்கு போயிடலாம். இந்த ஊருக்கு ஆல்மோஸ்ட் எத்தனை கிலோமீட்டர் வரும் அப்படின்னா, பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ஊருக்கு வர கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 10 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஊருக்கு வரக்கூடிய வழி மற்றும் இந்த ஊருடைய கிலோமீட்டர் கணக்கும் கூட. இந்த ஊரில் நிறைய சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதே மாதிரி இந்த ஊர் பார்த்தோன்னா நிறைய விஷயங்களுமே வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னென்ன அப்படிங்கிறதுலாமே ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான் உங்க சத்யா.

வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா பிரதிநிதி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மை

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன் பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல், இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்ல இருந்து முழுமையா வெளிவந்து நிம்மதியா எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கர்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழ்ல கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பு நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கர்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கு இல்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கர்னகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டால் அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கர்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நான் மச்சான் ரொம்ப யோசனையா இருக்க போல.
2: ஒன்னும் இல்லை மச்சான், ஒரு கேள்வி காலையிலேருந்து உறுத்திக்கிட்டே இருக்குது.
1: எங்க கேளு.
2: சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் என்ன வித்தியாசம்
1: கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டு தினத்துக்கும் முட்டாய் தருவாங்க.
2: அதான் இல்லை, ரெண்டுக்குமே 6 மாசம் தான் வித்தியாசம்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாப்பா.
1: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
4: இல்லையே, என்ன விஷயம்?
1: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
4: என்ன சொல்ற, அப்படியா?
1: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
4: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
1: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
4: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
1: அது எப்படி உனக்கு தெரியும்?
4: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
1: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
5: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா.
2: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் இன்னைக்கு எந்த ஊரை சுற்றி உலா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதிக்கு போகிற வழியில் சாமிநாயக்கன்பட்டி அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இது வந்துட்டு ஓமலூர் தாலுக்காவை சேர்ந்த ஒரு ஊராக தான் இருக்குது. இந்த ஊருடைய பெயர் காரணம் என்ன, இந்த ஊரில் மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்குது, இந்த ஊருடைய பரப்பளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் இப்போ இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்காக நம்ம கூட ஒரு அண்ணா வந்துட்டு வெயிட்டிங்கில் இருக்காங்க. வணக்கம் அண்ணா.
7: வணக்கம்
2: அண்ணா. உங்களோட பேர் என்னண்ணா?
7: கோவிந்தன்.
2: நீங்க எத்தனை வருஷமா இதே ஊர்ல இருக்கீங்க?
7: நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 43 வருஷமா இருக்கிறேன்.
2: ஓகே, நான் இவ்வளவு வருஷமா அந்த ஊர்ல இருக்கீங்க. இந்த ஊர் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு?
7: இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வசதி இருந்தது, அது 4 அடைகள் தடைப்பட்டு இருந்தது. இப்போ மீண்டும் அது வந்துருக்குது. கோயில் வந்து இது பழமை வாய்ந்த கோயில், கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில். இப்போ புதுப்பிச்சிருக்கிறாங்க, வீடு அதிகமாக இருக்குது. இப்போ முன்ன வந்து குறைஞ்சது ஒரு 100-200 வீடு தான் அது சுமாராக, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1500 வீடு. இங்கே ஒரு பாதி மட்டும்தான் இருக்குது. இதுலேயே இப்போ பனங்காடுன்னு ஒரு பாதி இருக்குது. அவத்துக்கில் வந்து லிங்கப்பயிரின்னு ஒரு கோயில் வந்தது, இப்போ அது ஒரு 15-20 வருஷமாக இருக்குது.
2: இந்த ஊருக்கு சாமிநாயக்கன் பட்டி அப்படிங்கிற பேர் எதுக்கு நான் வந்துச்சு, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா?
7: சாமிநாயகன் பட்டிங்கிற பேர் வந்து அந்த காலத்தில் வந்து நாயுடு இருந்ததுனால அது சாமிநாயகன் பட்டின்னு பேர் வச்சது.
2: இந்த ஊரில் மொத்தமாக எத்தனை வீடுகள் இருக்கும்?
7: வீடு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வீடு 2500 வீடு வரும்.
2: இந்த ஊருடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிறது தெரியுமாண்ணா?
7: பரப்பளவு கிட்டத்தட்ட இந்த நேரத்து வந்து 1 கிலோமீட்டர் தூரம் வரும். இப்படியும் 1 கிலோமீட்டர் வரும், அந்தானே 2 கிலோமீட்டர் வரும். ஆனைக்கொண்ட பட்டி அந்தானே, அந்தானே நல்லாகொண்ட பட்டி, இந்தானே எடுத்திங்கன்னா பாகல்பட்டி எல்லை உட்பட்டு வரும். அந்தானே பார்த்தீங்கன்னா கிழக்கு மாங்கொப்பை, தெற்கு வந்து பழையூர் சத்திரம் வருது.
2: ரொம்ப ரொம்ப

அப்படின்னா இந்த ஊர் பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக நம்மளுடைய கோவிந்தரண்ணா சொன்னது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த ஊருக்கு சாமிநாயக்கன்பட்டி அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாயக்கர்கள் ஒருத்தர் வாழ்ந்ததாகவும் அதனால் வந்துட்டு இந்த ஊருக்கு சாமிநாயக்கன்பட்டி அப்படிங்கிற இந்த பேர் வந்து வந்ததாகவும் சொல்கிறாங்க. இதே மாதிரி தாங்க காமிநாயக்கன்பட்டி அப்படிங்கிற இந்த ஊர் பற்றின ஒரு ஷோ வந்துட்டு பண்ணும்போதும் வந்துட்டு அதே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் சாமிநாயக்கன், பூமி நாயக்கன், அதுக்கப்புறமா காமிநாயக்கன் அப்படிங்கிற இந்த மூணு மன்னர்கள் இருந்ததாகவும் அவர்கள் ஆட்சி செய்த பகுதிகள் தான் வந்துட்டு அந்தந்த பெயர் சொல்லி சாமிநாயக்கன்பட்டி, காமிநாயக்கன்பட்டி, சாமிநாயக்கன்பட்டி, பூமி நாயக்கன்பட்டி அப்படிங்கிற இந்த பேர்லாம் சொல்லி அழைச்சதாக வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி இந்த ஊர் பற்றின இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வனொலியுடன்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு சாமிநாயக்கன்பட்டி அப்படிங்கிற இந்த ஊரை சுற்றி தாங்க உலா போயிட்டு இருக்கோம். இந்த ஊர் பார்த்தனா நிறைய விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களுமே வந்துட்டு தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த ஊரில் மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்குது அப்படிங்கிறதுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஊருடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிறதையும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த வகையில் இந்த ஊர் பார்த்தனா இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்றதுக்காக நம்ம கூட ஒரு அண்ணா ரெடியாக வீட்டிங்ல இருக்காரு, அவர் கூட பேசலாமா? வணக்கம் அண்ணா.
1: வணக்கம்
0: அண்ணா. உங்களுடைய பேர் என்னண்ணா?
1: முருகேசன்.
0: நீங்க எத்தனை வருஷமான இந்த ஊர்ல இருக்கீங்க?
1: எனக்கு இப்போ 1984 பிறந்தாங்க, 42-43 ஆகுது. நான் இங்கே தான் குழந்தையிலேருந்து வீடு, அது தான்.
0: சூப்பர். நான் இந்த ஊர் கோயிலுடைய வரலாறுகள் ஏதாவது சொல்ல முடியுமாண்ணா?
1: ஆரம்பத்துலேருந்து இருக்கிறவங்க இந்த கோயில் வந்து நம்ப மிக மிக சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயில் வந்து இப்போ ஏற்கனவே 50 வருஷத்துக்கு மேலே இருந்தாலும் கம்மியாக்காது. அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து இது இப்போ வேலை எடுத்து செஞ்சு இப்போ தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சு இருக்குது. 48 நாள் மண்டல பூஜா. டிவிஎஸ் பங்கு கிட்டேருந்து மோளம் மட்டும் 66 குறுப்பு, காளை, யானை, குதிரை, ஒட்டகம் எல்லாமே வந்துச்சு. அங்கேருந்து பால் தீர்த்த குடம் எடுத்துக்கிட்டு வந்தோம். பண்டிகை வந்து மாசி மாதம், அது தை மாதம். தை மாதம் பண்டிகை அப்போ வந்து கருநாள் நன்னே வந்து பொங்கல் வருது இல்லைங்க, கருநாள் நன்னே வந்து இது எழுதாட்டுவாங்கல்ல அப்பயே சாட்டிடுவாங்க. அடுத்துதான் அந்த செவ்வாய்க்கிழமெல்லாம் திங்கக்கிழமை விட்டு செவ்வாய்க்கிழமெல்லாம் கம்பம் போட்டுருவோம். அதான 5 நாள் சாட்டு. 5வது நாள் வந்து பண்டிகை. 5 நாளைக்குமே வந்து பண்டிகை முடிஞ்சு செவ்வாய்க்கிழமையிலேருந்து சாமி வந்து செவ்வாய்க்கிழமை அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவோம். புதன்கிழமை மெரமனை கோயில் வீடு அங்கே இருக்குது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவோம். செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஃபங்க்ஷனு டான்ஸ் ப்ரோக்ராமு டெய்லியும் ஒரு நிகழ்ச்சி. 10 நாள் 5 நாளைக்கு வந்து பண்டிகையே முடிஞ்சாலும் 2 வாரத்துக்கு மேலே நிகழ்ச்சி நடந்தே இருக்கும். எந்த ஊர்லேயுமே அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க, ஃபுல்லாக அப்படியே நடக்கும்.
0: ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. இந்த ஊர் பார்த்தினா நிறைய விஷயங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. முக்கியமாக வந்துட்டு இந்த கோயில் பண்டிகையை எப்போ கொண்டாடுவாங்க, இந்த கோயில் பண்டிகை இப்படியெல்லாம் கொண்டாடுவாங்க, இந்த கோயில் உருவாகி எத்தனை வருஷங்கள் ஆகுது, அப்படி மாதிரி நிறைய விஷயங்களை எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. இதே மாதிரி இந்த ஊர் பார்த்தினா நிறைய விஷயங்களை வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த ஊரை சுற்றி உலா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, சேலம் மாவட்டம் கருப்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமிநாயக்கன்பட்டி அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். இந்த ஊர் பார்த்தனா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுமே வந்துட்டு கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த ஊர் பார்த்தனா இன்னும் ஒரு சில விஷயங்களுமே நம்ம கூட சொல்றதுக்காக ஒரு அக்கா ரெடியா இருக்காங்க, அவங்க கூட பேசலாமா? வணக்கம் அக்கா, உங்களுடைய பேர் என்ன அக்கா?
1: மகேஸ்வரிங்க.
0: நீங்க எத்தனை வருஷமா அந்த ஊர்ல இருக்கீங்க?
1: நாங்க இப்ப பிறந்ததுல இருந்து இதே ஊர் தான், பிள்ளையதா இருக்குது, இங்கேதான் இருக்கிறோம்.
0: இந்த ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எத்தனை வீடுகள் இருக்கும்?
1: 1000 வீடு இருக்கும், 1000 மேல இருந்தாலும் கம்மியா இருக்காது.
0: இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் முக்கியமா என்னென்ன தொழில் போவாங்க?
1: அதெல்லாம் முக்கியமா பெயிண்ட் அடிக்க போவாங்க, கொத்து வேலைக்கு போவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச படிச்ச பிள்ளைங்க படிக்கிற வேலைக்கு போறாங்க.
0: ஓகேக்கா, இங்க இருக்கக்கூடிய முக்கியமான நீர்நிலைகள் ஏதாவது இருக்காக்கா?
1: இங்க ஏரி அந்த பக்கம் இருக்குதுங்கண்ணா, அவ்வளவும் இதல்ல, அதெல்லாம் நான் போய் பாக்குறது இல்லைங்கண்ணா. ஆனா ஏரி வேலை செய்யறாங்க, ஆனா நான் போய் பாக்குறது இல்ல.
0: ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா. இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களை வந்துட்டு என்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. முக்கியமா இந்த ஊர்ல ஏரி குளங்கள்லாம் வந்துட்டு எங்க இருக்குது, அது என்ன நிலையில இருக்குது, அதே மாதிரி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன வேலைகளுக்குலாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, அப்படி மாதிரி நிறைய விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இதே மாதிரி இந்த ஊர் பத்தின இன்னும் நிறைய விஷயங்களையும் வந்துட்டு தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஊருடைய பரப்பளவு, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஊருடைய பெயர் காரணம், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான கோவில் பண்டிகை, அந்த பண்டிகை எப்படி எல்லாம் கொண்டாடுவாங்க, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன தொழிலாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் ஒரு சில விஷயங்களுமே தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இன்னும் உங்களுக்காக நிறைய ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களை வந்துட்டு உங்களுக்காக சொல்றதுக்காக ரெடியா இருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா.

சமுதாய எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில சாமிநாயக்கன்பட்டி அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். இந்த ஊர் பார்த்தினா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களையும் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த ஊருடைய பெயர் காரணம் எப்படி வந்துச்சு, இந்த ஊருக்கு ஏன் வந்துட்டு சாமிநாயக்கன்பட்டி அப்படிங்கிற இந்த பெயர் வந்துச்சு, அதே மாதிரி இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்குது, இந்த ஊருடைய பரப்பளவு மக்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, அதே மாதிரி இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான தொழில்கள் என்ன, இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான பண்டிகைகள், அந்த பண்டிகைகள் எப்படி எல்லாரும் கொண்டு கொண்டாடுவாங்க, அதே மாதிரி இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான நீர்நிலைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களுமே வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஊரில் வந்துட்டு 2011 அதாவது சென்சஸ் அடிப்படையில் 2011 அடிப்படையில் சாமிநாயக்கன்பட்டியோடைய மொத்த புவியியல் பரப்பளவு 163.02 ஹெக்டேர் பரப்பளவுங்க, அதாவது சுமார் 1.63 சதுர கிலோமீட்டர். ஏக்கர்ல கணக்கு போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 403 ஏக்கர் அப்படிங்கிற மாதிரி வரும். இதுதான் வந்துட்டு மொத்த ஜியோகிராபிக்கல் ஏரியா, அதாவது சாமிநாயக்கன்பட்டி அப்படிங்கிறது வந்துட்டு சின்ன ஊர் அப்படின்னு கேட்டோம்னா மக்கள் எண்ணிக்கையை மட்டும் பார்த்து முடிவு பண்ண முடியாது. நிலப்பரப்பு, குடியிருப்புகள், விவசாய நிலங்கள், மக்கள் தொகை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா மட்டும்தான் அந்த ஊருடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி சென்சஸ் 2011 தரவுகளின்படி சாமிநாயக்கன்பட்டி இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை வந்துட்டு 4142 பேர். இதுல ஆண்கள் 2127 பேர், பெண்கள் 2015 பேர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா குடும்பங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா 1083 குடும்பங்கள் வந்துட்டு இருந்திருக்காங்க. இது வந்து 2011 வருஷத்தில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்க. அது மட்டும் இல்லாம அதே மாதிரி சாமிநாயக்கன்பட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அர்பன் ஏரியான்னு சொல்லலாங்க, அதாவது ரூரல் வில்லேஜ். இந்த வில்லேஜ் டேட்டாவில் முக்கியமான விவசாய பயிர்களாக வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா கரும்பு, நெல், காய்கறிகள் இதெல்லாம் வந்துட்டு இங்கே முக்கியமாக விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குதுங்க. முக்கியமாக வந்துட்டு இன்னொரு பக்கம் சேலம், ஓமலூர் போன்ற நகர்ப்புற வளர்ச்சிகளில் இன்னொரு பக்கம் வந்துட்டு விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுமே கலந்த ஒரு கிராமமாக தாங்க இந்த ஒரு ஊர் இருக்குது, அதாவது வளர்ந்து வரக்கூடிய ஒரு கிராமமாக இருக்குது. ஸோ இந்த ஊர் பார்த்தினா நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ இந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி அடுத்து எந்த ஊருக்கு போகலாம், எந்த ஊர் பற்றின சிறப்பம்சங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றின உங்களுடைய சஜஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமாதிரி நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய சஜஷனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துரு. அடுத்த வாரம் இன்னொரு புது ஊரோட உங்களை எல்லாமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்ட விடுபடுவது நான் உங்கள் தொகுப்பாள சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டப்பா வினர்களை அடுத்த வாரம் மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: ஒவ்வொரு நாளும் நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில புதிய புதிய முகங்களை அறிமுகப்படுத்திட்டே இருக்கோம். அந்த மாதிரி ஒரு தருணத்துல இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டத்துல மாங்குப்பை கிராமத்துல BIC கன்சல்டன்சியோட திட்ட இயக்குனர் செல்வகாந்தன் சார் தான் வந்து இணைஞ்சிருக்காரு. அவங்க எங்க பிறந்தாங்க, அவங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அவங்களோட அறிமுகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம். என் பேர் இன்ஜினியர் செல்வகாந்தன். இப்பொழுது அலுவலகம் வந்து சேலம் புதிய பேருந்து நிலையம் 5 ரோடு பக்கத்துல BIC கன்சல்டன்சின்ற அலுவலகத்தை வச்சு நடத்திட்டு இருக்கேன். 25 ஆண்டுகளா சிவில் இன்ஜினியர் கன்சல்டன்சி சர்வீஸுக்கான பணியை செஞ்சிட்டு இருக்கேன். எனது தந்தையார் வந்து பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் ஆசிரியர், கண்டிப்பான வளர்ப்பை வளர்த்துனாங்க. அம்மா சாந்தா, ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்கு சரண்யான் மனைவி ஸ்ரீ நந்தனா அப்படின்ற ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. எளிய குடும்பத்திலிருந்து தான் நம்ம வந்தோம். முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்து தான் பிஸ்னஸ் இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக நான் கல்லூரி படித்தது வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து பாண்டியன் பாலிடெக்னிக் திருப்பத்தூரில் படித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பி சிவில் இன்ஜினியரிங் வந்து விநாயக மிஷன் யூனிவர்சிட்டியில் படித்தேன். அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் டெம்பிள் ஆர்கிடெக்சர், அது தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டி ப்ரோக்ராமில் படித்தோம். அப்புறம் MSW மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க், அது பெரியார் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்கோம். இந்த மாதிரியான பள்ளி கல்லூரி படிப்புகள்லாம் படிச்சுட்டு இன்று வந்து ஒரு சிவில் இன்ஜினியராக 25 ஆண்டுகள் வந்து கட்டிடத்துறையில் பொதுமக்களுக்கான பயனுள்ள வகையில் கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து செஞ்சிட்ருக்கோம். BIC கன்சல்டன்சி சர்வீஸ் மூலியமாக செஞ்சிட்ருக்கோம் அப்படின்றது மிகவும் பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். சேலம் வெஸ்ட் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷனுடைய ஃபவுண்டர் கோஆர்டினேட்டராகவும் முன்னாள் தலைவராகவும் இருந்துட்டு அதிலிருந்து ஒரு 150 பொறியாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க மூலியமாக சமூக சேவையும் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றத மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம்.
1: ரொம்ப அருமையா வந்து உங்களோட அறிமுகத்தை பத்தி சொன்னீங்க, அதே மாதிரி ஃபேமிலி பத்தியும் வந்து சொன்னீங்க. சரி, இப்போ வந்து நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் போட்டுருவோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு தோராயமா என்னோட வீடு கட்டுறதுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் போடுவோம். ஆனா அந்த பட்ஜெட்டுக்குள்ளாரியே நம்மளால கட்டி முடிக்க முடியுமாங்க சார்?
2: இது மிக மிக முக்கியமான கேள்வி மேடம். இன்னைக்கு வந்து மக்கள் முக்கியமான விஷயம் வாழ்வீடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வீடுன்றது அத்தியாவசிய தேவையாயது. அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அது ஆடம்பர தேவையாகவும் மாறி போயிடுது. ஒரு முறை தான் வீடு கட்டுறன்றது. நம்ம சக்திக்கு மீறின நிறைய விஷயங்களை செய்து விட்டு நாம் தொந்தரவுல போய் நாமளே சிக்காமல் முறையான திட்டமிடல் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். இத்தனை சதுரடிக்கு தான் நாம் கட்டடம் கட்ட போகிறோம், இத்தனை சதுரடி இடம் வாங்கியிருக்கோம், இத்தனை சதுரடியில் கட்டடம் கட்ட போகிறோம். நல்ல ஒரு பொறியாளரை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவர்கிட்ட பிளான், டிராயிங், டீட்டெயில், எஸ்டிமேஷன் எல்லாமே வாங்குகிறோம். இவ்வளோதான் நம்ம கிட்ட பணம் இருக்குது, இவ்வளோ லோன் வாங்க போகிறோம். அந்த லோனை நம்ம எப்படி அடைக்க போகிறோம் அப்படின்றத முன்கூட்டியே திட்டமிட்டு செஞ்சுக்கணும். சேலரிடு பீப்புள் வந்துட்டு அவங்க மாதத்தில் வருவாயில் 50% தான் லோனுக்காக எடுத்துக்குவாங்க, இஎம்ஐக்காக எடுத்துக்குவாங்க. இப்போ பேங்க்கு ஹவுசிங் லோனு இஎம்ஐ போட்டுட்டு இன்னொரு லோனு அட்டாச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகுவாங்க. ஏன்னா நம்மளோட மெயின் பர்பஸாகவே ஹவுசிங் லோன்லேருந்து வேற டைவர்ஷன் ஆகி போயிடுவோம். அதனால் எச்சரிக்கை உணர்வோட அந்த பேங்க் லோனை எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அந்த அமௌண்ட் மட்டும் நம்ம வாங்கிக்கணும். நேஷனலைஸ் பேங்க், ப்ரைவேட் பேங்க், ஹவுசிங் சொசைட்டி இந்த மாதிரியான தனியார் அமைப்புகள் எல்லாமே லோன் கொடுக்குறாங்க. நம்ம தகுதியின் அடிப்படையில், வரவு செலவின் அடிப்படையில் அவங்க லோன் வாங்கி வீடு கட்டிக்கலாம். ஆனால் இந்த பட்ஜெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு முறை தான் நம்ம வாழ்க்கையில் வீடு கட்ட போகிறோன்றத அளவுக்கு அதிகமாக நம்ம எண்ணங்களை விரிவுபடுத்திக்கிட்டே போய் போய் போய் 20 லட்சம் ரூபான்னு ஆகக்கூடிய செலவை 30 லட்சம் ரூபாயின்னு போயிடக்கூடாது. 25, 30, 32 இப்படின்னு போயிடக்கூடாது. இப்போ டைல்ஸ் வாங்குறதுக்கான ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே வாங்கணும். அதுக்குள்ளேயே சிறப்பான டைல்ஸ், ஸ்கொயர் ஃபீட்டு இன்னைக்கு 50 ரூபீஸுக்கு அருமையான டைல்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி மரங்கள், வீட்டு கதவு ஜன்னல் மரங்கள்லாம் வாங்கணும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவு பண்ணி நாம் அது குவாலிட்டியாக இது வாங்கிக்கணும். நிறைய ஆடம்பரமான தேவைகளை வந்து, அதாவது லக்ஸுரியான ஹவுஸ் ஒன்று இருக்கு, நம்ம வாழ்வியலுக்கான ஒரு ஹவுஸ் இருக்கு. இப்போ நாம் எந்த வீடு கட்ட போகிறோம், நம்ம வாழ்வியலுக்கான வீடு கட்ட போகிறோம், அழகாக கட்டுவோம், அது எந்த விதமான மாற்றமும் இல்ல. ஆனா நாம கட்டக்கூடிய வீடு பட்ஜெட்ல கட்ட போறோமா, அதுவும் சொந்த காசுல கட்டினா ப்ராப்ளம் கம்மி. கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம திட்டமிட்டு பட்ஜெட்டை ஃபைனல் செஞ்சுக்கணும்னு நாம தெரிஞ்சுக்கிறோம்.
1: கண்டிப்பாங்க சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒரு சவால்னா இதுவாதான் இருக்குது. கண்டிப்பா வந்து யாராவது யோசிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம எவ்வளவு பட்ஜெட் போட்டு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல டிப்ஸா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே நினைக்கிறோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன் பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல், இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்ல இருந்து முழுமையா வெளிவந்து நிம்மதியா எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கர்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழ்ல கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பை நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கர்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கில்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கர்னகி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டால் அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கர்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நான் மச்சான் ரொம்ப யோசனையா இருக்க போல.
2: ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு கேள்வி காலையிலேருந்து உறுத்திக்கிட்டே இருக்குது.
1: எங்க கேளு.
2: சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் என்ன வித்தியாசம்?
1: கண்டுபிடிச்சிட்டேன், ரெண்டு தினத்துக்கும் முட்டாய் தருவாங்க.
2: அதான் இல்லை, ரெண்டுக்குமே 6 மாசம் தான் வித்தியாசம்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாப்பா.
4: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
0: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இன்றைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, BIC கன்சல்டன்சியோட திட்ட இயக்குனர் செல்வகாந்தன் ஐயா தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட அனுபவங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சிட்டு இருக்கோம். சரி, இப்ப அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சிவில் இன்ஜினியரோட முக்கியமான பணிகள் அப்படின்னா என்னென்ன இருக்குங்க சார், அதை பத்தி சொல்லுங்க.
5: இதுல வந்து மேடம், சிவில் இன்ஜினியரிங்னாவே, அதாவது இன்ஜினியரிங்னாவே பொதுவாக ஆரம்ப காலத்தில் சிவில் இன்ஜினியரிங் தான் பேர். ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவில் இன்ஜினியர் அது வந்து பேரே பொதுவியல், அதோட அர்த்தம் சிவில்னா சிவிலைசேஷன் அப்படின்றத சொல்லுவோம், பொதுவியல் பொது உடைமை அப்படின்ற காரணத்தினால இது வந்து ஒரு பொதுவியல். அதனால அதுக்கு ஃபஸ்ட்டு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் மற்ற அனைத்து துறை சார்ந்த பொறியாளர்களும் ஒரே மாதிரியான படிப்பு தான் படிப்பாங்க, அது பேர் தான் சிவில் இன்ஜினியரிங் பொதுவியல் அப்படின்னு. காலப்போக்கில் அவங்க சிவில் மெக்கானிக்கல் இவங்கெல்லாம் தனித்தனி பிரான்ச்சா டிபார்ட்மெண்ட்டாக பிரிஞ்சுட்டாங்க. நாங்கள் வந்து தாய் வீடுன்றதுனால அதே பேரில் சிவில் இன்ஜினியர் அப்படின்ற பேர்லேயே இருந்துட்டோம். அது எளிய கட்டிட பொறியாளர், கட்டுமான பொறியாளர் அப்படின்ற தமிழ்லையும் நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ சிவில் இன்ஜினியர் வந்து ஒரு கட்டுமானத்துறைக்கு மிக மிக முக்கியமான நபர். அவர் தான் ப்ராஜெக்ட் ஹெட், அந்த கட்டுமானத்துறைக்கு A to Z அவர் தான் வந்து முக்கிய பொறுப்பாளராக இருப்பார். ஒரு எந்த வித தவறும் இல்லாமல் ஒரு பார் சாட், ஒரு ப்ரோக்ராம் சாட்லாம் போட்டு எந்தெந்த பணிகளை எந்தெந்த நேரத்தில் செய்யணும், அது சிவில் இன்ஜினியராகவே திட்டமிடல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கிய விஷயம். எந்த விஷயத்தை யார் செஞ்சாலுமே உரிய திட்டமிட்டு செயல்படுத்தினா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் சிறப்பானதாகவும் ரிசல்ட் கிடைக்கும். அதில் வந்து கட்டுமானத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர் வந்து இதுக்கானவே படிச்சுட்டு வராங்க. அவங்க ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் எப்படி செய்யணும், ஒரு ரெசிடென்சியல் பில்டிங், அப்பார்ட்மெண்ட்டு, கமர்ஷியல் பில்டிங்கு, ரோடு ப்ராஜெக்ட் ஒர்க்கு, பிரிட்ஜ், ரயில்வே, எல்லா அரசுத்துறை சார்ந்த அனைவருமே ஒரு ரெகுலரான ஒரு பேட்டர்ன் இருக்குது. அவங்க அதில் பயிற்சி அடைஞ்சிக்கிட்டு அந்த பயிற்சி அடைந்த விஷயத்தை அதே மாதிரியான செயல்பாடில் இன்னொரு இடத்துல அப்ளை பண்ண போகிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த திட்டம் ப்ராஜெக்ட் சார்ட்டின் அடிப்படையில் சிறப்பானதாக வரும். பொருட்கள் வாங்குறது, பொருட்கள் தர கட்டுப்பாடு, சைட் மேனேஜ்மெண்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம், இது எல்லா விதமான விஷயத்தையுமே அந்த பொறியாளர்கள் தான் சந்திப்பாங்க. அதை தான் அவங்க ஹேண்டில் பண்ணி ஒவ்வொரு டே பை டே ஒவ்வொரு நாளும் விதவிதமான சேலஞ்சிங்கான ஒர்க்காக இருக்கும். அதாவது ஒரே டைப் ஆஃப் ஒர்க்குனாலும் அவங்க ஒரே இடத்துல வேலை செய்ய போகிறதில்ல, இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டா இன்னொரு இடத்துக்கு போவாங்க, இன்னொரு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டா இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இது ஒரு வாழ்வியல் சார்ந்த வேலையினாவும் சொல்லலாம். ஒரு சிவில் இன்ஜினியர், ஒரு இன்ஜினியர், ஆர்கிடெக்ட் அண்ட் டாக்டர், அட்வொகேட், இவங்களாம் பேசிக்காக ப்ரொஃபஷனல்ஸ். இவங்க அந்த ப்ரொஃபஷனல் தொழில் வந்துட்டு எனி டைம் அவங்க வந்து அவைலபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து சின்ன ப்ராஜெக்ட்லேருந்து பெரிய ப்ராஜெக்ட் வரைக்கும் அந்த திட்டத்துக்கு தலைமை தாங்கி சிறப்பான வழி நடத்துறாருன்றதை பெருமையாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம்.
0: ரொம்ப அருமையாக வந்து சொன்னீங்க ஒரு இன்ஜினியரோட முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ அதே போல் இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு இடத்தை எந்த மாதிரி தேர்வு செய்யணும், முக்கியமா வந்து நம்ம இந்த விஷயங்களை கவனிக்கணும் சார்.
5: மேடம், இன்றைய காலகட்டத்தில் வந்து இப்போ எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில், நகர வடிவமைப்புத்துறை DTCP சார்பிலையும் ரூல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அங்கீகரிக்கப்பட்ட மனை, அப்ரூவ்டு லேஅவுட்ஸ் லேண்டு மட்டும் வாங்கி வீடு கட்டுவது மட்டும்தான் நம்ம வாடிக்கையாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அங்கீகரிக்கப்படாத மனையை ஃபஸ்ட்டு வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதை அங்கீகரிக்க பண்ணுறதோ பேங்க் லோனோ மற்ற இது எல்லா விதத்துக்குமே ஒரு ப்ராப்ளமாக வந்து நிற்கும். அதனால் ஒரு இடம் வாங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பொறியாளரை அணுகி இந்த இடம் அங்கீகரிக்கப்பட்ட இடமா, DTCP அப்ரூவ்டு இருக்கா, மற்ற ரெரா அப்ரூவ்டு இருக்கா, மற்ற அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கா, ட்ரைனேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அது இல்லாமல் ஒரு லீடிங் அட்வொகேட் அவர்கிட்ட நம்ம லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கணும். ஒரு பத்திரம், அந்த பத்திரத்தினுடைய தொடர்ச்சியான மூலப்பத்திரங்கள், பட்டா சிட்டா அடங்கல், இது எல்லாம் சரியானதாக இருக்குதா, நம்ம இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்குதா அப்படின்றது எல்லாமே முன்னெச்சரிக்கையா நாம வந்து கண்மூடித்தனமா ஒருத்தர் நம்பிக்கையின் அடிப்படையில் வாங்காம எதையும் தீர விசாரிச்சு ஒரு இடத்தை வாங்குறதுக்கு நம்ம வாடிக்கையாளர் வந்து முனைப்பாக இருந்தாங்கன்னா விழிப்புணர்வோட இருந்தாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நாம வருங்காலத்துல அந்த டாக்குமெண்ட் இல்ல இந்த டாக்குமெண்ட் இல்ல அது மிஸ்ஸிங் பட்டா மிஸ்ஸிங் எஃப்எம்பி மிஸ்ஸிங் 50% கம்மியா இருக்குது அப்படின்ற ஒரு குழப்பங்கமான நிலைகள் தான் தவிர்க்கிறதுக்காக நாம முன்கூட்டியே திட்டமிட்டு சரியான ஆவணங்கள் இருக்கக்கூடிய டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கக்கூடிய மனை நிலங்களை தேர்வு செய்து வாங்குவது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும்.
0: ரொம்ப சூப்பரா வந்து சொன்னீங்க சார். இப்ப ஏன்னா புதுசா யாராவது வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து இது உபயோகமா இருக்கும். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியை வந்து கேட்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.

0: ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
2: அனுபவங்களை சரி, இப்ப அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் சார், அதை பத்தி சொல்லுங்க. அதே போல மண் பரிசோதனை அப்படின்றது ஏன் முக்கியமா இருக்கு?
3: இது வந்து மேடம், வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க மண் பரிசோதனைன்றது ஒரு முக்கியமான விஷயமா சொன்னீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறத இந்த மௌலிவாக்குன்னு சொல்லிட்டு இந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்ததை கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி பூகம்பங்கள், நேபாளில் நடந்த பூகம்பங்கள், இந்த மாதிரி பல்வேறு நிலச்சரிவுகள் கேரளாவிலேயாகட்டும் ஊட்டியிலேயாகட்டும் மலைப்பிரதேசங்களிலும் தாழ்வான பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய பகுதியில் எல்லாமே மண் வந்து தண்ணி இப்போ மண் ரொம்ப உறுதித்தன்மை இல்லாமல் இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எளிய முறை பயிற்சிகளை நம்ம பொறியாளர்களை வச்சு இப்போ செஞ்சு பார்த்து அந்த மண் எந்த அளவுக்கு தரமானதா இருக்கு, நம்ம ஃபவுண்டேஷன் வந்து தாங்கக்கூடிய சக்தியில் இருக்கா, இது வந்து கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தில் இந்த மண் இருக்கா, இல்லை 4-5 மாடிகள் கட்டும் போது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சாயில் டெஸ்ட் பண்ணி அந்த மண் தாங்கக்கூடிய இடத்துல இருக்கா, நிலம் தாங்கக்கூடிய இடத்துல இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் அந்த ஃபவுண்டேஷன் சாயில் டெஸ்டின் அடிப்படையில் தான் ஃபவுண்டேஷனுக்கு தேவையான டிசைன், கம்பி டிசைன் இதெல்லாமே செய்கிறோம். இது பிளானிங்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபவுண்டேஷனும் வீட்டுக்கு கம்பி கட்டி காங்கிரீட் போட்டு நல்லா வீடு கட்டுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதனால் நாம் என்ன வடிவமைப்பு செய்ய போகிறோம், எத்தனை மாடி கட்டடம் கட்ட போகிறோம், அதுக்கு மண் பரிசோதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மண் பரிசோதனையை தகுதியான பொறியாளர்களை கொண்டு ஒரு எளிய முறையிலே அந்த பரிசோதனை செஞ்சுக்கலாம். நம்ம 6 அடி பள்ளம் தோண்டி, குறைந்தபட்சம் 6 அடி நம்ம ஃபவுண்டேஷன் பள்ளம் தோண்டணும். அதை வந்து ஒரு கடப்பாறை எடுத்து மேலேருந்து போட்டாவே அந்த கடப்பாறை வந்து குத்தி நின்றுச்சுன்னா அது வந்து இன்னும் சட்டு ஆகலை அப்படின்ற அர்த்தம், இன்னும் அதிகமாக எடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இல்லை அந்த கடப்பாறை வந்து மண்ணில் பட்டு சாஞ்சி விழுந்துருச்சுன்னா சட்டு இருக்குது அப்படின்றது அர்த்தம். இந்த ரெண்டு விதம் அதே கடப்பாறை டெஸ்ட்டே ரெண்டு விதமாக செய்யலாம். ஒன்று கூர்மையான பகுதியை போட்டும் தெரிஞ்சுக்கலாம், இன்னொன்று கூர்மை இல்லாத பகுதியும் போட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம பார்வையிடும் போதே தெரியும் இது எந்த அளவுக்கு உறுதியான தன்மையுள்ள மண் அப்படின்றத நம்ம பார்வையிலே முதல்ல அடிப்படையாகவே தெரிஞ்சுக்கலாம். அடிப்படையான வீடு கட்டுமானங்களை கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் வீடு கட்டுமானங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இது நம்ம எளிய முறையிலே பார்வையிடுதலாவோ பொறியாளர் மூலியமாவோ நம்ம ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் பண்ணும்போது 5 மாடிகள், 10 மாடிகள் லாங் ஸ்பேன்லாம் போகும்போது அதுக்கான மண் பரிசோதனை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு நாம் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஸ்ட்ரக்சரல் டிசைன் செஞ்சு அதன் பிரகாரம் அதை நம்ம ஒர்க் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்ம கட்டடம் நீடித்த உழைப்பாக இருக்கும் அப்படின்றத சிறப்பாக தெரிஞ்சுக்கலாம்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார். ஏன்னா இப்போ வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடி மண் பரிசோதனை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சரி, இப்போ வந்து நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டோம், இடமும் வாங்கிட்டோம், பிளானும் வந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து கட்டுமான பணியில் தரமான பொருட்களை பயன்படுத்துறது எந்த அளவுக்கு முக்கியம் சார்?
2: ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நம்ம நல்ல சிறப்பான வடிவமைப்பு பிளானு, நல்ல திட்டம், பைசா எல்லாம் இருக்குது, நல்ல ஆட்கள் செலக்ட் பண்ணிட்டோம், நல்ல இன்ஜினியர்ஸை செலக்ட் பண்ணிட்டோம். இது எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறமும் நல்ல தரமான பொருட்களை வந்து பயன்படுத்தி கட்டுமான திட்டங்களை செயல்படுத்தும் போது தான் அந்த திட்டம் நல்ல சிறப்பான திட்டமாக இருக்கும். இப்போ வந்து சிமெண்ட்டில் வந்து ISI பிராண்ட் இருக்கக்கூடிய சிமெண்ட்டு தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி நிறைய விளம்பரங்கள் கொடுக்குறாங்க, அவங்க சிமெண்ட் விற்பனை செய்வதற்கான விளம்பர உத்திகளை நிறுவனங்கள் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பொதுவாக ISI ஸ்டாண்டர்டு இருக்கிற OPC 43 கிரேட்ஸ், 53 கிரேடு, PPC சிமெண்ட்ஸ், இந்த மாதிரியான வகை சிமெண்ட்டுகளை அது பேக்லேயே போட்டிருப்பாங்க. எந்த கட்டுமான திட்டத்துக்கு காங்கிரீட் போடணுன்னா இந்த திட்டத்துக்கு இந்த சிமெண்ட் பயன்படுத்தலாம், அதே மாதிரி பிளாஸ்டிங்னா இந்த வேலைக்கு இந்த சிமெண்ட் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நடைமுறையில பொறியாளர்கள் பயன்படுத்துகிற சிமெண்ட்டை எனி பிராண்ட் சிமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அனைத்து விதமான சிமெண்ட் கம்பெனி சிமெண்ட்டுக்கும் நல்ல தரமான கம்பெனி சிமெண்ட். அது முக்கியமான விஷயம். ISI பிராண்ட் கம்பெனியாக இருக்கணும், லேட்டஸ்ட் பேட்ச் சிமெண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி கம்பியிலையும் எல்லா விதமான கட்டுமான கம்பி விற்பனையாளர்களும் நல்லா இன்னைக்கு போட்டி நிறைந்த காலத்தினால நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நல்லா பண்ணுறாங்க. ISI தர சான்றிதழ் பெற்ற கம்பெனியாக இருக்கணும், நல்ல வளையும் தன்மை இருக்கக்கூடிய கம்பியாக இருக்கணும், டெம்பர் ராட்ஸ் இல்லாமல் வளையும் தன்மை இருந்தா இருக்கணும். முக்கியமான விஷயம், தாது பொருள் மூலப்பொருட்கள் இருந்து தயாரிக்கிற கம்பியாக இருந்ததுன்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். பழைய இரும்பை உருக்கி ரீபார் மெத்தடில் நம்ம பண்ணுறாங்க, ரீசைக்கிளிங் மெத்தடில் பண்ணுறாங்க, அதோட கம்பியோட உறுதித்தன்மை ஒரு ஒரிஜினல் கம்பியிலிருந்து அதோட உறுதித்தன்மை 25% குறைவாக தான் இருக்கும். ஆனால் நிறையா பேர் விலை கம்மியாக கிடைக்கும் அப்படின்ற காரணத்தினால அந்த கம்பியை பயன்படுத்துகிற சூழ்நிலை இருக்குது. அதை தவிர்த்துட்டு ஒரிஜினல் மூலப்பொருட்களிலிருந்து தாது பொருட்கள் வந்து தயாரிக்கிற ஸ்டீல் கம்பெனியை, ஸ்டீல் ராட்ஸ் பயன்படுத்தும் போது நம்ம கட்டுமானம் ரொம்ப உறுதியாக இருக்கும். சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கட்டுமான இதுக்கு. அதுக்கு அடுத்தது வேலையாட்களுடைய தரமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவ இருக்குது. சரியான விகிதத்தில் கலவைகள் கலக்கணும், அன்றைய காலையில் வேலை செய்யும் போது தேவையான கலவைகள் கலக்கி வேலை செய்யணும், மதியம் தேவையான வேலைக்கு தேவையான கலவைகள் தயார் செய்யணும், கட்டுமான கம்பிகள் வேலை பணி செய்யும் போது முறையான கேப் விட்டுட்டு தேவையான ராட்ஸை பயன்படுத்தணும், அதிகமான கட்ராட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஜாயின்ஸ் அதிகமாக இல்லாமல் எந்த அளவுக்கு ஜாயிண்ட் முழுமையான ஒரு கம்பியை சரியாக திட்டமிட்டு முழுமையாக எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோன்றது பார்க்கணும். லேப்ஸ் வந்து குறைவான விதத்தில் பயன்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இந்த மாதிரியான நல்ல திட்ட யுத்திகளெல்லாம் பயன்படுத்தணும், நல்ல பொருட்கள். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஐட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. எல்லா பொருட்களுமே ISI தர சான்றிதழ் பெற்ற நிறுவன பொருட்களை மட்டும்தான் நம்ம வாங்கணும். எல்லா விஷயத்தில் முக்கியமான விஷயம் விலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து நிற்குது. அதில் கவனித்து ISI தர சான்றிதழ் பெற்ற பொருட்களில் எந்த பொருட்கள் நமக்கு தேவையானதோ, நம்ம வாங்கக்கூடிய தகுதியில் இருக்குதோ அந்த பொருட்களை நம்ம தேர்வு செய்து போடலாம். இதுக்கு வந்து நம்ம கட்டுமான துறையில் நல்ல பொறியாளர் சிவில் இன்ஜினியர் வந்து நமக்கான உதவிகளை வந்து நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஐட்டம்ஸ்ல ஆகட்டும், நம்ம தேவையில்லாத அளவுக்கு அதிகமான குவாலிட்டியை போடுறதும் நமக்கு தேவையில்லை, அதிக நிதி சுமையை ஏற்படுத்தும். தரமில்லாத பொருட்களை போடுறதும் நம்ம கட்டுமானத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்த வகையில் இருக்கும். அப்படின்றதுனால நாம சரியான விகிதத்தில் பயன்படுத்தணும், சரியான பொருட்களை பயன்படுத்தணும்ன்ற எண்ணத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் குவாலிட்டி செக் பண்ணி, குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி செக் பண்ணி பர்ஃபெக்டாக ஒரு பொறியாளர் மேற்பார்வையில் ஒரு கட்டடம் கட்டும் போது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார். இப்போ வந்து நம்ம வீடு கட்டுறது வந்து பெருசில்ல, பொருள் வந்து நம்ம தரமானதாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, தொடர்ந்து வந்து நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியை வந்து கேட்கலாம். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க பாட்டை கேட்டு வந்துடும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: மாங்குப்பை கிராமத்தில இருந்து பிஐசி கன்சல்டன்சியோட திட்ட இயக்குனர் செல்வகாந்தன் ஐயா தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம் சார். அதே போல இப்ப வந்து மழை காலத்துல வந்து கட்டுமான பணிகளை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுங்க. அதே போல இப்ப வீட்டுல வந்து மழை நீர் தேங்காம இருக்கிறதுக்கு என்ன வந்து நம்ம செய்யலாம்?
2: இப்போ வந்து மழை காலங்கள் ஆரம்பிக்கிற சூழ்நிலை இருக்கு, மழை காலத்துல தான் இருக்கும். இப்போ ஒவ்வொரு கட்டுமான சைட்டு நடக்கிற இடத்துலையும் நாம ஏதாச்சும் பள்ளம் ஏதாவது தோண்டி வச்சிருந்தோம்னா தேவையில்லாத பள்ளங்கள் எல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். மழை நீர் வடிகால் ஏதாச்சும் அமைப்பு டிரைனேஜ் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அந்த டிரைனேஜ் சிஸ்டத்துல நம்ம தண்ணி தேங்குற பகுதியிலிருந்து அதை எப்படி கொண்டு போய் மெயின் டிரைனேஜ்ல ஜாயின் பண்றது அப்படின்றத விஷயத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு வச்சுக்கணும். நம்ம தாழ்வான பகுதியில் நமது கட்டுமான திட்டம் இருக்குது அப்படின்னா மற்ற எல்லா பகுதியிலிருந்து தண்ணி கலெக்ட் ஆகி நம்ம பகுதி வழியாக தான் ட்ராவல் ஆகி போகும். அப்போ அந்த தண்ணி நம்ம சைட்டு வழியாக போகிறதுக்கு உண்டான இட வசதியை நம்ம ஏற்படுத்தி வச்சிட்டோம்னா அந்த ரொம்ப தேங்கி ரொம்ப டேமேஜ் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமான தண்ணியாகவே சரி நல்ல மெயின் வாய்க்காலுக்கு போய் சேர்ற மாதிரி இடத்துக்கு போயிடும். அந்த மாதிரியான மழைநீர் வடிகால் அமைப்பை நம்ம வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். ஏற்கனவே கட்டும்போது இருக்கிற வீட்டுக்கும் சரியான மழைநீர் வடிகால் அமைப்புகளை நம்ம ஏற்படுத்தணும். ஏற்கனவே கட்டி இருக்கிற வீட்டுக்கும் மழைநீர் தேங்காம மொட்டை மாடியில் வாட்டர் மழை பெஞ்சிச்சுன்னா அந்த தண்ணி எல்லாம் கலெக்ட் ஆகி வரும். அந்த கலெக்ட் ஆகி வர தண்ணியை சரியான டிரைனேஜில் போய் கனெக்ட் பண்ணி வெளியில் போகிறதுக்குண்டான வசதிகளை நாம் இப்பயே செஞ்சு வச்சிடணும். இப்போ நாளைக்கு செய்யலான்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் மழை இன்று இரவு வரும், நிறையா தண்ணி வந்து நம்ம வீட்டு நம்ம தேவையில்லாத டேமேஜும் தொந்தரவும் ஏற்படுத்தக்கூடிய இடத்துல நாமளே போய் சிக்கிக்குவோம். அதெல்லாம் தவிர்க்கணும்னா முறையான மழைநீர் வடிகால் அமைப்பை நாம் வந்து ஏற்படுத்தணும். வீட்டுக்கு சிறிய அளவில் இப்போ வந்து என்னோட நண்பர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, மொட்டை மாடியில் தேங்குற முதல்ல தேங்குற தண்ணிகளெல்லாம் கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு அதை சம்பு தொட்டிக்கே தண்ணியை திருப்பி விட்டுட்டு தண்ணீர் மழைநீர் சேமிப்பும் செஞ்சுக்கிறாங்க, நல் நீர் சேமிப்பும் வச்சுக்கிறாங்க. என்னோட மூத்த பொறியாளர் ஒருவர் இருக்கிறாரு, அவர் வீட்டில் முழுக்க முழுக்க மழைநீர் மட்டுமே சேகரித்து தண்ணியை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் செயல்பாட்டில் இருக்கிறாரு, போர் வாட்டரை அவர் யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் இந்த மாதிரி முறையான திட்டமிடல் செஞ்சிட்டோம்னா நமக்கான தண்ணீரை மழைநீர் சேகரிப்பு மூலியமாகவே நாமளே எடுத்துக்கலாம். அதே மாதிரி போர் வாட்டருக்கும் நம்ம மழைநீர் சேகரிப்பு திட்டம் மூலிமா ப்ராப்பர் ட்ரைனேஜ் அடித்து சம்பு தோண்டி சோக் பிட்டுலாம் போட்டு மழைநீர் சேகரிப்பு திட்டத்துக்கு தேவையான சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அந்த தண்ணியை நம்ம மழைநீர் நம்ம சைட்டுக்குள்ளேயே அனுப்பிச்சுறதுனால நம்ம வீட்டோட போர் நிலத்தடி நீர் வந்து உயரும், கிணற்று நீரனோட அளவும் உயரும். அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அந்த பாசிட்டிவான விஷயமா எடுத்துக்கலாம். எதுவுமே அளவோடு இருந்ததுன்னா நமக்கு எல்லாமே ஒரு பாதுகாப்பான இடத்துல கரெக்டாக இருப்போம். இன்னைக்கு வந்து கால சூழ்நிலை மாறுபாடு வெதரிங் கண்டிஷன்லாம் வேறு வேறு டைமென்ஷனில் போயிட்டுருக்கு. அதனால் மழை அதாவது ஒரு மாதத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் நாம் மிக மிகவும் எச்சரிக்கையான விஷயத்தில் இருந்துக்கிறது கட்டுமான வேலை புதிதாக கட்டுமான வேலை செய்து கொண்டிருப்பவர்களும் ஏற்கனவே வீட்டில் நம்ம இருக்கிறவங்களும் முறையான மழைநீர் வடிகால் டிரைனேஜ் சிஸ்டத்தை பிளம்பிங் சிஸ்டத்தை நீர் போக்குவரத்தை சரி பண்ணியிருக்கணும். நம்ம பகுதியில் ஏதாச்சும் நீர் ஓடை இருந்துச்சுன்னா அதில் ஏதாச்சும் அடைப்பு இருந்ததுன்னா அந்த நீர் ஓடை அடைப்புகளை நாமளே அரசாங்கத்திட்ட தகவல் தெரிவித்து அங்கே இருக்கிற நாமளே தன்னார்வர்களாக நாமளே சில பணிகளை செஞ்சோம்னாவே சின்ன சின்ன பணிகள் நல்ல பெரிய ஒரு நமக்கான பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்றத மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். மழைநீர் சேகரிப்பு மழைநீர் வடிகால் அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான

0: விஷயம் கட்டடங்களுக்கு அதை வந்து நல்லா பயன்படுத்திக்கணும். இதமான உத்திகள் ஏதாச்சும் தேவைன்னாலும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு கட்டிட பொறியாளர்களை நீங்க அணுகுனீங்கன்னாவே அவங்களே விவரமான தகவல்கள் வந்து நல்லா சொல்லுவாங்க.
1: இவ்வளோ நேரமா எங்க கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில வந்துட்டு நிறைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க சார், நன்றிங்க சார்.
0: ரொம்ப நன்றிங்க மேடம். சோனா எஃப்எம் மூலியமாக இந்த அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னும் ஒரு சூப்பரான சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்க கூட பேசுறேன். டாடா பை பை நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க ஓட் பண்ண பாடலாம் போட்டு காட்ட வந்துட்டேன் திவாகர். எல்லோரும் அருமையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரமும் சூப்பரான அருமையான பாடல்களுக்கெல்லாம் ஓட் பண்ணியிருக்கீங்க. இந்த பாடல்கள்லாம் செலக்ட் பண்ணுறப்பே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. சூப்பரான பாட்டுகள்லாம் ஓட் பண்ணியிருக்கீங்கன்ட்டு சரி ரொம்ப நேரம் தாமதிக்காமல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்திலும் 10வது இடத்திலும் என்ன பாட்டுருக்கு அப்படிங்கிறத கேட்டுடலாமா? நான் 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துல ஷாய் நரேஷோட கண்முன்னே சிரிக்கிறாய் அப்படிங்கிற பாடல் தான் நம்பிட்டுருக்கு. ஷாய் நரேஷோட இசையில் ஏதோ ஒரு பாட்டு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் வந்திருக்கு அப்படின்னாலே பொதுவாக பெரும்பாலும் ஸ்ட்ரீட் பிளான்லேருந்து எல்லாக்கா தான் கால் பண்ணி ஓட் பண்ணுவாங்க. ஏன்னா அவரோட எல்லா பாட்டுமே மனப்பாடமாக வச்சுருப்பாங்க போல. அந்தளவுக்கு அவர் பாடல் எந்த பாடல் போட்டாலும் முதல் ஆளாக வந்து ஓட் பண்ணிடுறாங்க. இந்த பாடல் வந்து ஒரு மெலடி சாங், கேட்கறதுக்கு அருமையாக இருக்கும். இந்த பாடலை எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பாடலோட வரிகள் தான். இது வரைக்கும் இந்த பாடல் நீங்கள் கேட்குறப்ப அந்த வரிகளை கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. இந்த டைம் கவனிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பாடலில் நடுவில் ஒரு லைன் வரும், நீ என் ஜீவதாகம் என் இதயம் இசைக்கும் ராகம் அப்படின்னு ஒரு வரி எழுதியிருப்பார். எப்படி இந்த மாதிரிலாம் யோசிச்சு எழுதுறாங்கன்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது, கேட்குறதுக்கும் அருமையாக இருக்குது. அந்த இடத்துல வந்து பெரும்பாலான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கம்மி பண்ணிவிட்டு அந்த வரிகளுக்கு மட்டும் ஹைலைட் பண்ணி பாடியிருப்பார், சூப்பராக இருக்கும். கேட்டு பாருங்கள். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்துல ஊடல் நெசவு அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. ஸ்ரீனிவாசன் தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய இந்த ஊடல் நெசவு பாடலுக்கு மேட்டூர் வட்டம் 50லேருந்து கலை செல்வியாக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா அந்த பாடல் கோட் பண்ணதுக்கு. ஸ்ரீனிவாசன் வச்ச பேர் தான் இந்த பாடலுக்கு ஊடல் நெசவு. ஆனால் நம்ம மக்களுக்கு கண்ணுக்குள்ள உண்ண வச்சு காப்பாத்த தானே அப்படின்னு சொன்னதான் புரியும். ஏன்னா இந்த பாடலோட முதல் வரி வந்து கண்ணுக்குள்ள உண்ண வச்சு காப்பாத்த தானே அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும். ரொம்பவே ஒரு யதார்த்தமான வரிகள் போட்டு ஃபுல்லாக தமிழில் மட்டுமே வரிகளை போட்டு அருமையாக பாடியிருப்பார். பாடல் கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும், இனிமையாக இருக்கும். இதுவும் ஒரு மெலடி சாங் தான். தரியோட இணைச்சு ஒரு காதல் பாடல் கொடுத்துருப்பார் ஸ்ரீனிவாசன். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க மக்களே, தொடர்ந்து நீந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
2: Number 10.

0: தாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் ரெண்டு பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் எட்டு பாட்டு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் எட்டாவது இடத்துலையும் ஏழாவது இடத்துலையும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறது கேட்டலாம். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் எட்டாவது இடத்துல ஹேவக் பிரதர்ஸோட காராட்டே அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. கொஞ்சம் பெரிய பாடல் தான், ஒரு துள்ளலான இசையில் கிட்டத்தட்ட இந்த பாடல் கேட்குறப்ப அங்கங்கே மோட்டிவேட் ஆகும், நமக்கு கூஸ் பம்ப்ஸ்லாம் வரும், அந்த மாதிரியான ஒரு ஃபயரான பாட்டு. ஹேவக் பிரதர்ஸ், அதாவது ஹேவக் மதன் ஹேவக் நவீன் ரெண்டு பேருமே சூப்பராக சிறப்பாக பாடியிருப்பாங்க. இந்த பாடலுக்கு தாது கபட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. சூப்பரான இந்த ஹேவக் பிரதர்ஸோட பாட்டு இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் ஏழாவது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திவாகர், பால்து சபையர் மற்றும் ஸ்வேதா இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்க ஆதாம் ஏவால் அப்படிங்கிற பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் ஏழாவது இடத்த பிடிச்சிருக்கு. அன்பில்லா வரிகள் எழுதி திவாகர் இசையமைச்சு, பார்த்து சஃபையர் மற்றும் ஸ்வேதா பாடியிருக்க இந்த பாடல் ஒரு காதல் பாடல், அதாவது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டு பேரும் தொலைவில் இருப்பாங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க மனதளவில் ரொம்பவே நெருக்கமாக இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பிரிவு அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பை இன்னும் அதிகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பண்ண பாடல் தான் இது. இந்த பாடலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஸ்வேதா பாடுற அந்த போர்ஷன் தான். அந்த பகுதி ஸ்வேதா மனம் உருகி அப்படி உருகிற மாதிரி பாடியிருப்பாங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும், கேட்கறதுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். ஒரு துள்ளலான இசையை தொடர்ந்து ஒரு மெலடியான சாங்கு, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த ரெண்டு பாடலும் இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அது வாக்கரனுடன்.
0: Music number 8.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட். அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4 பாட்டு முடிஞ்சு அடுத்து இன்னும் உங்களுக்காக 6 பாட்டு காத்துக்கிட்டே இருக்கு. அது என்னென்ன பாட்டு அப்படிங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி, இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக, அதாவது 5வது இடத்திலும் 6வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? ஃபஸ்ட்டு நான் 6வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் 5வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல அச்சுவோட ஒரு சூப்பரான பாட்டு. அச்சுவோட நிறைய பாடல்கள் எனக்கு பிடிக்கும். அதாவது கை கை கைன்னு ஒரு பாட்டு இருக்கும், லை லை லைன்னு ஒரு பாட்டு இருக்கும், அதுக்கப்புறம் அன்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டெல்லாம் தாண்டி ஒரு பாட்டு சொல்லணும்னா இப்போ நான் போட போகிறேன் இந்த பாடலை தான் சொல்லுவேன். அச்சுவோட தேஜாவு அப்படிங்கிற பாடல். பாடல் கேட்கறதுக்கே செமையாக இருக்குங்க. அதில் அச்சுவோட குரல் வேற லெவலில் இருக்கும். இவர் எழுதுகிற வரிகள், அந்த பாடலில் வர டியூன் எல்லாமே அப்படியே சூப்பராக மேட்ச் ஆகி செமையாக பண்ணியிருக்காரு. இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அதாவது 6வது இடத்துல அச்சுவோட தேஜாவு அப்படிங்கிற பாடல் தான் இடம் பெற்றிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ருத்ராவோட வேட்டை புலி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்து பிடிச்சிருக்கு. ரொம்ப ஒரு சூப்பரான பாட்டு. ருத்ராவோட மற்ற பாடல்கள் கேட்குறப்பையும் என்ன ஃபீல் வந்துச்சோ அதே மாதிரி ஃபீல் தான் அதிலேயே வருது. இதில் முக்கியமாக இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடலில் சின்ன புண்ணாக்கா பாடியிருப்பாங்க. சினிமா பாடகர் சின்ன புண்ணாக்கா இந்த பாடலில் பாடியிருப்பாங்க. அவங்களோட குரலோட இந்த பாடல் கேட்குறப்போ ஒரு தனி ஃபீலே குடிக்குதுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு பாடல், மோட்டிவேட்டிங்கான ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்து பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு பாடலும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டுவாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் துபாகர் என்னுடன்.
5: டாப் 10 மியூசிக் நம்பர் 6.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 6 பாடலை தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில அடுத்து 4வது இடத்திலும் 3வது இடத்திலும் என்ன பாடல் இருக்கு அப்படிங்கறத கேட்க போறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில திவாகரனுடன். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 4வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாய் நரேஷோட இன்னொரு பாடல், இது எங்க சேலம் அப்படிங்கிற பாடல். சேலத்துக்காக இப்ப நிறைய பாடல்கள் வந்திருக்கலாம், சேலத்துக்காக நிறைய வரிகள் போட்டு பாடல்கள் பண்ணியிருக்கலாம், ஆனா முதல்ல சேலத்துக்காக ஒரு பாடல் அப்படின்னா இது எங்க சேலம் அப்படிங்கிற பாடல் தான். கிட்டத்தட்ட தோராயமா 2016-17 அந்த மாதிரி ஒரு சமயத்துல ரிலீஸ் ஆன பாடல் இது. அவ்வளோ அருமையான ஒரு வரிகள் போட்டு அற்புதமாக பண்ணியிருப்பார் சாய் நரேஷ். இந்த ஒரு பாடலில் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான விஷயம் என்னென்னா, இதில் கர்நாடிக் மியூசிக்கும்

0: வரும், வெஸ்டர்னும் வரும், ராப்பும் வரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கலந்து சூப்பராக பண்ணியிருப்பார் மியூசிக்கல் ஜேர்னரில். அது மட்டும் இல்லாமல் இதில் சேலத்தில் இருக்க முக்கியமான பகுதிகள் மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் எல்லா பகுதிகளையும் கவர் பண்ணி அதுக்கான வரிகள் எழுதி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த பாடலுக்கே மேற்பட்ட மைமுந்தோர்லேருந்து கலைசெல்வியாக கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த பாடலேருந்து வர டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்து பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்தி சிவமணி பண்ணியிருக்கக்கூடிய மையா அப்படிங்கிற பாடல் தான் இந்த வர டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்த பிடிச்சிருக்கு. ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலக்கா கால் பண்ணி இந்த பாடல் கோட் பண்ணியிருக்காங்க. சக்தி சிவமணி மற்றும் ஜனனி பாடியிருக்க இந்த பாடல் வந்து ஒரு காதல் பாடல். எலக்ட்ரானிக் மியூசிக்கில் அருமையாக பண்ணியிருப்பார் சக்தி சிவமணி. இந்த பாடலில் இருக்கக்கூடிய வரிகளும் சரி, பின்னணியில் வர இசையும் சரி, அவங்களோட குரலும் சரி, அவ்வளோ பொருத்தமாக இருக்கும். இவங்க எல்லாமே சேர்ந்து இந்த பாடலை உருவாக்குறப்ப அதை கேட்கறதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். பின்னணியில் வர இசை எலக்ட்ரானிக் மியூசிக்காக இருந்தாலும் அந்தளவுக்கு காட்டிக்காமல் சூப்பராக பண்ணியிருப்பார். எலக்ட்ரானிக் மியூசிக்னே தெரியாத அளவுக்கு பண்ணியிருப்பார் சக்தி சிவமணி. இந்த ரெண்டு பாடலும் இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகரனுடன்.
1: டாப் டென் மியூசிக் நம்பர் 4.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் என்னுடன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இன்னும் ரெண்டு பாட்டு இருக்கு. அந்த ரெண்டு பாட்டு என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு கிளம்பிடுறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய பாடல் பேர் என்ன தெரியுமா? அடி ராட்டினம் போல் அப்படிங்கிற பாடல் தான். அசோக் சரவணன் பாடி தயாரிச்சிருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு ருக்மணி பாட்டி ஓட் பண்ணியிருக்காங்க தாதகாப்பட்டியிலிருந்து. ரொம்பவே சூப்பரான பாடல். இது ஒரு சூப் சாங். அவர் எழுதி பாடியிருக்கிறது ரொம்பவே அருமையாக இருக்கும். இது ஒரு குத்து பாட்டு தான். இது அருமையான ஒரு குத்து பாட்டு. நீங்கள் இந்த பாட்டு கேட்டிங்கனாலே கொஞ்ச நேரத்தில் எழுந்திரிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுருவீங்க. அந்த மாதிரியான பீட் போட்டு கொஞ்சம் லோக்கலான ஸ்டைலில் செமையாக பண்ணியிருப்பார். வரிகளும் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அப்பப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான வரிகள்லாம் போட்டு ரொம்பவே அருமையாக பண்ணியிருப்பார் இந்த பாடல். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் சோனா எஃப்எம் 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? நீங்கள் சோனா எஃப்எம்ல விருப்பப்படுற பாடலும் நம்ம நிகழ்ச்சியில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே 9787 107.8 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் இல்லைன்னா மெசேஜ் பண்ணி உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பாடலுக்கு நான் ஓட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனீங்கன்னா போதும். நீங்கள் விருப்பப்பட்ட பாடலும் வார இறுதியில் டாப் 10 மியூசிக்கில் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். மெசேஜ் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபி நேவிஸ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடிய பிரேக்கப் அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு முதல் இடத்துல. பாடல் பெயரே பிரேக்கப் தான். இந்த பாடல் காதல் ஆரம்பிச்சு தோல்வியில முடியும். பொதுவா காதல் தோல்வி பாடல்னா தோல்வியில ஆரம்பிச்சு தோல்வியிலே தான் முடியும். ஆனா இந்த பாடல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த பாடல் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வர்ணிச்சு அந்த பொண்ணுக்காக இவர் எப்படி எப்படிலாம் இயங்குறாரு அப்படிங்கிறத பத்தி பாடியிருப்பாங்க. அப்படியே போக போக போக போக கடைசியில் அந்த பாடலில் வந்து காதல் தோல்வியில் முடியும். இந்த பாடலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான பகுதி அப்படின்னா இந்த பாடலில் நடுவில் வரக்கூடிய அந்த வயலின் மியூசிக் தான்.

0: ரொம்ப அருமையாக யோசிச்சிருப்பாங்க. எலக்ட்ரானிக் மியூசிக்கில் ஒரு வயலின் இன்க்ளூட் பண்ணி அந்த பீட்டு கூட வயலின் இசையை கேட்குறப்ப இதமாக இருக்குது, அற்புதமாக இருக்கும். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு பாடலும் இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே. இதோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டாப் 10 மியூசிக். நன்றி மக்களே.
1: Number 2.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: இப்போ புரட்டாசி மாசம் நடந்துகிட்டு இருக்கு. வீட்டுல எல்லா அம்மாக்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, புரட்டாசி பிறந்தாச்சு, அசைவத்தை தொடக்கூடாது, சனிக்கிழமை வந்து கண்டிப்பா வந்து கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுல வெஜ்ஜா மாறிடுவோம். நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல எப்பயுமே காலையில நேரத்துல எந்திரிச்சு கறி கடைக்கு போய் கறியை வாங்கிட்டு இருக்க நேரத்துல, வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட நம்ம ஈவினிங் விளையாட போகலாம், எங்க விளையாட போகலாம், வெளியில எங்கேயாவது ஆத்துக்கோ குளத்துக்கோ குளிக்க போலாமா அப்படின்னு பேசிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு மறுபடியும் கால் பண்ணி கிரவுண்டுக்கு விளையாட போறதுனா விளையாட போறது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் பண்ணிட்டு இருந்த காலகட்டமாக ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இப்போ புரட்டாசி மாசம், அதனால புரட்டாசிக்கு நம்ம விரதம் இருந்துதான் ஆகணும். நிறைய பேர் அப்படிதான் இருப்பீங்க, அதை பத்தியும் பேசலான் இருக்கேன். அதே மாதிரி ஏன் சயின்டிஃபிக்கா புரட்டாசி மாசத்துல நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பத்தியும் பேசலான் இருக்கேன். அதே மாதிரி எல்னினோ 2.0 வந்து இந்த 2 மாதங்களுக்கு இன்னும் அதிகரிக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எதனால ஏற்படும், இந்த எல்னினோ இன்னும் என்ன மாதிரியான பாதிப்புகளை நம்ம ஊருக்கு கொடுக்க ஆரம்பிக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நான் வந்து பதுங்கலான் இருக்கேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்க கூட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களையும். இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்டிஜி பத்தி தான் பேச போறேன். எஸ்டிஜினா என்னன்னு கேட்டீங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதாவது நிலையான வளர்ச்சி இலக்குகள். நிலையான வளர்ச்சி இலக்குகள் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபை கடந்த 2015 வந்து ஒரு 17 இலக்குகளை உருவாக்க ஆரம்பிக்கலாங்க. அந்த 17 இலக்குகளை ஒரு நாடு பூர்த்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இலக்குகளை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல 13வதா இருக்கக்கூடிய காலநிலை நடவடிக்கையை பத்தி தான் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில முதலாவதா பேசலாம் இருக்கேன். புரட்டாசி மாதத்துக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு இல்லையா, அதை பத்தி பேசலாமா? புரட்டாசிங்கிறது வெயிலும் மழையும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தட்ப வெப்ப மாற்று காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் சூரிய வெளிச்சம் குறைஞ்சி பூமிக்கு கீழே இருந்து உஷ்ணம் அப்படின்றது கிளம்ப ஆரம்பிக்கும் அதிக நேரம். இந்த நேரத்துல அசை உணவு சாப்பிட்டா செரிமானம் ரொம்ப மந்தமாகி வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா இருக்க ஆரம்பிக்கும், உஷ்ண நோய்களும் வர ஆரம்பிக்கும். அதனால நம்ம முன்னோர்கள் பக்திங்கிற பேர்ல ஒரு மாசம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறதுக்காக சைவ உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு இந்த இயற்கையோட தட்ப வெப்ப நிலை தலைகீழா மாற ஒரு காரணமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதனாலதான் இந்த எல்னினோ 2.0 இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்னினோன்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பசிபிக் பெருங்கடலோட தரைப்பகுதி அளவுக்கு அதிகமா வெப்பம் அடைஞ்சு உலக அளவில் இருக்கக்கூடிய வானிலையை தாறுமாறா மாற்றத்துக்கான ஒரு இயற்கை நிகழ்வா இது நடந்துகிட்டு இருக்கு. சோ இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம வந்து பேசிட்டு இருக்கோம் எல்னினோ பத்தி. இதை எல்லாத்தையும் நாம தொடர்ந்து இந்த எல்னினோல என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு, இதுக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நாம எடுக்கலாம், அதே மாதிரி முன்னெச்சரிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியம். சோ அதை எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்த நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் நான் பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்க கூட நான் ராஜ்குமார் பேசுறேன்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களிலும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்கள்ல சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அவரு அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவர் வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: நான் மச்சான் ரொம்ப யோசனையா இருக்க போல.
4: ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு கேள்வி காலையிலேருந்து உறுத்திக்கிட்டே இருக்குது.
3: எங்கள் கேளு.
4: சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் என்ன வித்தியாசம்?
3: கண்டுபிடிச்சிட்டேன், ரெண்டு தினத்துக்கும் முட்டாய் தருவாங்க.
4: அதான் இல்லை, ரெண்டுக்குமே 6 வித்தியாசம்.
5: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாப்பா.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
7: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்றைக்கி கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்டிஜி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். எஸ்டிஜியில் எஸ்டிஜி 13வதாக இருக்கக்கூடிய காலநிலை நடவடிக்கையை பற்றி தான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து வானியல் ஆராய்ச்சி மையம் வந்து ஒரு தகவலை கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எல்நினோ அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இதுக்கப்புறம் 2 மாதங்களுக்கு வந்து அதிகமான பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். அதிகம் வெயில் அப்படின்றது பூமியில இன்னும் அதிகமா இருக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியாவில் ஒரு சில இடங்கள்ல இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதை கேட்கும் போது வந்து சாதாரணமா இருக்க ஆரம்பிக்கலாம், ஆனா அது நமக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்குது. இந்த இலக்கை பத்தி பேசுறதுக்கான காரணம் என்ன, இந்த எல்னினோ பத்தி நாம ஏன் பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்க எல்லாருக்கும் வரலாம். அது ஏதோ பசிபிக் கடல்ல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த புரட்டாசிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு கேள்வி வர ஆரம்பிக்கலாம். நாம ஏன் இதை பத்தி பேசணும்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த மழையில 60% அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் பொழியக்கூடிய அந்த வடகிழக்கு பருவமழை இருக்கு இல்லையா, அது மூலமா தான் நமக்கு கிடைக்குது. ஆனா இந்த எல்னினோ வந்துட்டா வானிலை மொத்தமா குலைபட ஆரம்பிக்குது. புரட்டாசி வெயில் வழக்கத்தை விட பயங்கரமா கொளுத்த ஆரம்பிக்குது. புரட்டாசி மாதங்கள் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி மழை காலத்துல மழை பெய்யாம ஒரு சில நேரத்துல ஏமாத்த ஆரம்பிக்கும். இல்லைன்னா ஒரே நாள்ல மேகம் வெடிச்ச மாதிரி மழையை கொட்டி ஊரே வெள்ளக்காடா ஆக்கிற ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு படி மேல போய் வெயில் ரொம்ப கொளுத்திக்கிட்டு இருக்க நேரத்திலே வந்து மழையும் வர ஆரம்பிக்குது. நானா இப்போ இந்த சனிக்கிழமை நாள்ல கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா, நேத்து கோயிலுக்கு போயிட்டு நாங்க கோவில எல்லாம் சாமி கும்பிட்டு இருக்கும் போது கரெக்டா ஒரு 3:30 இருக்கும் இந்த டைம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம்ல தான் வந்து மழை அப்படின்னு ஆரம்பிச்சது. வெயிலும் அதே மாதிரிதான் இருக்கு, மழையும் அப்படியேதான் இருக்க ஆரம்பிக்குது. எப்படிறா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. சோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பருவமழை அதிகமா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் விவசாயத்தையும் இப்போ பாதிக்க ஆரம்பிக்கும். காய்கறி அரிசி விலையெல்லாம் ஏறி நம்ம வீட்டு பட்ஜெட்டை ஒரு கை பார்க்க ஆரம்பிச்சிடும் இந்த எல்னினோ அப்படின்ற ஒரு பிரச்சனை. அதே மாதிரி மனிதர்களுக்கு டெங்கு மர்ம காய்ச்சல் வர ஆரம்பிக்கும், நீர்ச்சத்து குறைபாடு அப்படின்னு சொல்லி உடல்நல கோளாறுகளை அதிகமா வந்து வரிசை கட்டி நிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம். சோ காலநிலை மாறுறது அப்படின்றது ஏதோ டிவியில பார்க்கக்கூடிய ஏதோ தகவல் அப்படின்ற எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சாப்பாடு தட்டையும் நம்ம பாக்கெட்ல இருக்கக்கூடிய பணத்தையும் நேரடியா தாக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை அப்படின்றது நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த STG 13 எல்னினோ புரட்டாசி மாதத்துல இருக்கக்கூடிய நான்வெஜ் சாப்பிடாம அசைவத்தை சாப்பிடறதுக்கான விரதம் இது எல்லாமே. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில நான் அடுத்ததா என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்னினோவை கட்டுப்படுத்துறதுக்கு உலக அளவுலயும் சரி நம்ம ஊர்லயும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் தான் அடுத்ததா உங்க எல்லாருக்கிட்டையும் நிகழ்ச்சியில பகிர்ந்துக்க போறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக 2 பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்க கூட நான் ராஜ்குமார் பேசுறேன்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
5: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் நாம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் உங்க எல்லாருக்கும் இன்னொரு டைம் ஞாபகப்படுத்திடுறேன். இந்த புரட்டாசி மாசம் அப்படின்னாலே நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அது என்ன காரணம் அப்படின்றத பத்தி தான் நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன, அறிவியல் ரீதியா என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் உங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துகிட்டு இருக்கேன். சோ இதுல நான் என்ன சொல்ல போறேன் இப்போ நிகழ்ச்சியில் அப்படின்னு கேட்டீங்கன்னா,

வந்து ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல. இது மூலமா விவசாயம் வந்து பெருக்க முடியும். விவசாயங்கள் வந்து மழை இல்லாம இருக்கக்கூடிய பயிர்களுக்கு இது வந்து ரொம்ப உதவியா இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா. அந்த சொட்டு நீர் பாசனம் எல்லாம் அதை வந்து செயல்முறைப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து மூன்றாவதான ஒரு விஷயம், பேரிடர் தயார் நிலை. புயல் திடீர்னு அதிகமான கனமழை ஏற்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா உடனே களத்துல இறங்கி பேரிடர் மீட்பு படைகளும் நீர்நிலைகளை வந்து தூர்வார ஆரம்பிக்கிறாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா முன்னெச்சரிக்கையா தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து சரி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு நான்காவது, தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கம் நம்ம இந்தியாவில் இருக்க ஆரம்பிக்குது. இந்தியாவிலே முதன் முதல்ல தமிழ்நாட்டில் இந்த காலநிலை மாற்றத்துக்குன்னு தனி இயக்கம் தொடங்கி பசுமை பரப்பு அதிகரிக்கிறதுக்காக மரங்கள் நடக்கூடிய பணிகள் அப்படின்றது போர்க்கால அடிப்படையில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிட்டி பகுதிகளிலும் சரி கிராமப்புற பகுதிகளிலும் சரி எல்லாருமே வந்து மரம் நடுறது அப்படின்றது ஒரு ஆர்வமா எடுத்து நட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு காரணத்துக்காக இந்த இயக்கம் செயல்பட்டு இருக்கு.

வணக்கம், என் பேர் சங்கீதா, நெய்க்காரப்பட்டியிலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. விவசாயம் செய்வோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி. நேர்களே, இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நம்ம எந்த எஸ்டிஜி பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, SDG 13 காலநிலை நடவடிக்கை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சோ இப்போ நிகழ்ச்சியில நடத்ததான் என்ன சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த எல்நினோவுக்காக எக்கச்சக்கமான திட்டங்கள் இருந்தாலும் அதை செயல்முறைப்படுத்துறதுல அதை விட சவால்கள் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கும் அடுத்ததாக நான் பகிர்ந்துக்க போறேன். முதலாவதா வந்து அதிநவீன கம்ப்யூட்டர்களால கூட இந்த எல்நினோ அதோட தீவிரத்தை 100% துல்லியமா கணிக்க முடியாத ஒரு நிலை அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்குது. ஒரு வாரம் வறட்சி அப்படின்றது நம்ம ஊர்ல இருக்க ஆரம்பிக்குது. நல்லா பாருங்க, ஒரு வாரம் ஃபுல்லா நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிக்கும், அடுத்த வாரம் கனமழை அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, பல பிரச்சனைகள் பல பேருக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. ஒரு சில வாரம் வந்து வெயில் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்கும், வெயிலேயே நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கைக்கு கிளவுஸ் போட்டுட்டு போறது, கையெல்லாம் எரிச்சலா இருக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வாரம் பார்த்தா அப்படியே ரெயின் கோட் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இந்த எல்நினோவால ஏற்பட ஆரம்பிக்குது. அதுவும் மாலை வேலைகள்ல தான் மழை அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். சொந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து திடீர்னு வெயில் அடிக்கிறதுனால வறட்சி அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால பயிர்கள் வந்து கருக ஆரம்பிக்குது. ஏழை விவசாயிகளுக்கு வந்து காப்பீடு தொகை அப்படின்றது வந்து உரிய நேரத்தில் அவங்க கிட்ட போய் சேர்க்கறது அப்படின்றது பெரும்பாலான சவால்கள் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்குது. மக்கள் விவசாயிகளா இருக்காங்க அப்படின் போது அவங்க ஒவ்வொரு நாளும் வந்து மழை வருமா மழை வருமானு சொல்லி ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வெயில் அதிகமா அடிக்கும் போது இருக்கக்கூடிய பயிர்களும் வந்து வறண்டு போய் கருக ஆரம்பிக்குது. இதனால அவங்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து மழை அப்படின்றது அதிகமா பொழிஞ்சாலும் நிலத்தடிக்கு வந்து தண்ணீர் போகாம என்ன ஆகுது அப்படின்னா, ரோட்ல வீணாக ஆரம்பிக்குது. இப்போ சிட்டி பகுதிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, மழை அதிகமா வருது அப்படின் போது தண்ணீர் அங்கங்க தேங்கி இருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லா இடங்களையும் கான்கிரீட் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது இல்லையா. அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா, மழை வந்து நிலத்தடிக்கு போகாம இருக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின் போது நிறைய வீடுகள்ல போக ஆரம்பிக்குது, அங்க அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. சோ இதெல்லாமே ஒரு சவாலா இருக்க ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி வெப்ப அலையினாலையுமே வந்து பலவிதமான பிரச்சனைகள் அப்படின்றது மனிதர்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி தண்ணீர்னாலையுமே வந்து குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் வந்து பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ நாம நார்மலா இருக்கோம் அப்படின்னு போது நமக்கு வந்து இந்த தண்ணீர் குடிச்சு சேரலன்னா நமக்கு வந்து இருமல் வர ஆரம்பிக்கும், ரெண்டு நாள்ல சரியாயிடும். ஆனா குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு போது சளி பிடிக்க ஆரம்பிக்கும், அடுத்தடுத்து காய்ச்சல் வர ஆரம்பிக்கும். இதேதான் முதியவர்களுக்கும், அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் அப்படின்றது குறைவா இருக்கிறதுனால டக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அது கூடவே வந்து இந்த தொற்று நோய்கள் எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்குது. சோ இது வந்து மருத்துவத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான சவால்கள் வந்து நம்மளை சுத்தி சுத்தி பெருசா இருந்தாலும் இதை எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு இந்த SDG 13 வெல்றதுக்கு ஒரு தனிநபரா நாம நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து உங்களுக்காக நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேரிட்டு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்க கூட நான் ராஜ்குமார் பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இறுதி பகுதியில் நான் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்நினோவால் வரக்கூடிய சவாலாக இருக்கட்டும், இல்லை காலநிலையால் வரக்கூடிய சவால்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு, இது எல்லாத்தையும் வெல்றதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருக்கிட்டும் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ புரட்டாசிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலாக இருக்கட்டும், எல்நினோவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சவால்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்க
2: உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேயர்களே.

0: FM 107.8 வானொலி நாடகம். சோனா FM 107.8 தெனாலிராமன் கதைகள்.
1: விஜயநகரத்தை கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த காலம் அது. அவருடைய புகழ் எதிரி நாடுகளுக்கு கூட ஒரு பயத்தை ஏற்படுத்தினுச்சு. ஒரு நாள் கோல்கொண்டா மன்னன் ஒரு திட்டம் போட்டான்.
2: கிருஷ்ணதேவராயரை நேருக்கு நேர் போரில் வெல்ல எவராலும் முடியாது. ஒரு ஒற்றனை அனுப்பி அவரை கொல்ல வேண்டும்.
1: அதன்படி ஒரு ஒற்றன் விஜயநகரத்துக்கு வந்தான். அங்க தெனாலிராமனுக்கு மன்னரிடம் இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான்.
3: ராமா, என்ன தெரியலையா?
4: யார் நீங்க? எனக்கு நினைவில்லையே.
3: நான் உன்னோட நெருங்கிய உறவுக்காரன்ப்பா. ரொம்ப தூரத்துல இருந்து உன பார்க்க வந்திருக்கேன்.
4: அப்படியா? சரி, வாங்க வாங்க. உறவுக்காரங்க வீட்டுக்கு வந்தா வெளியேவா தங்குவாங்க? இங்கே தங்கிக்கோங்க.
1: அந்த நபர் யார் அப்படின்ற அந்த உண்மை தெரியாம தெனாலிராம அவனுடைய வீட்டிலேயே அவரை தங்க வச்சிட்டான்.
3: இதுதான் சரியான நேரம்.
1: உடனே தெனாலிராம எழுதுறது போல ஒரு கடிதத்தை தயாரிச்சான்.
3: அரசே, உடனே எங்க வீட்டுக்கு தனியா வாங்க, உங்களுக்கு ஒரு வினோதமான விஷயத்தை காட்டணும்.
1: அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு மன்னரிடம் போனான்.
5: தென்னாலிராமன் ஏதோ புதுசா ஒன்றை காட்டப் போகிறான் போல் இருக்கிறதே. சரி, அவன் வீட்டுக்கே போய் பார்ப்போம்.
1: மன்னர் யாரையும் அழைத்து போகாம தனியா தென்னாலிராமன் வீட்டுக்கு போனாரு.
6: ராமா, ராமா, எங்க இருக்கிறாய்?
3: அரசே, வந்துட்டீங்களா?
6: தென்னாலிராமன் எங்கே?
3: அவர் இப்போ இங்க இல்ல அரசே.
6: என்ன அப்படின்னா இந்த கடிதம்? என்ன செய்கிறாய்? நீ யார்?
1: திடீர்னு அந்த ஒற்றன் மன்னரை தாக்க முயன்றான். நல்ல வேளையா மன்னர் தப்பிச்சுக்கிட்டாரு.
6: காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், இவன் என்னை கொல்ல பார்க்கிறான்.
1: மக்கள் அந்த ஒற்றனை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. விசாரிச்சதுல அவன் எதிரி நாட்டை சேர்ந்தவன் அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு. இந்த செய்தி அரண்மனைக்கு சென்றதும் ராஜகுரு தென்னாலிராமன் மீது கோபமடைந்தார்.
7: அரசே, எதிரி நாட்டிலிருந்து வந்த ஒற்றனை தென்னாலிராமன் தன் வீட்டிலே தங்க வைத்திருக்கிறான். அவன் மூலமாகத்தான் உங்களை கொல்ல முயற்சி நடக்கிறது. அதனால் தென்னாலிராமனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும்.
1: தென்னாலிராமன் அமைதியா மன்னரிடம் நடந்ததை விளக்கினான்.
4: அரசே, அவன் யார் என்றே எனக்கு தெரியாது. உறவுக்காரன் என்று சொல்லி வீட்டுக்கு வந்தான், அதனால் தான் நம்பி தங்க வைத்தேன். நான் செய்தது தவறுதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அரசே.
6: ராமா, நடந்தது சாதாரணமான விஷயம் இல்லை. உன்னை அப்படியே மன்னிக்கவும் முடியாது. ஆனால் உன்மேல் இருக்கிற அன்புக்காக ஒரு சலுகை தருகிறேன்.
4: என்ன சலுகை அரசே?
6: நீ எப்படி சாகணும் என்று நினைக்கிறாயோ அப்படியே சாகலாம்.
4: அரசே, அப்படியா?
1: இதை கேட்டதும் தெனாலிராமன் கொஞ்சம் கூட பயப்படல, சிரிச்சுக்கிட்டு மன்னரை பார்த்தாரு.
6: ஆமாம், சொல்லு, எப்படி சாகணும்?
4: அரசே, எனக்கு வயசாகி உடம்பெல்லாம் தளர்ந்து தொண்டு கிழவனாகி இந்த தலை கழுத்தை விட்டு போகணும்னு ஆசைப்படுகிறேன்.
1: தெனாலிராமன் பதில கேட்டதும் மன்னரால சிரிப்பு அடக்கவே முடியல.
6: ராமா, உன்னால மட்டும்தான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும்.
4: அரசே, உயிர் போக கூடாது என்பதற்காக தானே சிறிது யோசிக்கணும்.
6: சரி சரி, நீ சொன்னபடியே தொண்டு கிழவனாகும் போது சாகலாம். இப்போ நீ விடுதலை.
1: இப்படியாக ஆபத்தான சூழ்நிலையிலையும் பயப்படாம சமயோஜிதமா யோசிச்ச தெனாலிராம தன்னுடைய உயிரையே காப்பாற்றிக்கிட்டான். ஆபத்து நேரத்துல பதற்றப்படாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சா பெரிய பிரச்சனைக்கும் ஒரு வழி கண்டுபிடிக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன் பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல், இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலைதான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்லேருந்து முழுமையாக வெளிவந்து நிம்மதியாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கர்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழில் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பை நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கர்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கு இல்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கர்னகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டால் அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கர்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நான் மச்சான் ரொம்ப யோசனையா இருக்க போல.
2: ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு கேள்வி காலையிலேருந்து உறுத்திக்கிட்டே இருக்குது.
1: எங்கள் கேளு.
2: சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் என்ன வித்தியாசம்?
1: கண்டுபிடிச்சிட்டேன், ரெண்டு தினத்துக்கும் முட்டாய் தருவாங்க.
2: அதான் இல்லை, ரெண்டுக்குமே 6 மாதம் தான் வித்தியாசம்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்ப்பா பின்றாப்பா.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். எந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது. சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.
2: கிருஷ்ணதேவராயர் பீஜப்பூர் மன்னரை வெற்றி பெறதுக்காக துங்கபத்திரை நதியை கடந்து படையெடுக்க தயாரானார். எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சிருந்தது. அப்ப பகைவரிடம் 100,000 பொன் லஞ்சம் வாங்கியிருந்த அரண்மனை ஜோதிடர் அரசை தடுக்க ஒரு சதி திட்டத்தோட வந்தார்.
3: அரசே, தாங்களோ தங்கள் படையோ இன்னும் ஒரு வருட காலத்திற்கு துங்கபத்திர நதியை கடக்கக்கூடாது. அப்படி சென்றால் தங்களுக்கு மரணம் சம்பவிக்கும் என்று சோதிடம் கூறுகிறது.
2: ஜோதிடருடைய பேச்சை கேட்ட மன்னர் வேறு வழி இல்லாம ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்.
4: இந்த ஜோதிடம் முழுவதும் பொய் என்று இங்கு யாராவது நிரூபித்தால் அவர்களுக்கு 100,000 பொற்காசு வழங்கப்படும். அதே

0: அதே நேரத்தில் இந்த ஜோதிடனுக்கும் மரண தண்டனை விதிக்கப்படும்.
1: மன்னர் அறிவித்ததும் தெனாலிராம துள்ளி எழுந்து ஜோதிடர் நோக்கி ஒரு கேள்வி கேட்டான்.
2: ஜோதிடரே, உமது ஜோசியத்தில் இன்னும் ஆயுள் காலம் எவ்வளவு இருக்கிறது என்று கூறுகிறது?
3: எனக்கு இன்னும் 30 வருடங்கள் ஆயுள் இருக்கிறது.
1: அடுத்த நொடியே தெனாலிராம அவனோட வாளை வந்து உருவினான்.
2: இல்லை, இந்த ராஜ துரோகியின் ஆயுள் இப்போதே முடிய போகிறது.
1: தெனாலிராம ஜோதிடரோட தலையை வெட்டி வீழ்த்திட்டான். இது மூலமா ஜோதிடரோட கணிப்பு பொய்யானது அப்படின்றதையும் நிரூபிச்சிட்டான்.
0: தெனாலிராமா, உன் புத்திசாலித்தனத்தால் நாட்டின் வெற்றிக்கு வழி கிடைத்தது. இந்த வெற்றி புகழ் உன்னையே சேரும்.
1: இப்படி தெனாலிராம அவனுடைய சமயோஜித புத்தியால ஒரு சதியை முறியடிச்சு மன்னரோட வெற்றிக்கு காரணமானவனானான்.
4: FM 107.8 தெனாலிராமன் கதைகள்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம் விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது. சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.
2: ஒரு நாள் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை பார்த்து கேலி பண்ணாரு.
3: தென்னாலிராமா, நீ வாய் வார்த்தை ஜாலங்கள் செய்ய தெரிந்த வெறும் விகடக்கவியே தவிர உன்னால் நடைமுறையில் எந்த ஒரு சிறப்பான காரியத்தையும் செய்ய முடியாது.
4: அரசே, தங்களிடம் அதிக பக்தியும் மரியாதையும் கொண்ட ஒருவரே தம் பாதராட்சையை கழற்றி தங்கள் மீது வீசி எறியும்படி என்னால் செய்ய முடியும்.
3: அப்படியா? அதை எப்படி நிரூபிக்க போகிறாய்?
4: 3 மாதத்திற்குள் இதை நிரூபித்து காட்டுகிறேன். முடியாவிட்டால் எனக்கு தண்டனை அளியுங்கள்.
2: தெனாலிராம சபதம் செஞ்சான். 2 மாசங்கள் கடந்துச்சு. அப்ப மலைநாட்டு தலைவன் ஒருவருடைய மகளான சாரதாம்பால கிருஷ்ணதேவராயர் திருமணம் செஞ்சு கொள்ள நிச்சயித்தார். திருமணத்தை அரச குல சம்பிரதாயங்கள் எதுவையும் விடாம நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு மணப்பெண்ணோட தந்தை விரும்பினார். இதையெல்லாம் அறிஞ்ச தெனாலிராம மலைநாட்டு தலைவனை சந்திச்சான்.
4: மலைநாட்டு தலைவரே, நமது ராயரின் அரச பரம்பரை பரதாழ்வார் வழிபட்ட பாதுகா பட்டாபிஷேகத்தை அடிப்படையாக கொண்டது. அதனால் பழைய சம்பிரதாயப்படி மணப்பெண் கிரகப்பிரவேசத்திற்கு முன்னால் தன்னுடைய பாதராட்சியை கலற்றி மணமகன் மீது வீசி எறிய வேண்டும்.
5: அப்படியா? இது போன்ற சம்பிரதாயம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே.
4: போர்த்துகீசியார்களின் திருமணங்களில் கூட செருப்பேறியும் சடங்கு இருப்பதை பார்த்திருப்பீர்கள். இது நமது பழைய சம்பிரதாயம். திருமணத்தில் இதை செய்ய மறுக்கக்கூடாது.
2: தெனாலிராமனுடைய பேச்ச உண்மை அப்படின்னு நம்பி மலைநாட்டு தலைவன் அந்த சடங்கை திருமணத்தில் நடத்த ஏற்பாடு செஞ்சான். திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. மணப்பெண் சாரதாம்பா கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி தன்னோட காலில் அணிஞ்சிருந்த அழகிய வெல்வெட் செருப்பை கலட்டினாங்க. அடுத்த நொடியே அந்த செருப்பை மணமகனான கிருஷ்ணதேவராயர் மீது வீசி எறிஞ்சிட்டாங்க. தெனாலிராம கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட்டான். தன் பக்தி உள்ள ஒருவரையே மன்னர் மீது பாதரட்சியைய வீசி எறிய செய்தான்.
3: தெனாலிராமா, நீ சொன்னதை நிரூபித்து விட்டாய், அதனால் உன்னை மன்னிக்கிறேன்.
2: மன்னர் வெளிப்படையா அவனை மன்னிச்சாலும் உள்ளுக்குள்ளார தெனாலிராம மேல ஒரு கோபம் இருந்தது.
1: சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.

0: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது. சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.
1: விஜயநகர அரண்மனையில ராயர் முன்னிலையில ஒரு சிறப்பான கூத்து நடக்க போகுது. குச்சிப்பட்டி நாட்டில இருந்து வந்திருந்த ஒரு கூத்தாடி ஒருத்தர் கிருஷ்ணன் வேடம் அணிஞ்சு கிருஷ்ணலீலா கூத்த நடத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா தெனாலிராமன் மட்டும் இந்த கூத்த பார்க்க கூடாதுன்னு ராயர் நினைச்சாரு.
2: தெனாலிராமன் இந்த கூட்டத்தை பார்த்துட்டா இதையும் கோமாளி கூத்தாக்கிடுவான், அதனால அவனை உள்ள விடக்கூடாது
1: அப்படின்னு சொல்லி வாசல் காவலர்களுக்கும் உத்தரவு போட்டுட்டாரு. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட தெனாலிராமன் சும்மா இருப்பாரா, ஒரு கிழட்டு இடையனை போல வேடம் போட்டுட்டு அரண்மனைக்கு வந்துட்டாரு. முதல் வாசல் காவலாளி அவனை தடுத்தான்.
3: ஏய், யார் நீ, எங்க போற?
4: அரசரை பார்க்கத்தான் போறேன் ஐயா.
3: அரசரை பார்க்கவா? உன்னை உள்ளே விடக்கூடாதுன்னு அரசரோட உத்தரவு.
4: ஓ அப்படியா, சரிங்க ஐயா, நான் உள்ளே போய் அரசர்கிட்ட ஏதாவது வெகுமதி வாங்கினா அதில் பாதி உங்களுக்கு தரேன், சொல்ல விடுறீங்களா?
3: அப்படியா, சரி போயிட்டு வா.
1: ஆசைப்பட்ட காவலாளி ராமனை உள்ள விட்டுட்டான். ஆனா இன்னொரு வாசல் அங்கிருந்த காவலரிடமும் அதே வார்த்தையை சொன்னார் ராமன்.
4: அரசர்கிட்ட எனக்கு வெகுமதி கிடைச்சா அதுல சரி பாதி உங்களுக்கு தான்.
1: அப்படியே கூத்து நடக்கும் இடத்துக்குள்ளார நுழைஞ்சிட்டாரு தெனாலிராமன். அங்க கிருஷ்ண மேடத்துல இருந்த கூத்தாடி நடிச்சுக்கிட்டு இருந்தாரு.
5: ஐயோ, என்னையா அடிக்கிறீங்க?
1: அந்த கிருஷ்ண வேசக்காரன் வழி தாங்காம அலற ஆரம்பிச்சிட்டான்.
4: அடடா, எத்தனையோ கோபிகைகள் மத்தால கிருஷ்ணன் அடிச்சப்ப கூட கிருஷ்ணன் கொஞ்சம் கூட அளவே இல்லையே. நான் வெறும் கம்பால கொஞ்சம் அடிச்சதுக்கே நீ இப்படி அலறையே, அப்ப நீயும் ஒரு கிருஷ்ணனா?
1: அவ்வளவுதான், அங்கிருந்த சபையே சிரிச்சிருச்சு. ஆனா ராயருக்கு மட்டும் சிரிப்பு வரல, அவருக்கு கோபம் வந்துருச்சு.
2: இந்த கோமாளிக்கு 24 சவுக்கடிகள் தண்டனையாக கொடுங்கள்.
1: தண்டனை அறிவிக்கப்பட்டதும் தெனாலிராமன் கொஞ்சமும் பயப்படல, மாறா சிரிச்சுக்கிட்டே ராயரை பார்த்து சொன்னாரு.
4: அரசே, என்னோட நகைச்சுவைக்கு நீங்கள் கொடுத்த இந்த வெகுமதிக்கு ரொம்ப நன்றி.
2: வெகுமதியா?
4: ஆமாம் அரசே, நான் உள்ளே வரும்போது முதல் வாசல் காவலாளிக்கும் இரண்டாவது வாசல் காவலாளிக்கும் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். அரசர்கிட்ட எனக்கு கிடைக்கிற வெகுமதியில் சரிபாதி அவங்களுக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு 24 சவுக்கடிகள் வெகுமதியாக கிடைக்க போகுது இல்லையா, அதனால 12 சவுக்கடி முதல் வாசல் காவலாளிக்கும் மீதமுள்ள 12 சவுக்கடி இரண்டாவது வாசல் காவலாளிக்கும் கொடுங்க.
1: ராயர் உட்பட சபையில் இருந்த எல்லாரும் அதிர்ச்சி அடைந்தாங்க. தெனாலிராமனை தடுக்க ஆசைப்பட்ட இரண்டு காவலாளிகளும் இறுதியில தெனாலிராமன் சொன்ன வெகுமதியை பெற்றுக்கிட்டாங்க. இப்படிதான் தன்னுடைய புத்திசாலித்தனத்தாலும் நகைச்சுவையாலும் எதிரிகளையே மாட்ட வைப்பாரு தெனாலிராமன்.
0: சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காடு வளர்ப்புல பற்றாக்குறை சுற்றுச்சூழலுக்கு பேராபத்துன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இதை பத்தி நம்மளுமே தெரிஞ்சுக்கலாம். இந்திய காடுகளோட பரப்பை அதிகரிக்கிறதுக்கான பசுமை இந்தியா தேசிய இயக்கத்தின் இலக்குல கடந்த 10 ஆண்டுகள்ல 98% பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறதா மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கை வெளிவந்திருக்கிறது. அதிர்ச்சியையும் கவலையையும் அளிக்குது. காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த 2015 December 12 சர்வதேச காலநிலை ஒப்பந்தமான பாரிஸ் உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு. இதுல 2030 250-ல் இருந்து 300 கோடி டன் கார்பன் டை ஆக்சைடுக்கு இணையான கார்பனை உறிஞ்சக்கூடிய நிலை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு

இந்தியா உறுதியளிச்சிருக்கு. இதன்படி மத்திய அரசின் பசுமை இந்தியா இயக்கத்தின் செயல் திட்டத்தின் கீழே காடுகள் காடுகள் அல்லாத பகுதிகளில் மரக்கன்றுகளை நடுவதன் மூலமா நாட்டின் காட்டு பகுதியை பாதுகாக்கிறது, மீட்டெடுக்கிறது, மேம்படுத்துறது போன்ற நடவடிக்கைகளை தீவிரமா முன்னெடுக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கு. காலநிலை நெருக்கடியை கட்டுப்படுத்த இந்தியா ஃபுல்லாவே 2015-16 இருந்து 2024-25 வரையிலான 10 ஆண்டுகள்ல 14 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவுல காடுகளை வளர்க்க பசுமை இந்தியா இயக்கத்தின் கீழ இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுவரைக்கும் 34,000 ஹெக்டேர்ல மட்டுமே காடுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா சிஏஜி அறிக்கையில வெளிவந்திருக்கு. அதாவது காடு வளர்ப்புல 98% பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் ஏற்கனவே இருக்கக்கூடிய காடுகளோட தரத்தை மேம்படுத்தும் இலக்கும் 92% வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த திட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ₹40,600 கோடி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடப்பட்ட நிலையில மத்திய அமைச்சரவை ₹2,400 கோடிக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கு. அதுலயும் கடந்த 10 ஆண்டுகள்ல ₹1,149.14 கோடி மட்டும் விடுவிக்கப்பட்டிருக்கிறதே திட்டமிட்டபடி செயல்பட முடியாததுக்கு முக்கிய காரணம்னு சொல்லலாம். இதுக்கு இடையில இதுவரைக்கும் நடைமுறையில இருந்த 100 நாள் வேலை உறுதி திட்டம், காடு வளர்ப்பு நிதி மேலாண்மை திட்டமிடல் ஆணையம் போன்ற பிற திட்டங்களின் மூலமா நிதி பற்றாக்குறைய சமாளிக்க முயன்றப்பையும் திட்டங்கள் எல்லாமே தனித்தனி துறைகளாவே செயல்பட்டிருக்கு. பல மாநிலங்கள் ஆண்டு திட்ட அறிக்கைய உரிய காலத்துல சமர்ப்பிக்க தவறினதுனால நிலவரத்தை கணிக்க முடியாம போயிடுச்சு. இதன் விளைவா காலநிலை மாற்றத்தின் கோரமான விளைவுகள்ல இருந்து தப்பிச்சு மனித குலமும் இயற்கையும் பாதுகாப்பான எதிர்காலத்தை அடையக்கூடிய பாதையில சோதனைகளை சந்திக்க நேரிடும். இந்த ஆபத்தை தவிர்க்கக்கூடிய நடவடிக்கைகள்ல அரசு உடனடியா இறங்கணும்னு சொல்றாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில் சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன் பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல் இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்லேருந்து முழுமையாக வெளிவந்து நிம்மதியாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கார்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழில் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பு நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கார்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கு இல்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கார்னகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டா தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டா அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கார்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கார்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கார்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் நிறுவனர் ரவிசங்கர் கருப்பையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப சூரிய ஒளி சேர்க்கையும் புரத உருவாக்கமும் எந்த மாதிரி இயல்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: நான் இதை இப்படி சொல்லும் பொழுது, நம்ம இந்த முதல் 2 படிநிலைகளுக்கு நுண்ணுயிர்கள் தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. அது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த ஊட்டச்சத்து அந்த பயிரில் இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள், அதாவது சூரிய ஒளி சேர்க்கையும் புரத உருவாக்கமும் இயல்பா நடந்துருது. நீங்க அதை ஒரு ஃபோலியர் ஸ்ப்ரேவா, அதாவது ஒரு தெளிப்பான் மூலமா இந்த ஊட்டச்சத்தை நீங்கள் கொடுத்தாலும் பயிர் அதை ஏற்றுக்கொண்டு இந்த 2 படிநிலைகளை அடையும் அப்படின்றது தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். இங்கே நுண்ணுயிர் தேவையில்லை அப்படின்ற மாதிரி புரிஞ்சிக்கூடாது, இந்த ஊட்டச்சத்து அங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். 3வது படிநிலை லிப்பிட் சிந்தசிஸ்னு வரும்பொழுது அதுக்கு கண்டிப்பாக நுண்ணுயிர்களுடைய உதவி தேவை. நீங்கள் இது ஒரு தெளிப்பான் மூலமாக இந்த படிநிலையை அடைய முடியாது, மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் மூலமாக தான் இது நடக்கணும். ஸோ இது நடக்கும் பொழுது ஒரு தாவரத்திற்கு என்ன மாதிரியான மாற்றம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இலை மேலே ஒரு கொழுப்பு படிவம் பரவும். இந்த வேக்ஸி லேயர், அதாவது மெழுகு போன்ற ஒரு கட்டமைப்பு நம்ம இலைகள் மேலே கவனிக்கிறோம் இல்லையா, பார்க்குறோம் இல்லையா, அது எப்போ வரும் அப்படின்னா, ஒரு தாவரம் இந்த 3வது படிநிலைக்கு வரும்பொழுது தான் வரும். இந்த 3வது படிநிலை வரும் பொழுது அது எப்படி தாவரத்துக்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காற்றின் மூலமாக பரவும் ஒரு பூஞ்சை நோயோ இல்லை ஒரு பாக்டீரியல் நோயோ இந்த இலையின் மேலே இந்த ஒரு கோட்டிங், இந்த ஒரு மெழுகு கோட்டிங் இல்லை அப்படின்னா, அது கொஞ்சம் எளிதாக அந்த தாவரத்தை தாக்கக்கூடிய தன்மையை பெறும். பட் இது இந்த நுண்ணுயிர் மூலமாக அந்த தாவரத்திற்கு அதன் நிலைகள் மேலே அந்த மெழுகு வருது, அதை பாதுகாக்குது அப்படின்னா, இந்த பூஞ்சை நோய்களோ, அதாவது காற்றின் மூலமாக பரவும் இந்த பூஞ்சை நோய்களோ பாக்டீரியல் நோய்களோ அந்த தாவரத்தை தாக்காது அப்படின்றது தான் இந்த 3வது படிநிலை நமக்கு சொல்லும் பாடம்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப பயிர்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இலைகள் மேல மெழுகு கோட்டின் இல்லை அப்படின்னா எந்த மாதிரி தாக்குதல் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நான் மச்சான் ரொம்ப யோசனையா இருக்க போல.
2: ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு கேள்வி காலையிலேருந்து உறுத்திக்கிட்டே இருக்குது.
1: எங்கள் கேளு.
2: சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் என்ன வித்தியாசம்?
1: கண்டுபிடிச்சிட்டேன், ரெண்டு தினத்துக்கும் மிட்டாய் தருவாங்க.
2: அதான் இல்லை, ரெண்டுக்குமே 6 மாதம் தான் வித்தியாசம்.
3: நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா.
4: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ, அப்படியா? சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் வட்டாரம் குள்ளம்பட்டியிலிருந்து வெங்கடேசன் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்போ எங்கள் ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் காய்கறி விவசாயமோ சாகுபடி செய்ய முடியும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,

0: விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்புங்க. அதனால மழையில நம்ம சுட்டாலும் மருந்து வச்சு கொண்டாலும் நம்ம விவசாயம் மாட்டிக்கலாம். அது எதுக்கு கொண்டா ஏன் செஞ்சா எதுக்கு பண்ணு சொல்லி அது ஒரு கேஸ் ஆகி ஃபாரஸ்ட் கூப்பிட்டு போய் அதுக்கு ட்ரெயின் போட்டு அது ஏகப்படுத்தாலும் பண்றாங்க. ஆனா கவர்மெண்ட் அந்த மைலும் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. அதே போல எங்க ஏரியா பாத்தீங்கன்னு வச்சுங்க ஒரு 2000 மைல் இருக்கும் ஏரியாவில், அவ்வளவு மைல் இருக்குது, ஒண்ணும் பண்ண முடியுங்க. ஆமா ஆமாங்க. ஆனா இன்னைக்கு இடம் வந்து விவசாயம் பண்றது ரொம்ப கடினமான காரியங்க. இன்னைக்கு நம்ம முதல் போட்டு செய்யறோம்னாக்க அந்த செய்யற செலவுல பாதி கூட வருமானம் வரமாட்டேங்குது. ஒண்ணு ரெண்டாவது வந்து இயற்கையினுடைய மேல் மழை இல்லை. இங்க இது மயிலு இந்த குரங்கு, அதாவது குரங்கு தோலை பிடிச்சுங்க, ஏகப்பட்ட குரங்கு இருக்குது காட்டுல. வீட்டுல ஒரு பொருள் வைக்க முடியாது, கதவு திறந்து விட்டா போச்சு குரங்குறா. அப்படி மயிலுக்கு தோல்ல விவசாயிகளுக்கு இந்த மாதிரி தொல்லை தாங்க அதிகம். அதனால இதெல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணோம்னா இந்த விவசாயிகளுக்கு என்னென்ன தொல்லையோ அதெல்லாம் கொஞ்சம் வனத்துறை மூலியமா அதிகாரிகள் விட்டு கூட பார்த்து அதெல்லாம் முடிச்சிட்டு போய் ஏதாவது ஒரு பக்கம் ஃபாரஸ்ட் கொஞ்சம் விட்டு விடும் கீழே வரலாம் பார்த்துக்கணும். அதுக்கு உண்டான வேலையை கவர்மெண்ட் செஞ்சா விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அதனால நீங்க கேட்டீங்க, நீங்க சொன்னீங்க, நான் உண்டான என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச உண்மையை உங்ககிட்ட தகவல் சொன்னேன். ரொம்ப நன்றிங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. விவசாயிகளுக்கு என்னென்ன சிரமங்கள் இருக்கு, எங்க ஏரியாவில பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஐயா வந்து சொன்னாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் பாஸ்கரன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப வெள்ளையி இலைகளுக்கு அடியில அமர்ந்து என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: அடுத்ததாக வெள்ளையி. வெள்ளையானது இப்பூச்சி சுமார் 150 முட்டைகளை வட்டமாக இலைகளின் அடியில் இடும். முட்டைகள் பொறித்த பின்பு இளம் பூச்சிகள் வெளிவந்தவுடன் மெதுவாக நகர்ந்து சென்று இலைகளின் அடியில் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டுவிடும். பின்பு தன்னுடைய கூர்மையான உணவு குழால் மூலம் தொடர்ச்சியாக இவைகள் சாற்றை உறிஞ்சி சேதம் உண்டாக்கும். இது 4 பருவங்களை கடந்து கூட்டுப்புழுவாகி பின்பு வெள்ளை ஈயாக வெளியே வரும். இவ்வகை வெள்ளை ஈக்கள் மஞ்சள் நிற உடலுடன் வெண்மையான மெழுகு போன்ற வயிற்றை தாண்டிய இறக்கைகளுடன் காணப்படும். இவைகள் தொகைகளுக்கு அடியில் இருப்பதால், அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக கரும்பின் சாற்றை உறிஞ்சி குடிப்பதால் இவைகளுக்கு கீழ் உள்ள இலைகள் கரும்பூசானம் வளர்ந்து தெளிவாக தெரியும். இவற்றின் மூலம் ஒளிச்சேர்க்கை தடைபட்டு கரும்பின் மகசூல் குறையும். இவற்றின் மேலாண்மை முறைகள் இளம் புழு ஒட்டுண்ணியான என்கார்சியா ஐசக்கி அல்லது ஊன் விழுங்கிகளான கைலோகோரிஸ் நைக்ரேட்டஸ் மற்றும் ஸ்கிம்னஸ் ஆகியவற்றை இப்பூச்சி வெள்ளையை தாக்கிய வயல்களில் விடுவதன் மூலம் நாம் இப்பூச்சியை ஓரளவு கட்டுப்படுத்தலாம். மற்றும் இரசாயன பூச்சிக்கொல்லிகளான அஸ்டம்ப்ரைட், பைரோமெசிஃபன் அல்லது வேம்பின் மூலக்கூறான 5% போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றை 500 லிட்டர் நீரில் கலந்து இலைகளின் அடியில் நன்கு படுமாறு ஒட்டும் திரவம் கலந்து தெளிப்பதன் மூலம் இப்பூச்சியை நாம் கட்டுப்படுத்தலாம். இதற்கு அடுத்தபடியாக கரும்பில் செதில் பூச்சியின் தாக்குதல் இப்பொழுது வெகுவாக தென்படுகிறது. அதிக பழுப்பேறிய கருமையான வட்ட வடிவமான செதில்கள் கரும்பின் மேற்பரப்பில், அதாவது கரும்பின் கரணைகளில் காணப்படும். கரும்பின் தண்டின் மீதும் தோகை மடலின் மீதும் சில சமயம் காணப்படும்.
1: சோனை 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. கரும்புல செதில் பூச்சியோட தாக்குதல் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க பாட்டை கேட்டு வந்துருவோம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சேலம் மலைப்பகுதிகளில் மழை பற்றாக்குறையால் மரவெள்ளி கிழங்கு அறுவடை பாதிக்கப்பட்டிருக்கு. விளைச்சல் குறையுமோ அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் அச்சமடைகிறாங்க. சேலத்தின் மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மரவெள்ளி கிழங்கு விவசாயிகள் நடந்து வரும் அறுவடை காலத்துல சிரமங்களை சந்திச்சு வராங்க. போதிய மழை இல்லாதது, அதோட வறண்ட மண் காரணமா கிழங்குகளை வேரோட பிடுங்கிறது கடினமா இருக்கிறதோட மாவு சத்து குறைஞ்சி விளைச்சலும் குறையும் அப்படின்ற கவலையும் எழுந்திருக்கு. மரவள்ளி பெரும்பாலும் மழையை நம்பி விளையக்கூடிய கல்வராயன் மலைகள், பாச்சமலை மற்றும் கருமந்துறை பகுதிகளில் இந்த பிரச்சனை முக்கியமா பதிவாகியிருக்கு. சமவெளிகளில் அறுவடை காலம் இன்னுமே தொடங்காத நிலையில அங்க பயிரிடக்கூடிய மரவள்ளி கிழங்கு பொதுவாக ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதங்களுக்கு இடையில அறுவடை செய்யப்படுது. இதுல பெரும்பாலான விளைச்சல் ஜூலை மாதத்துக்கு முடிஞ்சு போயிடுது. சாகுபடி மற்றும் அறுவடை ஆகிய ரெண்டு காலகட்டங்கள்லயும் போதுமான மழை இல்லாததுனால பயிர் பாதிக்கப்பட்டு சரியான நேரத்துல அறுவடை செய்யறது கடினமாகிடுச்சு அப்படின்றதுனால விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க. மரவெள்ளி கிழங்கு ஒரு நிலத்தடி பயிர் அப்படின்றதுனால அறுவடைக்கு போதுமான மண் ஈரப்பதம் தேவைப்படுது. ஏன்னா ஈரமான மற்றும் தளர்வான மண்ணு கிழங்குகளை சேதப்படுத்தாம எளிதா வேரோடு பிடுங்க உதவியா இருக்கு. மழை இல்லாததுனால மலைப்பகுதிகளில் மண் வறண்டு கடினமா இருக்கிறதுனால கையால அறுவடை செய்யறது கடினமா இருக்கு. மண்ணை ஈரப்படுத்த நீர்ப்பாசனத்தை பயன்படுத்தக்கூடிய சமவெளிகள்ல போல இல்லாம மலைச்சரிவுகள்ல பயிரிடக்கூடிய மரவள்ளி கிழங்கு பெரும்பாலும் பருவகால மழையையே சார்ந்திருக்கு. உகந்த அறுவடை காலத்துல அறுவடை செய்யறதுக்கு பதிலா சிறிதளவு மழை பெய்யறப்ப எல்லாமே அறுவடை செய்ய வேண்டிய கட்டாயம் தங்களுக்கு ஏற்படுறதாகவும், இதன் விளைவா அறுவடை முன்கூட்டிய அல்லது தாமதமா நடைபெறதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கிறாங்க. தாமதமா அறுவடை செய்யறது கிழங்குகளோட மாவு சத்தை குறைக்கும் அப்படின்னும், அதே சமயம் முன்கூட்டிய அறுவடை செய்யறது அதோட தரம் மற்றும் விளைச்சலை பாதிக்கும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. போதுமான மழை இல்லாததுனால மலைப்பகுதி மரவெள்ளி விவசாயிகள் சாகுபடி முதலே சிரமங்களை சந்திச்சு வராங்க. அறுவடையினப்ப மண்ணை ஈரமாக்கறதுக்கு நாங்க பாசனத்தை நம்பி இருக்க முடியாது, மழைக்காக காத்திருக்க வேண்டி இருக்கு. இந்த ஆண்டு சிறிதளவு மழை பெய்தப்பெல்லாம் விவசாயிகள் அறுவடை செய்ய வேண்டி இருக்கு. அது அறுவடையின் காலத்தையும் பயிரோட மாவு சத்து மற்றும் தரத்தையும் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மரவள்ளி விவசாயி சொல்லியிருக்காங்க. மரவள்ளி கிழங்கு விவசாயிகளுக்கு மாவு சத்து ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இந்த பயிர் சேகோ பதப்படுத்தும் ஆலைகளுக்கு அனுப்பப்படுது. அங்க அதனுடைய விலை வெறும் மூளை எடையை மட்டும் கொண்டு நிர்ணயிக்கப்படாம மாவு சத்தின் அளவை கொண்டே நிர்ணயிக்கப்படுது. இந்த கிழங்குகள் புள்ளி அடிப்படையிலான அளவீட்டு முறையை பயன்படுத்தி மதிப்பிடப்படுது. இதுல பொதுவா அதிக மாவு சத்து கொண்ட கிழங்குகளுக்கு சிறந்த விலை கிடைக்குது. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேச வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. தொடர் விடுமுறை 3 நாட்கள் வந்துட்டு நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாரத்துடைய கடைசி நாள் அதே நேரத்தில், அதே மாதிரி காலாண்டு விடுமுறைக்கான கடைசி நாளும் கூட இந்த நாள் தான். இப்போது இந்த நாள் மட்டும் போயிடுச்சு அப்படின்னா நாளை எழுந்து எல்லாருமே வந்துட்டு காலேஜ் ஸ்கூலு அதுக்கப்புறம் வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த நாளை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக மாற்றணும் இல்லையா? அதுக்காகவே இன்றைக்கி நம்ம ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் ஒரு ஊரை சுற்றி தாங்க உலா போக போறோம். இந்த ஊரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிட்டின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கிராமம்னும் சொல்ல முடியாது, ரொம்ப வளர்ச்சி அடைந்த பகுதின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வளர்ச்சி இல்லாத பகுதின்னு சொல்ல முடியாது. அது மாதிரியான ஒரு ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி காமிநாயக்கன் பட்டி அப்படிங்கிற இந்த ஊரை பத்தி பார்த்துருந்தோம் இல்லையா? அதே மாதிரி தான், அது கிட்டத்தட்ட அதே மாதிரி பேர் தான் வரும். ஆனா இந்த ஊருடைய பெயர் சாமிநாயக்கன் பட்டி. கண்டிப்பாக இந்த ஊர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய சேலம் மாவட்டம் கருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இல்லையா, அதோட ஹைவேல அந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ரோடு கட்டாகும். அதுக்குள்ளார போனோம்னாவே இந்த சாமிநாயக்கன் பட்டி அப்படிங்கிற இந்த ஊர் வருங்க. இந்த ஊருக்கு அந்த ஒரு வழி தான் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இன்ஜினியரிங் காலேஜோடைய இன்னொரு கேட் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்துட்டு இந்த ஊருக்கு போகக்கூடிய ஒரு வழியாக தாங்க இருக்குது. இந்த ஊரில் புகழ்பெற்ற லிங்க பைரவி கோவில், அதுக்கப்புறமா இந்த ஊரில் மிகவும் புகழ்பெற்ற கண்ணனூர் மாரியம்மன் கோவிலுமே வந்துட்டு அமைஞ்சிருக்கு. இந்த ஊருடைய ஸ்பெஷலே வந்துட்டு இதுதான். அது மட்டும் இல்லாம இந்த ஊர் வந்து மிகப்பெரிய பரப்பளவை கொண்டதா இருக்குது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பரப்பளவை கொண்டதுதான் இந்த சாமிநாயக்கன் பட்டி அப்படிங்கிற இந்த ஊர். இந்த ஊருக்கு வந்துட்டு எப்படி வரணும் அப்படின்னா, நம்மளுடைய சேலத்திலிருந்து, அதாவது சேலம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்புறீங்க அப்படின்னா ஓமலூர் போகிற ஹைவே, அந்த பெங்களூர் ஹைவேலேயே ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே இருந்து இன்ஜினியரிங் காலேஜ் வந்துட்டு இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ரோடு கட்டாகும். அந்த ரோட்டில் உள்ள போனோம்னாவே இந்த ஊருக்கு போயிடலாம். இந்த ஊருக்கு ஆல்மோஸ்ட் எத்தனை கிலோமீட்டர் வரும் அப்படின்னா, பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ஊருக்கு வர கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 10 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஊருக்கு வரக்கூடிய வழி மற்றும் இந்த ஊருடைய கிலோமீட்டர் கணக்கும் கூட. இந்த ஊரில் நிறைய சிறப்பான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த ஊர் பார்த்தோன்னா நிறைய விஷயங்களுமே வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னென்ன அப்படிங்கிறதுலாமே ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன் பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல் இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்லேருந்து முழுமையாக வெளிவந்து நிம்மதியாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கர்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழில் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பு நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கர்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கில்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கர்னகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டால் அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கர்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நான் மச்சான் ரொம்ப யோசனையா இருக்க போல.
2: ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு கேள்வி காலையிலேருந்து உறுத்திக்கிட்டே இருக்குது.
1: எங்கள் கேளு.
2: சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் என்ன வித்தியாசம்?
1: கண்டுபிடிச்சிட்டேன், ரெண்டு தினத்துக்கும் மிட்டாய் தருவாங்க.
2: அதான் இல்லை, ரெண்டுக்குமே 6 மாதம் தான் வித்தியாசம்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாப்பா.
1: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
0: இல்லையே, என்ன விஷயம்?
1: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
0: என்ன சொல்ற, அப்படியா?
1: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
0: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
1: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
0: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
1: அது எப்படி உனக்கு தெரியும்?
0: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
1: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
4: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு எந்த ஊரை சுற்றி உலா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதிக்கு போற வழியில சாமிநாயக்கன்பட்டி அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இது வந்துட்டு ஓமலூர் தாலுக்காவை சேர்ந்த ஒரு ஊரா தான் இருக்குது. இந்த ஊருடைய பெயர் காரணம் என்ன, இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்குது, இந்த ஊருடைய பரப்பளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பத்திலாம் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில் இப்போ இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களை சொல்றதுக்காக நம்ம கூட ஒரு அண்ணா வந்துட்டு வெயிட்டிங்ல இருக்காங்க. வணக்கம் அண்ணா.
7: வணக்கம்
6: அண்ணா. உங்களோட பேர் என்னண்ணா?
7: கோவிந்தன்.
6: நீங்க எத்தனை வருஷமா இதே ஊர்ல இருக்கீங்க?
7: சார், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 43 வருஷமா இருக்கிறேன்.
6: ஓகே, நான் இவ்வளவு வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க, இந்த ஊர் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு?
7: இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வசதி இருந்தது, அது 4 அடைகள் தடைப்பட்டிருந்தது, இப்போ மீண்டும் அது வந்துருக்குது. கோயில் வந்து இது பழமை வாய்ந்த கோயில், கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில், இப்போ புதுப்பிச்சிருக்கிறாங்க. வீடு அதிகமாக இருக்குது. இப்போ முன்ன வந்து குறைஞ்சது ஒரு 100-200 வீடு தான் அது சுமாராக, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1500 வீடு, இங்கே ஒரு பாதி மட்டும்தான் இருக்குது. இதுலேயே இப்போ பனங்காடுன்னு ஒரு பாதி இருக்குது. அவத்துக்கில் வந்து லிங்கப்பயிரின்னு ஒரு கோயில் வந்தது, இப்போ அது ஒரு 15-20 வருஷமாக இருக்குது.
6: இந்த ஊருக்கு சாமிநாயக்கன்
7: பட்டி இந்தான எடுத்தீங்கன்னா பாகல்பட்டி எல்லை உட்பட்டு வரும். அந்தான பார்த்தீங்களா கிழக்கு மாங்குப்பை, தெற்கு வந்து பழையூர் சத்திரம் வருது.
6: ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களை வந்துட்டு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக நம்மளுடைய கோவிந்தரண்ணா சொன்னது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த ஊருக்கு சாமிநாயக்கன்பட்டி அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாயக்கர்கள் ஒருத்தர் வாழ்ந்ததாகவும் அதனால் வந்துட்டு இந்த ஊருக்கு சாமிநாயக்கன்பட்டி அப்படிங்கிற இந்த பேர் வந்து வந்ததாகவும் சொல்கிறாங்க. இதே மாதிரி தாங்க காமிநாயக்கன்பட்டி அப்படிங்கிற இந்த ஊர் பற்றின ஒரு ஷோ வந்துட்டு பண்ணும்போதும் வந்துட்டு அதே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் சாமிநாயக்கன், பூமி நாயக்கன், அதுக்கப்புறமா காமிநாயக்கன் அப்படிங்கிற இந்த 3 மன்னர்கள் இருந்ததாகவும் அவர்கள் ஆட்சி செய்த பகுதிகள் தான் வந்துட்டு அந்தந்த பெயர் சொல்லி சாமிநாயக்கன்பட்டி, காமிநாயக்கன்பட்டி, சாமிநாயக்கன்பட்டி, பூமி நாயக்கன்பட்டி அப்படிங்கிற இந்த பேர்லாம் சொல்லி அழைச்சதாக வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி இந்த ஊர் பற்றின இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேச வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் இன்னைக்கு சாமிநாயக்கன்பட்டி அப்படிங்கிற இந்த ஊரை சுற்றி தாங்க உலா போயிட்டுருக்கோம். இந்த ஊர் பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களுமே வந்துட்டு தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இந்த ஊரில் மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்குது அப்படிங்கிறதுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஊருடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிறதையும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த வகையில் இந்த ஊர் பத்தின இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்றதுக்காக நம்ம கூட ஒரு அண்ணா ரெடியா வெயிட்டிங்ல இருக்காரு, அவர் கூட பேசலாமா? வணக்கம் அண்ணா.
1: வணக்கம்
0: அண்ணா. உங்களுடைய பேர் என்னண்ணா?
1: முருகேசன்.
0: நீங்க எத்தனை வருஷமான இந்த ஊர்ல இருக்கீங்க?
1: எனக்கு இப்போ 1984 பிறந்தாங்க, 42-43 ஆகுது. நான் இங்கே தான் குழந்தையிலேருந்து வீடு அதுதான்.
0: சூப்பர். நான் இந்த ஊர் கோயிலுடைய வரலாறுகள் ஏதாவது சொல்ல முடியுமாண்ணா?
1: ஆரம்பத்துலேருந்து இருக்கிறவங்க இந்த கோயில் வந்து ரொம்ப மிக மிக சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயில் வந்து இப்போ ஏற்கனவே 50 வருஷத்துக்கு மேலே இருந்தாலும் கம்மியாக்காது. அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து இது இப்போ

0: எடுத்துட்டு வருவோம். செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஃபங்க்ஷன் டான்ஸ் ப்ரோக்ராமு டெய்லியும் ஒரு நிகழ்ச்சி, 10 நாள் 5 நாளைக்கு வந்து பண்டிகையே முடிஞ்சாலும் 2 வாரத்துக்கு மேலே நிகழ்ச்சி நடந்தே இருக்கும். எந்த ஊர்லேயுமே அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க, ஃபுல்லாக அப்படியே நடக்கும்.
1: ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. முக்கியமாக வந்துட்டு இந்த கோயில் பண்டிகையை எப்போ கொண்டாடுவாங்க, இந்த கோயில் பண்டிகை இப்படியெல்லாம் கொண்டாடுவாங்க, இந்த கோயில் உருவாகி எத்தனை வருஷங்கள் ஆகுது, அப்படி மாதிரி நிறைய விஷயங்களை எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. இதே மாதிரி இந்த ஊர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த ஊரை சுற்றி உலா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, சேலம் மாவட்டம் கருப்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமிநாயக்கன்பட்டி அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். இந்த ஊர் பார்த்தோன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுமே வந்துட்டு கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த ஊர் பார்த்தோன்னா இன்னும் ஒரு சில விஷயங்களுமே நம்ம கூட சொல்றதுக்காக ஒரு அக்கா ரெடியா இருக்காங்க, அவங்க கூட பேசலாமா? வணக்கம் அக்கா, உங்களுடைய பேர் என்னக்கா?
1: மகேஸ்வரிங்க.
0: நீங்க எத்தனை வருஷமா அந்த ஊர்ல இருக்கீங்க?
1: நாங்க இப்ப பிறந்ததுல இருந்து இதே ஊர் தான், நானு இருக்குது, இங்கே தான் இருக்கோம்.
0: இந்த ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எத்தனை வீடுகள்க்கா இருக்கும்?
1: 1000 வீடு இருக்கும், 1000 மேல இருந்தாலும் கம்மியா இருக்காது.
0: இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் முக்கியமா என்னென்ன தொழில் எல்லாம் போவாங்க?
1: அதெல்லாம் முக்கியமாக பெயிண்ட் அடிக்க போவாங்க, கொத்து வேலைக்கு போவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச படித்த பிள்ளைங்க படிக்கிற வேலைக்கு போகிறாங்க.
0: ஓகேக்கா, இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நீர்நிலைகள் ஏதாவது இருக்காக்கா?
1: இங்கே ஏரி அந்த பக்கம் இருக்குதுங்கண்ணா, ஆனால் அவ்வளவும் இதாக இல்லை, அதெல்லாம் நான் போய் பார்க்கறது இல்லைங்கண்ணா. ஆனால் ஏரி வேலை செய்கிறாங்க, ஆனால் நான் போய் பார்க்கறது இல்லை.
0: ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா. இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களை வந்துட்டு என்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. முக்கியமாக இந்த ஊரில் ஏரி குளங்கள்லாம் வந்துட்டு எங்கே இருக்குது, அது என்ன நிலையில் இருக்குது, அதே மாதிரி இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன வேலைகளுக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க, அப்படி மாதிரி நிறைய விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இதே மாதிரி இந்த ஊர் பற்றின இன்னும் நிறைய விஷயங்களையும் வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஊருடைய பரப்பளவு, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஊருடைய பெயர் காரணம், இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான கோவில் பண்டிகை, அந்த பண்டிகை எப்படியெல்லாம் கொண்டாடுவாங்க, இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன தொழிலாம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க, இந்த ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் ஒரு சில விஷயங்களுமே தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட பாடல் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இன்னும் உங்களுக்காக நிறைய ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களை வந்துட்டு உங்களுக்காக சொல்கிறதுக்காக ரெடியாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா.

எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில சாமிநாயக்கன்பட்டி அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். இந்த ஊர் பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களையும் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த ஊருடைய பெயர் காரணம் இப்படி வந்துச்சு, இந்த ஊருக்கு ஏன் வந்துட்டு சாமிநாயக்கன்பட்டி அப்படிங்கிற இந்த பெயர் வந்துச்சு, அதே மாதிரி இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்குது, இந்த ஊருடைய பரப்பளவு மக்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, அதே மாதிரி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான தொழில்கள் என்ன, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான பண்டிகைகள், அந்த பண்டிகைகள் எப்படி எல்லாரும் கொண்டு கொண்டாடுவாங்க, அதே மாதிரி இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான நீர்நிலைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களுமே வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஊரில் வந்துட்டு 2011 அதாவது சென்சஸ் அடிப்படையில் 2011 அடிப்படையில் சாமிநாயக்கன்பட்டியோடைய மொத்த புவியியல் பரப்பளவு 163.02 ஹெக்டேர் பரப்பளவுங்க, அதாவது சுமார் 1.63 சதுர கிலோமீட்டர். ஏக்கரில் கணக்கு போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 403 ஏக்கர் அப்படிங்கிற மாதிரி வரும். இதுதான் வந்துட்டு மொத்த ஜியோகிராபிக்கல் ஏரியா, அதாவது சாமிநாயக்கன்பட்டி அப்படிங்கிறது வந்துட்டு சின்ன ஊர் அப்படின்னு கேட்டோம்னா மக்கள் எண்ணிக்கையை மட்டும் பார்த்து முடிவு பண்ண முடியாது. நிலப்பரப்பு, குடியிருப்புகள், விவசாய நிலங்கள், மக்கள் தொகை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா மட்டும்தான் அந்த ஊருடைய பரப்பளவு என்ன அப்படிங்கறத நாம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி சென்சஸ் 2011 தரவுகளின்படி சாமிநாயக்கன்பட்டியில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை வந்துட்டு 4142 பேர். இதுல ஆண்கள் 2127 பேர், பெண்கள் 2015 பேர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா குடும்பங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா 1083 குடும்பங்கள் வந்துட்டு இருந்திருக்காங்க. இது வந்து 2011 வருஷத்தில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்க. அது மட்டும் இல்லாம அதே மாதிரி சாமிநாயக்கன்பட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அர்பன் ஏரியான்னு சொல்லலாங்க, அதாவது ரூரல் வில்லேஜ். இந்த வில்லேஜ் டேட்டாவில் முக்கியமான விவசாய பயிர்களாக வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா கரும்பு, நெல், காய்கறிகள் இதெல்லாம் வந்துட்டு இங்க முக்கியமா விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குதுங்க. முக்கியமா வந்துட்டு இன்னொரு பக்கம் சேலம், ஓமலூர் போன்ற நகர்ப்புற வளர்ச்சிகளில் இன்னொரு பக்கம் வந்துட்டு விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே கலந்த ஒரு கிராமமாக தாங்க இந்த ஒரு ஊர் இருக்குது, அதாவது வளர்ந்து வரக்கூடிய ஒரு கிராமமாக இருக்குது. ஸோ இந்த ஊர் பார்த்தினா நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளுடைய நிலை என்னான்னா 9787707078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ இந்த நிகழ்ச்சி பார்த்தினா ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி அடுத்து எந்த ஊருக்கு போகலாம், எந்த ஊர் பார்த்தினா சிறப்பம்சங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தினா உங்களுடைய சஜஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமாதிரி நம்மளுடைய நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய சஜஷனை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்து அடுத்த வாரம் இன்னொரு புது ஊரோட உங்களை எல்லாமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்ட விடுபடுவது நான் உங்கள் தொகுப்பால சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டப்ப வீணர்களை அடுத்த வாரம் மீட் பண்ணலாம்.

0: 97.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேசிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு குட்டி கதையோட நம்ம வந்து நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கும் ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எறும்பின் தைரியம். இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய காட்டுல எறும்பு கூட்டம் ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அவங்க எல்லாருமே எங்க போனாலும் ஒட்டுக்கா தான் போவாங்க. எப்பயுமே சாப்பாடு எடுக்க போனாலும் சரி, இல்லை சாப்பிட்றதுனாலும் சரி, எல்லாருமே ஒட்டுக்கா தான் இருப்பாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரே ஒரு குட்டி எறும்பு மட்டும், நான் இவங்க கூடலாம் வரமாட்டேன், நான் தனியாக தான் இருப்பேன், எனக்கு தேவையானதை நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி தனியாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவங்க வீட்டில் இருந்த எல்லாருமே கிளம்பி சாப்பாடு எடுக்கிறதுக்காக வெளியில் கிளம்பிட்டாங்க. இந்த எறும்பு மட்டும் தனியாக இருந்துச்சு. அப்போது அவங்க வீட்டுக்குள்ளே தெரியாமல் ஒரு கருப்பாம்பூச்சி ஒன்று உள்ள வந்துருச்சு. அப்போ அந்த பூச்சி வந்து எறும்ப பார்த்து கேட்டுச்சு, எல்லாருமே ஒட்டுக்கா தானே இருப்பாங்க உங்க கூட்டத்துல, நீ மட்டும் ஏன் தனியா இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு எறும்பு சொன்னிச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு தேவையானதை நானே பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னிச்சு. அப்ப கருப்பாம்பூச்சி வந்து சில விஷயங்களை சொன்னிச்சு. பாரு, தனியா இருக்கிறது பலம் மட்டும் கிடையாது, ரொம்ப பெரிய பலவீனம். நம்ம எப்பயுமே ஒட்டுக்கா இருந்தோம் அப்படின்னாதான் நம்மளோட பலம் இரு மடங்கா அதிகரிக்கும், இதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு அந்த எறும்பு வந்து, நீ எதை வச்சு அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு கரப்பாம்பூச்சி சொன்னிச்சு, இப்போ ஏதாச்சும் ஒரு ஆபத்து நமக்கு வருது அப்படின்னா நம்மளால ஒரு ஆளால என்ன பண்ண முடியும் நீ சொல்லு, அதுவே நம்ம வந்து ஒரு கூட்டமா இருந்தோம்னா கண்டிப்பா அதை சமாளிச்சிடலாம், இப்ப புரியுதா உனக்கு அப்படின்னு கேட்டுச்சு. அப்போதான் எறும்பு வந்து புரிஞ்சுக்கிட்டு, ஆமா இனிமே நானுமே என் கூட்டத்தோட ஒன்னா எல்லாருக்குமே உதவியா இருக்கேன், நீ சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம், ஒற்றுமையா இருந்தாதான் நமக்கு அதிகபட்சமான பலம் இருக்கும், ஒற்றுமை தான் நமக்கு பலம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம், உங்க பேரு?
2: ஹலோ.
1: ஹாய், உங்க நேம்?
2: ரக்ஷனா.
1: ரக்ஷனா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: யுகேஜி.
1: வெரி குட். சரி, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: கீதா ஸ்கூல்.
1: ஓகே, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க தானே, அவங்க எல்லாம் யார் யார் சொல்லுங்க.
2: ஹன்விகா, அரிதா, தன்யா, சீனிதி.
1: ஓஹோ, சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஃப்ரீ பீரியட்ல டிராயிங்லாம் பண்ணுவீங்களா? பால் வச்சு விளையாடுவீங்களா? அப்ப இந்த கலரிங் அதெல்லாம் பண்ணுவீங்களா? ரைம்ஸ் படிப்பீங்க, அப்புறம் கலர் பண்ணுவீங்க. ஓகே, வெரி குட். சரி, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ரக்ஷனா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்ப பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நான் மச்சான் ரொம்ப யோசனையா இருக்க போல.
2: ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு கேள்வி காலையிலேருந்து உறுத்திக்கிட்டே இருக்குது.
1: எங்கள் கேளு.
2: சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் என்ன வித்தியாசம்?
1: கண்டுபிடிச்சிட்டேன், ரெண்டு தினத்துக்கும் முட்டாய் தருவாங்க.
2: அதான் இல்லை, ரெண்டுக்குமே 6 மாதம் தான் வித்தியாசம்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்ப்பா பின்றாப்பா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன் பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல் இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்லேருந்து முழுமையாக வெளிவந்து நிம்மதியாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கர்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழில் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பு நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கர்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கில்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கர்னகி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டால் அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கர்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ரக்ஷனா தான் ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ரக்ஷனா மாதிரியே உங்க குழந்தைங்களும் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா, சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787-7107-8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் இல்ல வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் மூலமாவோ சொல்லுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். தொடர்ச்சியா இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீகுமரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பத்தியும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த பிறந்த உடனே அதிகமா பால் கொடுப்பாங்க. ஸோ ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து பால் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து கரெக்டான வழியா சார்? எந்த அளவுக்கு தேவையான பால் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்?
3: ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா, நம்ம பிறந்தவுடனே நம்ம குழந்தையோட வயிறு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பச்சை பயிறு மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு ஒரு கடலைப்பருப்பு மாதிரி இருக்கும். செகண்ட் டே, தேர்ட் டே வந்து ஒரு ஒரு இது ஒரு ஆப்ரிகாட் இல்லை ஒரு வால்நட் மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி ஒரு 6th டே 7th டே போல் ஒரு நம்மளோட ஒரு எக் சைஸ் தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பேபிக்கு வந்து பால் கொடுக்கறது பத்தலை, அம்மாட்ட பால் இல்லை, பால் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை, அம்மாவுக்கு இனிஷியலாக வர கொலஸ்ட்ரம் வர அந்த ஒரு 5 ml வந்து பேபிக்கு ஃபஸ்ட் டே வந்து போதுமான தான். அதே வந்து நம்ம 2 hours once நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னாவே அதுவே வந்து பேபிக்கு போதுமான அளவு தான். நாங்கள் பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து பேபியோட யூரின் தான் மெயினாக பார்ப்போம். யூரின் நல்லா போகிறாங்க அப்படின்னா ஃபீடிங் நல்லா எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தங்க. ஸோ சப்போஸ் யூரின் போகவே இல்லை அப்படின்னா தான் நம்ம வந்து அதர் மோட் ஆஃப் ஃபீடிங் இல்லை இப்போ ட்ரிப்ஸ் போடுறது அதெல்லாம் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்கள் எனக்குமே புதுசாக தான் இருந்துச்சு. ஏன்னா குழந்தையோட வயிறு வந்து பிறந்த உடனே அந்த ஒரு சின்ன பச்சை பயிறு சைஸ் தான் இருக்கும், அடுத்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும், அப்புறமேட்டு நாளாக நாளாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகமுமே வளரும் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். அடுத்ததாக நம்ம கூட பேசுறதுக்காக ரக்ஷனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரக்ஷனா கூடயுமே பேசலாம். அண்ட் அதுக்கடுத்ததாக குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, அதை எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ மறக்காம ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566646633.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரி தான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: சோனாயம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ரக்ஷனா கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்போ நம்ம ரக்ஷனா கூட பேசிடலாமா? ரக்ஷனா, நீங்க ஃப்ரீ டைம்ல இல்லை வந்து சும்மா இருக்கும்போது கலர்ஸ் எல்லாம் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, ஸோ நீங்க இது வரைக்கும் என்னென்ன டிராயிங்ஸ் எல்லாம் கலர் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க. ஓகே ஓகே, சரி அதே மாதிரி அப்படியே ஒரு ரைம்ஸ் ஒன்று சொல்றீங்களா?

0: கேட்ட உடனே பட்டுன்னு சொல்லிட்டீங்க. சரி ஓகே, அதே மாதிரி இப்ப நீங்க டூருக்குலாம் போயிருக்கீங்களா? எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க?
1: கேரளா.
0: கேரளா, ஓகே. சரி, கேரளாக்கு ஸ்கூல்லயே கூட்டிட்டு போனாங்களா? சூப்பர். அப்ப செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸோட. சரி, என்னென்னலாம் பாத்தீங்க கேரளால?
1: டாங்கி, ஜீப்ரா, மங்கி.
0: ரெண்டு டாங்கி, ஒரு ஜீப்ரா, ஒரு மங்கி ஒன்று பார்த்துருக்கீங்க. சரி, ஜீப்ராலாம் கேரளாவில் பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. நானுமே அடுத்த டைம் போனால் உங்களுக்கு கால் பண்ணிடுவேன். ஜீப்ரா எங்கே இருக்குது, எங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி. ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சொல்லணும். சரி ஓகே. சரி, அதை விடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? எப்படி ஜாலியாக இருந்துச்சா? என்ஜாய் பண்ணீங்க. ஓகே. சரி, இந்த என்ஜாய்மெண்ட்டோட அப்படியே எனக்காக ஏபிசிடி சொல்கிறீங்களா? என்னடா இது, நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஏபிசிடி சொல்ல சொல்கிறாங்களே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஓகே, நீங்கள் இருந்தாலும் சொல்லுவீங்க எனக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க. A
1: B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y E Z.
0: பாரப்பா, கேட்ட உடனே பட்டு பட்டுன்னு சொல்லிட்டீங்க. அழகா ஏபிசிடி.

0: சோனா எஃப்எம் 107.8
1: ஷக்கலக்க குட்டி. அந்த வகையில் உங்களுக்காகவும் ரொம்ப ரொம்ப கண்டுபிடிச்சி தேடி ஒரு சூப்பரான புதுவிதமான டிஷ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த டிஷ்ஷோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னீர் பக்கோடா தான். ஸோ கேட்குறதுக்கே எப்படி செம்மையாக இருக்குல்ல, அதே மாதிரி தான் சாப்பிடும்போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பன்னீர் 200 கிராம், அடுத்ததாக கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு, இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஸோ ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வருவாங்க இல்லையா, வந்த உடனே பேக் லஞ்ச் பேக் கழட்டி வைக்கிறாங்களோ இல்லையோ சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை வந்து பிளேட்டில் டெக்கரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க குழந்தைங்க. ஸோ இந்த டிஷ்ஷை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பன்னீரை நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய் தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமேட்டு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அது கூடவே தண்ணி இருக்கு இல்லையா அதையுமே தேவையான அளவு சேர்த்து நல்லா இந்த பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கலந்துடணும். இப்போ கலந்த வாட்டி பன்னீரை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒன்று ஒன்றா உள்ளே போட்டு முன்னாடி பின்னாடி நல்லா இந்த மசாலா ஒட்டினதுக்கப்புறம் எண்ணெய் கடாயில் ஊற்றி வச்சு சூடானதுக்கப்புறமேட்டு பொறிச்சு எடுத்தால் அருமையான இந்த பன்னீர் பக்கோடா ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த டிஷ்ஷு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதில் லாஸ்ட்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய சின்ன சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயில் வந்து மிதமான சூட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா பொறிக்கும் போது அது வந்து ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த லோ ஃப்ளேமில் வச்சு மிதமான சூட்டில் பொறிச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்டு டேஸ்ட்டுமே பயங்கரமாக இருக்கும். ஸோ பன்னீரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்லாம் கிடையாது, சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதனால் இந்த ஒரு டிஷ்ஷில் இது மட்டும் ஒரு கவனமாக பார்த்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிளேட்டில் டெக்கரேட் பண்ணி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அண்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மூலமாவோ நீங்கள் சொல்லலாம். நீங்கள் கால் பண்ணி சொல்ல வேண்டிய நம்பர் 9787707. இப்போ பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ எப்பயுமே இந்த நேரத்தில் நம்ம கூட ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட தொடர்ச்சியாக குழந்தைங்களுக்கு இந்த எஜுகேஷன் வைஸா இன்னும் நிறைய கைடன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம சைட்ல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க வந்து எந்த ஒரு விஷயத்தை நம்ம சொன்னாலும் அதை அப்படியே விஷுவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கதையவே நைட்டு சொல்லி தூங்க வைக்கிறோம் அப்படின்னாலும் அப்படியே அதை வந்து அவங்க இமேஜினேஷனில் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதே போல் இந்த ஸ்டடீஸையும் நம்ம எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரூட்ஃபுல்லாக கொடுக்கறது மேம்?
2: இப்போ அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிஜி கிளாஸஸ்ன்னு கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்ஸ் அப்படின்ட்டு நிறைய அரசு பள்ளிகள் எடுத்துகிட்ருக்கோம். அதில் வந்து இப்போ வந்து மாணவர்கள் அந்த மாதிரியான செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வகுப்புகளை நாங்கள் கொண்டிருக்கோம். அதுக்கு தான் இப்போ அரசு பள்ளிகள்லாம் வந்து சிஜி கிளாஸஸ் கொண்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதில் அவங்க வந்து தொழிற்கல்வியை இப்போ நிறைய கொண்டிருக்காங்க. ஒரு பையனால் நல்ல படிப்பான், நிறைய மார்க்கு வாங்குவோம் அப்படின்னா அந்த பையனுக்கு தகுந்த மாதிரியான நம்ம ஜிஇ நீட்டு அது நீட்டு அதில் எழுதது கொண்டு போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் சுமாரான பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிற்கல்வி கொண்டு வரலாம். ஆட்டோமொபைல்ஸில் அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் 12 வகுப்பு முடிந்த உடனே அந்த தொழிலில் அவனை ஈடுபடுறதுக்கு உண்டான நம்ம இப்போ சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ அதோட நானுமே இப்போது இங்கேருந்து நிகழ்ச்சியில் டாடா பாபா சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம ஆரோக்கியமான உணவுகளை பார்த்து பார்த்து ஹெல்த்தியான உணவுகள்லாம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு அவங்களோட அந்த சேஃப்டிலையும் நம்ம நம்மளோட அந்த அக்கறையை காட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு மொதல் விஷயமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். சப்போஸ் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, அப்போவே அவங்களுக்கு அந்த ஜாலி மெத்தட்லேயே ஃபோன் நம்பரை மனப்பாடமாக சொல்லி கொடுத்துடணும். ஸோ ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அதனால் இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் 2 இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில தருண் உங்க கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. சோ மறக்காம நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பை பை மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கேங்க. ஒரு மலைநகரத்துக்கு போனால் அங்கே என்ன எதிர்பார்ப்போம்? குளிர்ச்சியான கிளைமேட்டு, மலைகள், பசுமையான டீ பிளான்டேஷன், அதோடு சேர்த்து சின்ன அட்வென்ச்சர், இந்த எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிற ஒரு நகரம் தான் சுக்காபூமி. இது எங்கே இருக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் அவங்க தருண் தாங்க. எங்கே இருக்குன்னு சொல்லிடலாமா? இந்தோனேஷியாவோட மேற்கு ஜாவா பகுதியில் மவுண்ட் கேடேவோட தெற்கு அடிவாரத்தில் இருக்குங்க. சுக்காபூமி ஜகார்ட்டாலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தெற்கில் இருக்கக்கூடிய இந்த நகரம் கடல் மட்டத்திலிருந்து சுமாராக 584 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. அதனால் சுற்றி இருக்கக்கூடிய தாழ்நில பகுதிகளை விட இங்கே கிளைமேட் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? சுக்காபூமியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் மாதிரியான வாட்டர் அட்வென்ச்சர்களுக்கு பிரபலமானதாக இருக்குது. அதோட இங்கே டீ மற்றும் ரப்பர் ப்ரொடக்ஷன் வந்துட்டு முக்கியமான தொழில்களாக இருக்குங்க. ஆனால் சுக்காபூமியோட ஹிஸ்ட்ரியுமே ரொம்ப பழமையானது. இந்த பகுதியை சுற்றி குறைஞ்சது 11ஆம் நூற்றாண்டிலிருந்தே மக்கள் வசிச்சுட்டு வந்திருந்திருக்காங்க. அதுக்கான ஆதாரங்களுமே இங்கே இருக்குங்க. நகரத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் மேற்கில் இருக்கக்கூடிய சிபாடக் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஷங்ஹயாங் டபாக் கல்வெட்டு அந்த பகுதியோட பழமையான வரலாற்றை பற்றி தகவல் கொடுக்குது. பின்னாடி 18ஆம் நூற்றாண்டில் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த காலத்தில் இந்த பகுதியில் காஃபி பிளான்டேஷன் வளர ஆரம்பித்தது. காஃபிக்காக ஐரோப்பிய தேவை அதிகமாக இருந்ததுனால மேற்கு ஜாவா பகுதியில் பல காஃபி பிளான்டேஷன் வந்துட்டு உருவாக்கப்பட்டதுங்க. அதோட சுக்காபூமியை சுற்றி இருக்கக்கூடிய குடியேற்றங்களும் வளர ஆரம்பித்தது. அப்புறம் ஒரு முக்கியமான பேர் மாற்றமுமே நடந்தது. அந்த காலத்தில் இந்த பகுதி சிக்கோலி அப்படின்ற பேரால் அறியப்பட்டது. அதுக்கப்புறமா ஆண்ட்ரிஸ் டி வில்டி அப்படின்றவர் அந்த பேரை ஷோக்கிபூமி, அதாவது இன்னைக்கு சுக்காபூமி அப்படின்னு மாற்றும் யோசனையை முன்வச்சார். இன்னைக்கு சுக்காபூமி எப்படி இருக்குது? மலைப்பகுதி அப்படின்றதுனால இயற்கை அழகுக்கு பஞ்சமே இருக்காது. டீ பிளான்டேஷன், பசுமையான மலைகள், மலைக்காடுகள், அதோட அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த நகரத்தோட ஐடென்டிட்டியில் ஒரு பகுதியாக இருக்குங்க. இங்கே மலையுமே அதிகம். ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் மிதமான மலையும், மற்ற மாதங்களில் அதிக மலையுமே கிடைக்குது. அப்படியே இந்த எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு பசிக்குது அப்படின்னா சுக்காபூமியோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்களுக்கு தனி இடமே இருக்குங்க. ரொட்டி பிராகான், மோச்சி, பான்ரோஸ், சோட்டாமி, புட்டார் ஹயாம் மாதிரியான உள்ளூர் உணவுகள் இங்கே பிரபலமானதாக இருக்குது. அதனால் சுக்காபூமியை ஒரு நகரமாக மட்டும் சொல்ல முடியாது. இது இயற்கை, வரலாறு, விவசாயம், அட்வென்ச்சர், உணவு எல்லாமே சேர்ந்த ஒரு இடம்தான். ஒரு பக்கம் மலைகளோட குளிர்ச்சி, இன்னொரு பக்கம் பழமையான வரலாறு, அதோடு சேர்த்து இன்னைக்கு நகர வாழ்க்கை, இது தாங்க இந்தோனேஷியாவோட சுக்காபூமி. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருவன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நான் மச்சான் ரொம்ப யோசனையா இருக்க போல.
2: ஒன்னும் இல்லை மச்சான், ஒரு கேள்வி காலையிலேருந்து உறுத்திக்கிட்டே இருக்குது.
1: எங்க கேளு.
2: சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் என்ன வித்தியாசம்
1: கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டு தினத்துக்கும் முட்டாய் தருவாங்க.
2: அதான் இல்லை, ரெண்டுக்குமே 6 மாசம் தான் வித்தியாசம்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா.
0: வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில் சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
4: கொடுக்கு பார்வையில என்ன போடுறியே,

வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேரிலே நம்ம ஏற்காட்டில் காக்கம்பாடி கிராமத்துக்கு நான் போயிருந்தேங்க. அந்த இடத்துல பொன்ராஜ் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சு அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள்லாம் என்னென்னு கேட்டப்போ நிறைய விஷயங்களை அவர் பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம் அண்ணா.
3: வணக்கம். வணக்கம் அண்ணே.
2: பேர்
3: பொன்ராஜ், காக்கம்பாடி. நான் இங்கே வந்துட்டு நான் பிறந்ததே காக்கம்பாடி தான். இங்கே வந்துட்டு ரேஷன் கடையில், காக்கம்பாடியில் வந்து ரேஷன் கடை இல்லை. எங்களுக்கு வந்து ரேஷன் கடை ஆரம்பத்தில் ரேஷன் கடை ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே இங்கே இருந்துச்சு. இப்போ எடுத்து போட்டு கார்டு போட்டாங்க. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் போயிட்டு மேலேருந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆளுங்களுக்கெல்லாம். அதனால் வந்து எங்களுக்கு ரேஷன் கடை காக்கம்பாடிக்கு வேணும். அதே வந்துட்டு ஹாஸ்பிட்டலு தேவை. ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இங்கேருந்து கொட்டச்சேடு போனால், அது வாழவந்தி போனால் தான் இல்லையா ஏற்காடு போனால் தான். அதனால் வாழவந்தி ஹாஸ்பிட்டலுக்கு எங்களுக்கு அவசியம் தேவைங்க. அதே பஸ்ஸு வசதி வந்துட்டு காலை இருக்குது, காலை மாலை 2 நேரம் இருக்குது. அதெல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க போகிறதுனால அதை போயிட்டு வந்துட்டு இருக்குதுங்க. அதே ஸ்கூல் பிள்ளைங்க வந்துட்டு சாயங்காலம் நேரம் என்ன ஆகுதுன்னா ஏற்காட்டிலேருந்து பஸ்ஸு அந்த டைம் வந்து 4 டைம் தான் கரெக்டாக இருக்கும். இவர் வந்து அதுக்கு முன்னவே 4 மணிக்கு எடுத்துறாங்க. ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வர்றதெல்லாம் நடந்து தான் வருது. ரொம்ப மழையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வருதுங்க. அதனால் வந்து அங்கே ஏற்காட்டிலே வந்து 4:30 எடுத்தால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு பஸ்ஸு. அதே மதியத்துலலாம் வண்டி கிடையாது. மதியத்தில் வந்து கொட்டச்சட்டிலேருந்து வாழவந்தி வழியாக வந்துட்டு 2 வண்டி போகுது. 10:45 ஒன்று போகுது, 11:45 ஒன்று போகுது. 2 வண்டி ஒரே சோடியே போகுது. அதில் 1 வண்டியை மாற்றி எங்களுக்கு இப்படி கொட்டச்சட்டிலேருந்து இப்படி பெலாத்தூர் வழியாக காக்கம்பாடி வழியாக ஏற்காடு வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போக ஏற்காடு போக இதுக்கும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சால் நல்லாயிருக்கும். அது இல்லாத நாங்கள் கொஞ்சம் விவசாயம் வச்சுருக்குறோம். விவசாயத்தில் வந்து காப்பி மிளகு இந்த சில்வர் ஒர்க்கு அதெல்லாம் எல்லாம் வச்சுருக்குறோம். அதெல்லாம் என்ன ஆகுதுன்னு சொன்னால் காட்டு விலங்கு, காட்டு மாடு, காட்டு மாடு பூந்து எல்லாமே நாற்றெல்லாம் வச்சுன்னு சொன்னால் எல்லாம் பயிர் பூரா எல்லாமே சாப்பிட்ருது. அதே காட்டு பன்றி அதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, நாற்றெல்லாம் எல்லாம் நாற்று வச்சுன்னா பயிர் வச்சுன்னா எல்லாம் தூக்கிறது எல்லாம் அப்படியே மேலே தூக்கி தூக்கி போட்டுருது எல்லாம். அதனால் வந்து நிறையா சேதம் ஏற்படுது. அதனால் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு எங்களுக்கு வந்து இதை கொஞ்சம் தெரிவித்து எங்களுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே ஃபாரஸ்ட்டுக்கு கொஞ்சம் எல்லாம் தெரிவித்து, முக்கியமாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிவித்து இந்த விலங்குகள்லாம் கொஞ்சம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஓட்டி வச்சா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே நிறையா வந்துட்டு விவசாயம் பூரா நிறையா பாதிப்பு வருது. காப்பி செடி சவுக்கு நாத்துன்றத சில்வர் ஒர்க்கு வந்துட்டு சவுக்குன்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷில் வந்து சில்வர் ஒர்க்கு, தமிழில் வந்து சவுக்குன்னு சொல்லுவோம். அதை வந்து நிறையா சேதம் பண்ணுது. இந்த விலங்குகளை கொஞ்சம் எங்களுக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஓட்டி வச்சா நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து கவர்மெண்டில் சொல்லி எடுத்து செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு நிறையா கொஞ்சம் புண்ணியமாக இருக்கலாம்.
4: ரொம்ப நன்றி அண்ணா.
1: ரொம்ப பொறுமையாக தெளிவாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு பொன்ராஜ் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேரில் இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்ருக்கு.

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
1: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664633.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரி தான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா, பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் பிலியூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தர்மராஜா அப்படின்ற ஒரு அழகான பாடலை நமக்காக பாடி கொடுத்தாங்க பிலியூர் கிராம மக்கள். அந்த பாடல் பெருசாக இருக்கிறதுனால தினமுமே அதிலிருந்து ஒரு சின்ன பகுதி உங்களுக்காக ஒளிபரப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சின்ன பகுதி இதோ உங்களுக்காக வந்தாச்சு, கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.
3: பார்வதியோ பரமேசாயே அமணியாம் அடியாளா கோயே.

0: malattia, mi sparivo io.
1: நேர்களே ரொம்ப அருமையா இருக்குல்ல. இந்த மாதிரி பாடல்கள்லாம் நம்ம ஏற்காடு மாதிரியான மலை கிராமங்கள்லயும் இல்ல கிராமப்புறங்கள்லயும் மட்டும்தான் கேட்க முடியும். இந்த பாடல்கள் கேட்கறதுக்கு கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லலாங்க. அந்த இடத்துல அவங்க பாடும்போது அவங்களோட ரியாக்ஷன்ஸையும் அவங்களோட வாய்ஸையும் கேட்கும்போது அவ்வளவு அருமையா இருந்தது. தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. இந்த பாடலை பாடி கொடுத்த பிலியூர் கிராம மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனாயப்பும் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையை கொஞ்சம் உத்து பார்த்தாலே எத்தனை விதமான உயிரினங்கள், எத்தனை ஆச்சரியமான தகவல்கள் நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுங்க. அப்படி ஒரு சுவாரஸ்யமான பறவையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த பறவையோட பேர் ஆசிய ஓபன் பில் அப்படின்றது தாங்க. தமிழில் சொன்னால் இதை ஆசிய திறந்த அழகு நாரை அப்படின்னு சொல்லலாம். பேர்லேயே ஒரு சுவாரஸ்யம் இருக்கு இல்லையா. இந்த பறவை நாரை குடும்பத்தை சேர்ந்ததுங்க. இந்திய துணைக்கண்டம் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவோட பல பகுதிகளில் இந்த பறவையை பார்க்க முடியும். ஆனால் இதோட மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? அதோட அழகு தான். வயது வந்த ஆசிய ஓபன் பில் பறவைக்கு மேல் அழகுக்கும் கீழ் அழகுக்கும் நடுவில் ஒரு தனித்துவமான இடைவெளி இருக்கும். இதனால இதுக்கு ஓபன் பில் அப்படின்ற பேர் வந்திருக்கு. இளம் பறவைகளுக்கு இந்த இடைவெளி இருக்காது. வயது ஆக ஆக தான் இந்த தனித்துவமான அமைப்புமே உருவாகுதுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த அழகு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணம் நத்தைகள் தான். ஆசிய ஓபன் பில் முக்கிய உணவுகளில் ஒன்று நத்தைகள். குறிப்பாக ஆழமற்ற நீர் மற்றும் சதுப்பு நிலங்களில் மெதுவாக நடந்து போய் நத்தைகளை தேடும். அதோட அழகோட நுனி மற்றும் கரடுமுரடான விளிம்புகள் வழுக்கும் நத்தை ஓடுகளை கையாள உதவும் ஒரு தகவமைப்பாக கருதப்படுது. நத்தையை பிடிச்சு அதோட உடலை ஓட்டிலிருந்து பிரித்து சாப்பிடுதுங்க. நத்தைகள் மட்டுமில்லாமல் தவளைகள், நீர்ப்பாம்புகள், பெரிய பூச்சிகள் எல்லாத்தையுமே உணவாக எடுத்துக்குது. இதுக்கு பிடிச்ச இடம் எது தெரியுமா? ஈரநிலங்கள், ஆறுகள், பயிர் வயல்கள், நீர்ப்பாசன கால்வாய்கள், பருவகால சதுப்பு நிலங்கள் மாதிரியான இடங்களில் இது உணவு தேடுது. உணவு மற்றும் வாழ்விட நிலைமைகளுக்கு ஏற்ப இது நீண்ட தூரம் நகரக்கூடியதுங்க. இந்தியாலையும் பல பகுதிகளில் இதை பார்க்க முடியும். நம்ம சேலத்திலையுமே இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. கேரளாவோட திருநாவாய போன்ற இடங்களில் ஈரநில பகுதிகளில் குறிப்பிட்ட காலங்களில் இது அதிகமாக இருக்குமாங்க. இப்போது இனப்பெருக்கத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஆசிய ஓபன் பில் பொதுவாக கூட்டமாகவே இனப்பெருக்கம் செய்யுது. பாதி நீரில் மூழ்கின மரங்கள்லேயும் பெரிய மரங்கள்லேயும் குச்சிகளை வச்சு கூடுகளை உருவாக்குது. பொதுவாக ஒரு கூட்டில் 2-4 முட்டைகள் இடுதுங்க. ஆண் பெண் ரெண்டுமே மாறி மாறி முட்டைகளை அடைகாக்குது. சுமார் 25 நாள்களுக்கு அப்புறம் முட்டைகள் பொறிக்குது. ஒரு சின்ன பறவையோட அழகு அதோட உணவை தேர்ந்தெடுக்கிறதுல எப்படி முக்கிய பங்கு வகிக்குதுன்னு பாருங்களேன். இயற்கை ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதோட வாழ்வதற்கு தேவையான ஒரு தனித்துவமான தகவமைப்பை கொடுத்துருக்கு. ஆசிய ஓபன் பில் அதுக்கு ஒரு அழகான உதாரணம் தாங்க. நேர்களே, ஒரு ஈரநிலத்தை பாதுகாக்கிறது அப்படின்றது வெறும் தண்ணீரையும் நிலத்தையும் பாதுகாக்கிறது மட்டுமில்ல, அங்கே உணவு தேடக்கூடிய நத்தைகள்லேருந்து அதை உணவாக உட்கொள்ளக்கூடிய ஆசிய ஓபன் பில் போன்ற பறவைகள் வரைக்கும் ஒரு முழுமையான இயற்கை சூழலை பாதுகாக்கிறது தாங்க. இயற்கையை ரசிக்கலாம், இயற்கையை பாதுகாக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம உலகம் முழுசுமே எத்தனையோ விதமான மக்கள், மொழிகள், கலாச்சாரங்கள் இருக்கு. அப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கும் தனித்துவமான வரலாறும் வாழ்க்கை முறையும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான பழங்குடியின மக்கள் தாங்க கினாலுக் மக்கள். இவங்களை பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. அசர்பைஜானோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய குபா மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவங்க தான் கினாலுக் மக்கள். இவங்களோட முக்கியமான குடியிருப்பும் கினாலுக் அப்படின்னு தாங்க அழைக்கப்படுது. 2009 வருஷம் கண்டுபிடிப்பு படி கினாலுக் மக்களோட மொத்த மக்கள் தொகை 2,233 அப்படின்னு சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவங்களுக்கு இடையில மிக முக்கியமான அடையாளங்கள் ஒன்று அவங்களோட மொழி. கினாலுக் மொழி வடகிழக்கு ககாசியன் மொழி குடும்பத்தை சேர்ந்ததுங்க. குறிப்பாக இந்த மொழி தனித்துவமான மொழியாகவே இருக்கு. ஒரே ஒரு குடியிருப்பில் மட்டும்தான் பேசப்படுறதுனால இதுக்கு தனித்தனி வட்டார வழக்குகள் இல்லைங்க. ஆனால் அந்த குடியிருப்புக்கு மேலே நடுவில் கீழ்ப்பகுதியில் பேசக்கூடிய மொழியில் சில ஒலி வேறுபாடுகள் மட்டும்தான் இருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? கினாலுக் மொழி நீண்ட காலமாக எழுதப்படாத மொழியாக இருந்திருக்கு. 1991 வருஷம் இந்த மொழியில் சிரிலிக் எழுத்து முறையை பயன்படுத்தி ஒரு நூல் வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் 1993 1999 வரைக்கும் ஆரம்ப பள்ளிகளில் கினாலுக் மொழி கற்பிக்கப்பட்டதா தகவல்கள் தெரிவிக்குதுங்க. அப்புறமா குழந்தைகள் அசர்பைஜானி மொழியில் வாசிப்பதாலும் எழுதுறதுனாலையும் அதிக திறன் பெற வேண்டும் அப்படின்ற பெற்றோரோட விருப்பம் காரணமாக அந்த கற்பித்தல் நிறுத்தப்பட்டதா சொல்லப்படுது. 2007 வருஷம் லத்தீன் எழுத்து முறையை அடிப்படையாக கொண்ட புதிய எழுத்து முறையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்க. இப்போ கொஞ்சம் இதோட வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். கினாலுக் மக்களை பற்றி முதல் எழுத்துப்பூர்வமான தகவல் 18 சேர்ந்ததாக இருக்கு. அந்த காலத்தில் அவங்க ஒரு சுதந்திர சமூகம், அதாவது ஜமாத் அப்படின்ற அமைப்பாக இருந்ததா தகவல்கள் சொல்லுது. முதல்ல ஷிர்வான் கானேட்டிற்கும் அதுக்கப்புறம் குபா கானேட்டிற்கும் அவங்க உட்பட்டிருந்தாங்க. 1926 வருஷம் சோவியத் ஒன்றியத்தில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அஜர்பைஜானில் 105 கினாலுக் மக்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தாங்க. மதத்தை பொறுத்த வரைக்கும் கினாலுக் மக்கள் பெரும்பாலும் முஸ்லிம்கள். இத் அல் பித்தர், இத் அல் அதா அப்படின்ற இஸ்லாமிய பண்டிகைகளோட நௌருல் பண்டிகையும் அவங்க கொண்டாடுறாங்க. நேர்களே, ஒரு சமூகத்தோட அடையாளம் அப்படின்றது அவங்களோட எண்ணிக்கையால் மட்டும் தீர்மானிக்கப்படுறதில்ல. அவங்களோட மொழி, வரலாறு, கலாச்சாரம், பாரம்பரியம், இது எல்லாமே அந்த சமூகத்தோட உண்மையான அடையாளத்தை உருவாக்குது. சின்ன எண்ணிக்கையில் இருந்தாலும் பல நூற்றாண்டுகளாக தங்களுடைய தனித்துவத்தை பாதுகாத்து வரக்கூடிய கினாலுக் மக்கள் உலகத்தோட பல்வேறு சமூகங்களோட பன்முகத்தன்மையை நமக்கு நினைவூட்டுறாங்க. மொழிகள் வேறையா இருக்கலாம், வாழ்க்கை முறை வேறையா இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு தனி கதை இருக்குங்க. அந்த கதையை தெரிஞ்சுக்கலாம், பல்வேறு கலாச்சாரங்களை மதிச்சு நடந்துக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண்.

107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பாய் பாய் நேயர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நாகராஜ் தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். யூபிஎஸ்சி தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர்களுடைய பல கதைகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பல ஆண்டுகளாக உழைச்சி விடாமுயற்சியோட அந்த தேர்வை வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. லட்சக்கணக்கான பேர் அதுக்கு வந்து ஆசைப்பட்டாலும் சிலருக்கு தான் அந்த வெற்றி வந்து கிடைக்கும். அப்படி இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் அவர்களுடைய ஒரு கதை தான் சொல்ல போகிறேன். ஆனால் அவர் யூபிஎஸ்சி தேர்வு எழுதாமலேயே ஐஏஎஸ் தகுதி பெற்றிருக்கார். அவரோட பேர் அப்துல் நாசர். ஸோ அவருடைய ஒரு கதை நான் வந்து சொல்கிறேங்க. எப்படி யூபிஎஸ்சி தேர்வு எழுதாமலே வந்து பாஸ் பண்ணாங்க, கலெக்டர் ஆனாங்க அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கலாம். அதாவது அவரோட உழைப்பாலையும் விடாமுயற்சியாலையும் ஐஏஎஸ்ஸாக தகுதி பெற்றிருக்கிறார் அப்துல் நாசர். அவரோட 5 வயதில் தந்தையை இழந்திருக்கிறாருங்க. அவர் படித்தது வளர்ந்தது எல்லாமே அனாதை இல்லத்தில் தான். இப்படி இருந்த ஒருத்தர் ஐஏஎஸ்ஸாக உயர்ந்திருக்கிறது பலருக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்குங்க. கேரளாவில் கண்ணூர் மாவட்டத்தில் தலச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் நாசர். இவரோட பிறந்தவர்கள் மொத்தம் 5 பேர். குடும்பத்தோட ஒரே ஆணிவேர் அவங்களுடைய அம்மா மட்டும்தாங்க. ரொம்ப வறுமையான சூழ்நிலையில் இருந்த குடும்பத்தை மேலே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க. கிடைக்கிற வேலைகளை பார்த்து பிள்ளைகளை படிக்க வச்சாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. வறுமையோட காரணத்தினால நாசர் அனாதை இல்லத்தில் சேர்ந்தார். அங்கே தான் அவர் படித்தார். அதே பகுதியில் இருக்கக்கூடிய தாருஸ்லாம் அனாதை இல்லத்தில் 5 வயதில் சேர்ந்தார். 10 வருடங்கள் அங்கேயே தங்கி 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறார். மீண்டும் அவரோட வாழ்க்கையில் வேற ஒரு அனாதை இல்லத்தில் சேர்ந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறாரு, படிப்பை முடிக்கிறார். இப்படி 13 ஆண்டுகள் அனாதை இல்லத்திலேயே வாழ்ந்தாருங்க கண்ணூரைச் சேர்ந்த அப்துல் நாசர். தொடர்ந்து இவருடைய கதை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். எப்படி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக யூபிஎஸ்சி தேர்வு எழுதாமலேயே தகுதி பெற்றார் அப்படின்ற கதையை தான் சொல்லிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நான் எவ்வளவோ கதைகளை, ஐஏஎஸ் கதைகளை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் யூபிஎஸ்சி தேர்வு எழுதாமலே ஒருத்தர் தகுதி பெற்ற கதையை இன்றைக்கி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன வித்தியாசம்
2: கண்டுபிடிச்சிட்டேன்,
1: ரெண்டு தினத்துக்கும்
3: முட்டாய் தருவாங்க.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோடைய ஒரு கதையை தாங்க சொல்லிகிட்டு இருக்கேன். கேரளாவில் கண்ணூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தாங்க அப்துல் நாசர். அதாவது 10 வயசுலேருந்தே ஹோட்டல்களில் கிளீனர் வேலை பார்த்து அந்த இவருடைய செலவுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துறாரு. குடும்பத்துக்கும் பணம் கொடுத்துட்டு வந்தார். ஏன் இந்த ஒரு சூழ்நிலை அப்படின்னா, அவங்க அப்பா வந்து இறந்துடுறாங்க, அம்மா தான் ஃபேமிலியை பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த வேலைகளுக்கெல்லாம் போகிறாரு. அதே மாதிரி சுகாதார ஆய்வாளருக்கான டிப்ளமோ படிப்பு முடிச்சுட்டு கல்லூரியில் சேர்றாருங்க. இப்போ அம்மா வந்து குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக டியூஷன் எடுக்கிறது, டெலிஃபோன் ஆப்ரேட்டராக, நியூஸ் பேப்பர் போடுறது, இந்த மாதிரி எந்தெந்த வேலைகள்லாம் கிடைக்குதோ பார்ட் டைமாக அந்த வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சார். படிப்பு அப்படின்றப்ப அனாதலத்தில் இருக்கும்போது 2 முறை அங்கேருந்து ஓடி வந்திருக்காருங்க. ஆனால் அப்படி வந்ததுக்கப்புறம் அம்மாவை பற்றி நினச்சி பார்த்து, அதை பற்றி சிந்திச்சு திரும்பவும் அதே அனாதலத்தில் போயிட்டு இருந்திருக்காருங்க. 1994 கேரள சுகாதாரத்துறையில் சுகாதார ஆய்வாளராக அவருக்கு பணி கிடைக்குது. அவரோட வாழ்க்கையை வாழ தொடங்கினது எப்போ அப்படின்னா, அந்த ஒரு காலகட்டம் தான் சொல்லலாம். எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய சிந்தனைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி அந்த அரசு பணி அவருக்கு ரொம்ப திருப்பு முனையாக அமையுது. ஆனால் அது பொதுவாக இப்படி அரசு பணி கிடைச்சதுக்கப்புறம் அவருடைய முயற்சியும் அவருடைய கனவும் அதோடு நின்றுச்சா அப்படின்னா இல்லைங்க, அதுதான் ஒரு தொடக்கமாக இருந்தது. ஐஏஎஸ் பதவிக்கான தேர்வு அப்படின்றது யூபிஎஸ்சி அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். டெபுட்டி கலெக்டர் அப்படின்றது மாநில அரசு மூலம் நடத்தப்படுற அந்த உயரிய பதவிக்கான தேர்வு. 1990களில் அந்த இறுதி காலகட்டங்களில் கேரள அரசு இதற்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டாலும் 2002 தான் இந்த தேர்வு வந்து நடந்ததுங்க. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க நாசர் முதல்நிலை தேர்வை வந்து எழுதி தேர்ச்சி பெற்றார். தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரி தான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க உங்க கூட. ஐஏஎஸ் பதவிக்கான தேர்வு அப்படின்றது யூபிஎஸ்சி நடத்துறதா இருந்தாலும் டெபுட்டி கலெக்டர் அப்படின்றது மாநில அரசு மூலமா நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்வு. 1990களோட இறுதியில கேரள அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க. 2002 இதற்கான தேர்வும் நடைபெற்றதுங்க. அந்த தேர்வில் முதல்நிலை தேர்வை வந்து எழுதி தேர்ச்சி பெறாரு அப்துல் நாசர். 2004 முதன்மை தேர்விலையும் எழுதி நேர்காணலுக்கும் போகிறார். 2006 இவருக்கு டெபுட்டி கலெக்டர் பதவி வந்து வழங்கப்பட்டதுங்க. இந்த இடைப்பட்ட காலங்களில் சமூக சேவையில் முதுகலை பட்டமும் பெறாரு அப்துல் நாசர். அதாவது ஐஏஎஸ் பதவி எப்போ கிடைக்கும் அப்படின்னா யூபிஎஸ்சி தேர்வை தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான். இவர் வந்து டெபுட்டி கலெக்டராக இருக்கிறாரு. நாசருடைய சிந்தனைகளும் கடின உழைப்பும் தொடர்ந்து அவரை அந்த மக்கள் பணியில் தனித்துவப்படுத்தி காட்டினது அப்படின்னு சொல்லலாம். 2015 சிறந்த துணை ஆட்சியர் அப்படின்ற ஒரு பட்டத்தை மாநில அரசிடம் இருந்து இவர் வந்து பெறுறாரு.

இது யூபிஎஸ்சி எழுதுனா தான் ஐஏஎஸ் ஆக முடியும். ஆனால் இவரோட அர்ப்பணிப்புனால அந்த ஐஏஎஸ் அப்படின்ற அந்த பதவி யூபிஎஸ்சி தேர்வு எழுதாமலே தகுதி ஐஏஎஸ்ஸாக உயர்றாரு அப்துல் நாசர். தொடர்ந்து இவருடைய அந்த வெற்றி கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இவருடைய பயணம் ஒரு சாதாரண பயணம் இல்லைங்க. சிறு வயது தான் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற வயது, பள்ளி காலங்கள், கல்லூரி காலங்கள். அந்த ஒரு டைம்லேயே பல வேதனைகளை ஃபேஸ் பண்ணவர் அப்துல் நாசர். இவரோட கதையை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை. நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க உங்கள் கூட. இன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரி அப்துல் நாசர் அவரோட வெற்றி கதையை தாங்க சொல்லிகிட்ருக்கேன். வெற்றி அப்படின்றது கடின உழைப்பால் கிடைக்கக்கூடிய ஒன்று. இவரும் கடுமையாக உழைச்சிருக்காரு அவரோட வாழ்க்கையில். அதை தாண்டி இவருடைய அர்ப்பணிப்புக்காக கொடுக்கப்பட்ட தகுதி ஐஏஎஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ரொம்ப பெருசுங்க. ஏன்னா யூபிஎஸ்சி தேர்வு எழுதி வெற்றி அடைஞ்சவங்களை பார்த்துருப்போம். அந்த தேர்வு எழுதாமலே வெற்றி அடையாமலே தகுதி ஐஏஎஸ்ஸாக உயர்ந்தவர் தான் இவர். சின்ன வயசுல இருந்தே பல கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறார். 5 வயதுலேயே தன்னுடைய தந்தையை இழக்கிறாருங்க. அதனால் இளம் வயதுலேயே குடும்ப சுமையை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. படிப்பு செலவுக்காகவும் மற்ற இதர செலவுகளுக்காகவும் கிடைக்கிற வேலைகள் எல்லாமே செய்கிறார். அவரோட 10 வயசில் உள்ளூர் விடுதிகளில் பாத்திரங்கள் கழுவுறது, மேஜை துடைக்கிறது, உணவு பரிமாறுறது, இந்த மாதிரி வேலைகளை செய்கிறார். இது மட்டுமே இல்லைங்க, நியூஸ் பேப்பர் போடுறது, தொலைபேசி இயக்குனராக இயக்குபவராக ஆப்ரேட்டராக இருக்கிறது, மாணவர்களுக்கு தன்னுடைய வீட்லேயே டியூஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி பல வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தார் அவருக்கான சரியான ஒரு இடம் கிடைக்கிற வரைக்கும். ஆனால் காலம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெகுமதியை கையில் வச்சுட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இவருடைய படிப்பு பொறுத்த வரைக்கும் தலச்சேரி அரசு பிரண்ணன் கல்லூரியில் தான் ஆங்கில இலக்கியத்தில் இளங்கலை பட்டம் பெறாரு. அதற்கப்புறம் முதுகலை பட்டமும் பிஎட் பட்டமும் பெறாருங்க. அரசு ஊழியராக ஒரு பணி அவருக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் ஒரு ஆசிரியராகவும் அவருடைய அனுபவம் நிறைய இருந்திருக்குங்க. தொடர் முயற்சியால் கேரள மாநில பணியாளர் தேர்வாணையம் நடத்தின அந்த தேர்வில் வெற்றி பெற்று 2006 துணை ஆட்சியராக பணியில் சேர்றாரு. அதற்கப்புறம் தகுதி ஐஏஎஸ்ஸாக உயர்றாரு. ஸோ அதுதான் அவருக்கு கிடைச்ச பெரிய வெகுமதி அப்படின்னு சொல்லலாம். அவர் சிறு வயதிலிருந்து பட்ட கஷ்டங்களுக்கு கிடைச்ச ஒரு வெகுமதி அப்படின்னு சொல்லலாம். குடும்ப பொறுப்பை சிறு வயதிலே ஏற்று மொத்தம் 5 பேர் இவங்க கூட பிறந்த எல்லாருமே, அந்த மொத்த குடும்பத்தையும் இவருடைய அம்மாவும் இவரும் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னும் சொல்லலாம். தொடர்ந்து இவருடைய கதையை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்துல் நாசர் அவரோட கதையை தாங்க சொல்லிட்டு இருக்கேன். 5 வயதில் தலச்சேரியில் இருக்கக்கூடிய தருஸ்லாம் அனாதை இல்லத்தில் சேர்க்கப்படுறார். ஆரம்பத்தில் அந்த சூழல் அவருக்கு வந்து பழகலை. இதனால் அந்த சின்ன வயதில் பல முறை அனாதை இல்லத்தை விட்டு தப்பியோடி போயிருக்கார். ஆனால் தன்னுடைய அம்மாவுக்கு வந்து கவலை கொடுக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் திரும்பியும் அங்கேயே வந்து அவரோட படிப்பை தொடர்ந்தார். மொத்தம் 13 ஆண்டுகள் பல பல்வேறு அனாதை இல்லங்களில் தங்கி படித்தாருங்க. குடும்ப சூழல், தன்னுடைய கல்வி செலவுக்காக அவர் செய்யாத வேலைகளே இல்லை. 10 வயசுலேருந்தே உள்ளூர் விடுதிகளில் சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது, கிடைக்கிற வேலைகளை செய்கிறது, மாணவர்களுக்கு வீட்டில் டியூஷன் எடுக்கிறது அப்படின்னு இவருடைய பயணம் வந்து இருந்ததுங்க. ஆனால் காலம் அவருக்கான ஒரு வெகுமதியை, அவருக்கு ஏற்ற ஒரு விஷயத்தை பிற்காலத்தில் வச்சுருந்தது. அதுதான் ஐஏஎஸ் அப்படின்ற அந்த உயரிய பதவி. அகில இந்திய யூபிஎஸ்சி தேர்வை எழுதி ஐஏஎஸ் ஆனவர் இவர் இல்லைங்க. மாறாக கேரள மாநில பணியாளர் தேர்வாணையம் மூலமாக நடத்தப்பட்ட மாநில குடிமை பணி தேர்வில் வெற்றி பெற்று துணை ஆட்சியராக இருக்கிறாரு. இவரோட சிறப்பான நேர்மையான சேவையை பாராட்டி 2015 கேரள அரசோட சிறந்த துணை ஆட்சியருக்கான விருதும் வழங்கப்பட்டது. நீண்ட கால சேவை, நிர்வாக திறமையோட அடிப்படையில் 2017 மத்திய அரசால் இவருக்கு ஐஏஎஸ் அதிகாரி அந்தஸ்து வழங்கப்பட்டதுங்க. கொல்லம் மாவட்ட கலெக்டராகவும் இவர் இருந்திருக்கார். வறுமை, தனிமை, பசி, அத்தனை இன்னல்களையும் தாண்டி அவரோட விடாமுயற்சியால் மட்டுமே இந்திய நிர்வாக பணிக்கு உயர்ந்திருக்காரு. அதற்கு மேலே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவருடைய நேர்மை. அந்த நேர்மைக்காக தான் தகுதி ஐஏஎஸ் அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு. இவரோட கதை எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான சூப்பரான உற்சாகம் மூட்டக்கூடிய கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.